நல்லெண்ணம் மனதில் படர, அது எப்போதும் தொடர, இசை கிளையாய் கரம் தந்து உதவும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இறைவனை இசைகொண்டு நினைக்கும் முகமாக, நன்றி பூக்களை நல்லிசை தந்து துதிக்கும் விதமாக இது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

கோடை பண்பலை 100.5 இதுவரை இறைவனை இசை பாக்கலால் துதித்தது அருள்மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு.

பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கிராமப்புறங்களில் மருத்துவ சேவை அற்ற இள மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். கடல் ஆமைகளை முறையாக கண்காணித்து கடல் பகுதியில் விடுவித்தல் தொடர்பான செயல்பாட்டு நடைமுறைகள் அடங்கிய புத்தகத்தை சென்னையில் நேற்று வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வெளியிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தை அடுத்த சிறுவாடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு நேற்று ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மருத்துவ சேவைகளை கேட்டறிந்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாவட்ட அளவிலான தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது. காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக்கொண்டுள்ளது. மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயிக்கு 14,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலம் ஷாலிமரிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: இனிய காலை பொழுதில் வணக்கம் நேயர்களே.

அகிலத்திற்கு ஒளி கொடுக்க ஆர்வத்தோடு உதித்திருக்கும் சூரியன். புதிய விடியலை கண்டதும் புத்துணர்ச்சியோடு பாடி மகிழும் புள்ளினங்கள்.

உதய பொழுதை இதயம் திறந்து வரவேற்றுக் கொண்டிருக்கும் உயிரினங்கள். பகலவனின் ஒளிப்பட்டு பரவசமாய் சிரித்து மகிழும் பூக்கள்.

0: நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி. வசந்த விடியலின் தொடக்கமாக எக்காலத்துக்கும் பொருந்தும் முப்பாலின் ஒரு துளியாய்
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல் எண் 1196.

0: ஆண் பெண் இருவருள்ளும் ஒருதலை பக்கமாக காமமிருந்தால் அது கொடுமையானது. காவடியின் சுமை போல இருபக்கமும் சமமாக அமைந்திருத்தலே சுகமானது. குறள் எண் 1196 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.
1: ஒரு தலையான் இன்னாது காமம் காப்போல இருதலையானும் இனிது.
0: ஆண் பெண் இருவருள்ளும் ஒருதலை பக்கமாக காமமிருந்தால் அது கொடுமையானது. காவடியின் சுமை போல இருபக்கமும் சமமாக அமைந்திருத்தலே சுகமானது. குறள் எண் 1196 அதிகாரம் தனிப்படர் மிகுதி.

இசையால் இதயம் தொடவிருக்கும் இன்றைய நமது இனிய நிகழ்ச்சிகள். இணைந்திருக்கும் வசந்த விடியலில் ஒலிக்கும் பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம். சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோவில் விழா தகவல்கள், கரூர் தைலா சில்க் சட்டரின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும். காலை 7 மணிக்கு இதமான கானங்களோடு மலரும் சுகமான காலை நிகழ்ச்சியில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், பூமெக்ஸ் பனியன்கள் சட்டிகள் ஜாயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இன்னர்வர்ஸின் இன்று அன்று கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் இன்று அழைக்கிறது நம் தூரத்து சொந்தங்களை. 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் சட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரிப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில், 9:30 சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில். வானவில்லின் இன்றைய வண்ணம், மனம் என்பது உங்கள் அனுபவத்தில் பூந்தோட்டமா குப்பை கூடமா, விவாதம் என்ற வானவில்லாக. காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் மீட்டலாம் நிகழ்வுகளின் நினைவுகள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், இன்றைய நிகழ்ச்சியில் நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாட வேண்டும். நண்பகல் 12 மணிக்கு பவனி வருகிறார்கள் பண்பலை படைப்பாளிகள். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு மின்னல் மெட்டுக்களோடு வருகிறது டொல் தமக்க டொல். 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து. இன்று திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் கவிதா அவர்களின் பாடல் தொகுப்பில். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி சத்யா ஏஜென்சிஸின் வண்ணத்தூரிகை. பூமெக்ஸ் பனியன்கள் சட்டிகள் ஜாயர்களின் வண்ணத்தூரிகை மாலை 4:30. இன்றைய வண்ணத்தூரிகை கலக்கல் கேள்வியாக. மாலை 5 மணிக்கு இடைக்கால எண்ணிசை சந்தங்கள் உங்கள் சிந்தையைத் தொடும் சித்திர செவ்வானத்தில். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:50 இடம்பெறும் நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு மலரும் கதம்ப மலர்கள். 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் சட்டிகள் ஜாயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 மணி

இன்றைக்கு பண்பலையின் நிகழ்ச்சிகள் குறித்து அன்பு நேயர்களின் கருத்து கடிதங்களோடு தங்கள் அன்புடன் 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களோடு இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியின் 2 விளையாட்டுகள் பஞ்சதந்திரம், தை தை தத்தை. 20 தாளாட்டாய் வீசும் கொடை தென்றல் 9 மணிக்கு என்று உயிரில் உறைந்தவையாக. 10 மணிக்கு நினைவே சுகம். இன்றைய தொலைபேசி வழி நேரலை அழைக்கிறது தேனி மாவட்ட நேயர்களை. இடைவிடாத கானங்களோடு விரியும் இரவு சிறகு வரும் 11 மணிக்கு. அவை அனைத்தும் நம் கோடை பண்பலை 100.5 இன்று உங்களுக்கு வழங்கவிருக்கும் இனிய நமது நிகழ்ச்சிகள். கவி இசையின் சந்த உறவில் கலந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரையில். இது கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: நிறம் காலை 6:19 புவனத்தை ஆளும் இறைவனை இசை பூக்களை கொண்டு துதித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
3: Viking, Bunions and Briefs.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: சென்னை மாவட்டம் மாங்காடு வைகுண்ட பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

பனிமழை இசைமழையோடு ஓசோன் படலம் பூமிக்கருகே வரும். ஓங்கி உலகளந்தவனின் புகழ்பாட வந்திடும். நிலவளம் பெருக்கிட மழை பெய்யும். உயிர்களுக்கு இதமூட்டும் மாதங்களின் சுவாசம் மார்கழி மாசம். பாக்களின் ராகமாக பூக்களின் வாசமாக ஊரெங்கும் உற்சாக ஊற்றாக மனமெங்கும் மார்கழி. மார்கழியின் பெரும் சிறப்பு வைகுண்ட ஏகாதசி. வைணவ ஆலயங்களில் ஆண்டு முழுவதும் மூடியிருக்கும் வடக்கு வாசல் கதவுகள் இன்று திறந்து பெருமாள் எழுந்தருள்வார். சில ஆலயங்களில் விதிவிலக்கும் உண்டு. அப்படி ஒரு ஆலயத்திற்குத்தான் நாம் இன்று செல்ல போகிறோம். சுவாமி நேரடியாக வைகுண்டத்திலிருந்து வந்த வைகுண்ட வாசன் என்பதால் இத்தலமே வைகுண்டமாக போற்றப்படுகிறது. அதனால் சொர்க்கவாசல் அமைக்கப்படவில்லை. வைகுண்ட ஏகாதசியான இன்று சென்னை மாங்காட்டில் அருள் செய்யும் வைகுண்ட பெருமாள் ஆலயத்திற்கு செல்வோம், வாருங்கள். கோயிலுக்கு நான்கு நுழைவாயில்கள். கிழக்கு நுழைவாயிலில் பெரிய ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது. நுழைவு வாயிலின் இருபுறமும் யாளிகள் அழகிய தோற்றத்தில் இருக்கின்றன. இறைவனும் கிழக்கு நோக்கி இருக்கிறார். மூலவர் வைகுண்ட பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். மேல் கரங்களில் சங்கு சக்கரம் அருளும் கரம் ஒன்றும், தன் தங்கை காமாட்சியின் திருமண வைபவத்திற்கு பரிசாக தர மோதிரம் ஒன்றை மற்றொரு கரத்திலும் வைத்திருக்கிறார். அவர் கையில் உள்ள சுதர்சன சக்கரம் பிரயோக தோரணையில் இருக்கிறது. தாயார் கனகவள்ளி வெளிப்புற பிரகாரத்தில் தனிச்சன்னதியில் இருக்கிறார். வைகுண்ட ஏகாதசியான இன்று சுவாமி கருட வாகனத்தில் வலம் வருவார்.

0: சுவாமி எதிரே கருடாழ்வார் அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். பெருமாள் கோவில்களில் ஜெயன் விஜயன் இருவரும் துவார பாலகர்களாக இருப்பார்கள். ஆனால் இங்கு அவிரட்சகன் அக்னி துவார பாலகர்களாக இருக்கிறார்கள். தலத்தின் விருட்சம் மாமரம். வைகுண்ட பெருமாள் கோயிலில் கொடிமரம் இல்லை. வலதுபுறம் விக்னேஸ்வரர் சன்னதி இருக்கின்றது. தலபுராணம் என்ன சொல்கிறது தெரியுமா? கைலாயத்தில் ஒருமுறை அம்பிகை சிவபெருமான் கண்களை விளையாட்டாக மூடவே உலகம் இருளில் மூழ்கியது. அம்பிகையை பூலோகத்தில் பிறக்கும்படி இறைவன் கட்டளையிட்டான். சிவன் மீது கொண்ட பக்தியால் தன்னை மீண்டும் திருமணம் செய்ய பூலோகத்தில் கடும் தவம் மேற்கொண்டாள் அம்பிகை. தங்கையை தாரை வார்த்து கொடுக்க வைகுண்டத்திலிருந்து மகாவிஷ்ணுவும் சீர்கொண்டு வந்தார். அச்சமயத்தில் அசுர குருவான சுக்கராச்சாரியாரும் இறைவனை நோக்கி கடுந்தவம் செய்தார். இறைவன் அம்பிகையை விட பக்தனுக்கு முதலிடம் தந்து சுக்கராச்சாரியாருக்கு தரிசனம் தந்தார். அம்பிகையும் சுக்கராச்சாரியாரும் தவம் செய்த இடம் மாங்காடு. முனிவருக்கு காட்சி தந்த இறைவன் அடுத்து அம்பிகைக்கு தரிசனம் தந்து காஞ்சிபுரத்தில் உன்னை திருமணம் செய்வேன் என்று வாக்களித்தார். அம்பிகையும் காஞ்சிபுரம் சென்று தவம் செய்தாள். பூலோகம் வந்த மகாவிஷ்ணு மாங்காட்டில் தங்கையை காணாமல் தவித்த போது மார்க்கண்டேயர் நடந்ததை சொன்னார். மாங்காட்டில் வைகுண்டவாசர் எனும் திருநாமத்தோடு இங்கே எழுந்தருளினார். திருமால் வைகுண்டத்திலிருந்து நேரடியாக இங்கே வந்ததால் வைகுண்டவாசர். வளமான வாழ்வுக்கு வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் வைகுண்டவாசர் திருத்தால் பற்றுவோம். ஒளிமயமான வாழ்வை பெறுவோம். இன்று சென்னை மாவட்டம் மாங்காடு வைகுண்ட பெருமாள் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: கோடை பண்பலை 100.5 சத்யா ஏஜென்சிஸ்.
3: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
2: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: வழங்கும் வசந்த விடியல்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்
3: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
3: உங்கள் குழந்தையின் கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
6: Viking, Bunions and Briefs.

0: வருடத்திற்கு ஒரு நாள் வசந்த திருநாள், இதயம் இனிக்கும் நாள், இன்பமான நாள். இன்று பிறந்த நாள் காணும் அன்பின் அட்சய பாத்திரங்களை பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். இன்றைய தளிராக இதழ் மலர்கிறார் கொடைக்கானல் ஹரிமித்ரன்.
1: மான் போல் தாவி கிழிப்பீச்சு கொண்டு குறும்புகளால் ஈர்த்து மீன் போல நழுவும் செல்ல குழந்தைகள்

0: உங்களின் மழலை மொழி கேட்டு ரசிக்க கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க்ஸ்.

0: வானவீதி எங்கும் இசைக்கோளமிட்டு கொண்டிருப்பது நம் கோடை பண்பலை 100.5 பூந்தளிர் நேரம். பூந்தளிர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு குட்டி தங்கம் வந்திருக்கிறாங்க, அவங்கள சந்திச்சிடலாம். அப்படி துரு துருன்னு இருக்காரு, என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்திச்சிடலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: ஹரிமித்ரன்.
0: ஹரிமித்ரன், எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: ஜெயன் ஸ்கூல்.
0: ஹரிமித்ரன், வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
1: எங்கள் அம்மா, எங்கள் அவ்வா, எங்கள் தாத்தா, எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா.
0: எல்லாரும் சேர்ந்து சமீபத்தில் எந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்க?
1: மதுரை.
0: மதுரையில் என்னென்னலாம் பார்த்தீங்க?
1: நாங்கள் சர்க்கஸு, ஊஞ்சல்,
0: இதெல்லாம் போய் விளாண்டிங்க. விளையாடுவது உங்களுக்கு பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: கொடைக்கானலில் எந்தெந்த பகுதிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க?
1: லேக், பார்க்,
0: அந்த பகுதியெல்லாம் போயிருக்கீங்க. கொடைக்கானல் பிடிக்குமா உங்களுக்கு?
1: பிடிக்கும்.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் எங்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க?
1: மீ மை செல்ஃப் அண்ட் ஐ.
0: சொல்லுங்கள், உங்களை பற்றி கேட்கலாம்.
1: குட் மார்னிங் எவ்ரி ஒன், மை நேம் இஸ் ஹரிமித்ரன். ஐ எம் ஸ்டடிங் இன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் மீ மை செல்ஃப் அண்ட் ஐ. இட் இஸ் மீ மை செல்ஃப். இட் இஸ் ஐ சே I like myself. Hip hip hooray. I like myself. I do you see. I like myself because I am me. I like my hair, my eyes, my skin. I like this self that I live in. I like my heart. I like my mind. Thank you.
0: அற்புதமா சொல்லியிருந்தீங்க. உங்களையே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: சிறப்பாக சொன்னீங்க. நீங்கள் குட்டி தம்பியாக இருக்கீங்கல்ல, படித்து வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆக போகிறீங்க?
1: மிலிட்ரி.
0: ஓ, நீங்கள் இராணுவ வீரராக போகிறீங்களா? உங்களது ஆசை நிறைவேற கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.
2: செடியில் பூக்கும் மலரை விட நொடியில் பூக்கும் மல்லையின் புன்னகையோடு மகிழ்வித்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
3: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
3: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.

0: ஐந்தில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்
3: கோடை பண்பலை 100.5 சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
4: கோடை பண்பலை சொல்லும் நேரம் காலை 6:45. அன்பு நேர்களை இன்று காலை 9 மணிக்கு வரவிருக்கிறது உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். 9:30 சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில். வானவிலின் இன்றைய வண்ணம் மனம் என்பது உங்கள் அனுபவத்தில் பூந்தோட்டமா குப்பை கூடமா? மனம் என்பது உங்கள் அனுபவத்தில் பூந்தோட்டமா குப்பை கூடமா? விவாதம் அன்ற வானவிலாக.

0: இனிய காலை பொழுதில் இதயங்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலையின் வசந்த விடியலில் சொல்லும் நேரம் காலை 6:51.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
3: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
3: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
0: இன்றைய மனதோடு ராகம் அழைக்கிறது நம் தூரத்து சொந்தங்களே.

மகிழ்ச்சியின் வெளிச்சத்தை உங்கள் மனவாசலில் படரவிட்டு நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். மீண்டும் வசந்தம் மலரும் நாளை காலை 6 மணிக்கு. தொடர்ந்து மனதோடு ராகத்தில் சந்திப்போம். அதுவரை, தைரியம் என்பது பயமே இல்லாமல் இருப்பதல்ல, பயம் இருந்தாலும் சரியான செயலை செய்வதுதான். விடைபெறுகிறேன், மகேஸ்வரி.

0: கோடை பண்பலை 100.5 சத்யா ஏஜென்சிஸ்.
1: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
0: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: வழங்கிய வசந்த விடியல்.
4: 100.5 இதமான கானங்களோடு தொடங்குகிறது கோடை பண்பலையின் சுகமான காலை. வரும் நேரம் காலை 7:00.

நேற்றைய நாள் தந்த அனுபவங்களை ஆசானாக கொண்டு இன்றைய நாளின் கனவுகளுடன் பயணிக்க அழைக்கும் அழகிய நாள். அதில் புதுமையாய் புத்துணர்வாய் பிறந்துள்ள புதிய நாள், புதிய முயற்சியுடன் சிலருக்கும் புது உணர்வுடன் மகிழ்ச்சியின் இசையை வானெங்கும் பரவ செய்ய கோடை பண்பலை நூற்புழி ஐந்தின் சுகமான காலை. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பூசியா.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 13ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை முருங்கையில் இருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

இசை பூந்தோட்டம் கொடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் சேர்த்துக் கொண்டிருக்கிறது சுகமான காலை. இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் வாழ்த்து மகிழ்கிறது கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து.

இன்று காலை 9 மணிக்கு நம் கொடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில் வர இருக்குதுங்க. 9:30 கேட்கலாம் சத்யா ஏஜென்சிஸ்.

கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில். வானவில் இன்னைக்கு என்ன வண்ணம் தர இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மனம் என்பது உங்கள் அனுபவத்தில் பூந்தோட்டமா குப்பை கூடமா? மனம் அப்படிங்கிறது உங்களோட அனுபவத்தில் பூந்தோட்டமா குப்பை கூடமா அப்படின்னு சொல்ல வரலாம். இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5.

0: வீச்சி
1: ஓயாமல் ஈ என ஒளிவர ஒளித்து தெரியும்
0: பறக்கும் உயிரியை ஈச்சி என்பது
1: குமரி மாவட்ட வழக்கு.
0: ஈச்சி
1: ஓயாமல் ஈ என
0: ஒளிவர ஒளித்து திரியும்
1: பறக்கும் உயிரியை
0: ஈச்சி என்பது
1: குமரி மாவட்ட வழக்கு.

7:23 செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. காலையில் ஏழு மணிங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நேரம் அப்படின்னு சொன்னோன்னா அது இந்த நேரமாக கூட இருக்கலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சிருப்பாங்க, ஒரு சிலர்லாம் இல்லைங்க. நாங்கள்லாம் ரொம்ப சுறுசுறுப்புங்க, என்ன வேலை இருந்தாலும் நாளும் 6 மணிக்கு எந்திரிச்சிருவேங்க, 5 மணிக்கு எந்திரிச்சிருவேங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க மனம் விரும்பக்கூடிய ஒரு நேரம்னு பார்த்தோன்னா அது இந்த 7 மணி தான். ஏன் அப்படின்னா சில நேரங்களில் வேலையோட அலுப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு, நிறைய பாடல்கள் கேட்குறதுக்கு தூண்டக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அழகான தருணத்தில் நிறைய பேர் வாக்கிங்லாம் போயிருப்பாங்க, போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப அப்படியே ஒரு டீ சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டீ கடை பக்கமாக கூட ஒதுங்கியிருப்பாங்கங்க. அந்த சமயத்தில் ஒரு அழகான பாடல் கேட்டால் எப்படி இருக்கும், அதுவும் மெல்லினமாக ரொம்ப அழகாக மெல்லிசையோட ஒரு பாடல் வந்தால் எப்படி இருக்கும், அதுவும் நம்ம கோடை பண்புல 100.5 வந்தால் பயங்கரமாக இருக்கும் இல்லைங்க. அந்த மாதிரியான ஒரு பாடல் இப்போ வந்துட்டு இருக்குது நம் கோடை பண்புல 100.5 இருந்து.

திண்டுக்கல் மாவட்ட அளவிலான தொழிற் பழகுனர் சேர்க்கை முகாம் பிரதான் மந்திரி நேஷனல் அப்ரண்டிஷிப் மேளா அக்டோபர் 2026 வரும் திங்கட்கிழமை 12 தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை திண்டுக்கல் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளது.

0: 7:30 இணைந்திருக்கிறோம். கொடை பண்பலை 100.5 சுகமான காலை. இன்று காலை 8 மணிக்கு நம் கொடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் வரை இருக்குதுங்க. 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீட்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் யாருக்காக அப்படின்னா, தூரத்து சொந்தங்களுக்காக வர இருக்குதுங்க. வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதியில் இருக்க அனைத்து மாவட்ட அன்பு உறவுகளும் அழைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கேட்டுட்ருப்பீங்க நிறைய பேர் நியூஸ் ஆன் இயரில், அப்போ நாங்களாம் கூப்பிடலாமா, நாங்கள் கூப்பிடலாமா, கூப்பிடக்கூடாது, டக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா, நீங்களும் தாராளமாக கூப்பிடலாங்க. கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு இணையலாம் மனதோடு ராகத்தில்.
1: அப்படியானழக என்ன ஆள வந்த பேரழக செப்புக்கல்லு சீரழக சின்ன சம்பவழ

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
5: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: வணக்கம் அண்ணா.
7: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
6: என்னம்ண்ணா எதையோ சிரித்து சிரித்து எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? ஏதாவது நகைச்சுவை தொடரா என்ன?
7: என்ன நகைச்சுவை தொடரா? அமைச்சரே, என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதி கொண்டிருக்கிறேன் ஐயா.
6: என்ன, இவருடைய வாழ்க்கை வரலாறா? அது மிகப்பெரிய நகைச்சுவை தொடராக அல்லவா இருக்கும்?
7: என்ன அமைச்சரே?
6: உங்கள் வாழ்க்கை வரலாறு என்றால் படிப்பதற்கு நன்றாக இருக்கும் என்று சொன்னேன் மன்னா. சரி மன்னா, ஒரு மன்னருடைய வாழ்க்கை வரலாறு என்றால் அந்த மன்னர் தன் வாழ்நாளில் சந்தித்த போர்கள், அந்த போர்களில் சாதித்த வெற்றிகள், மக்களுக்கு கொடுத்த நல்ல திட்டங்கள், இப்படியெல்லாம் தான் எழுதுவார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நீங்கள் பட்டம் விட்டது, சர்க்கிள் விட்டது, போர்க்களம் பக்கமே வரமாட்டேன் என்று அடம் பிடித்தது, இதையெல்லாம் பற்றி தானே எழுத வேண்டியிருக்கும்?
7: அமைச்சரே, நான் வாழ்க்கை வரலாறே எழுதவில்லை. போதுமா, இப்போது திருப்தியாவுமக்கு?
6: அப்பாடா, இப்போதுதான் பரம திருப்தி. இல்லாவிட்டால் இதையெல்லாம் யார் உட்கார்ந்து படிப்பது?
7: என்ன அமைச்சரே?
6: தர்பாரில் இன்று என்ன சொல்லலாம் என்று கேட்க வந்தேன் மன்னா.
7: அமைச்சரே, இன்று அக்டோபர் 10 தேசிய அஞ்சல் தினம்.
6: ஓ, நேற்று அக்டோபர் 9 சர்வதேச அஞ்சல் தினம், இன்று அக்டோபர் 10 தேசிய அஞ்சல் தினமா? சிறப்பு சிறப்பு. தேசிய அஞ்சல் தினம் பற்றி ஏதாவது தகவல்கள் வைத்திருக்கிறீர்களா மன்னா?
7: அமைச்சரே, இந்திய அஞ்சல் துறை 1854 டல்ஹௌசி பிரபு என்பவரால் நிறுவப்பட்டது. கடந்த 150 ஆண்டுகளாக இந்திய அஞ்சல் துறை ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூறும் வகையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 10 இந்தியாவில் தேசிய அஞ்சல் தினமாக கொண்டாடுகிறோம். அதாவது அக்டோபர் 9 கொண்டாடப்படும் உலக அஞ்சல் தினத்தின் நீட்டிப்பாகத்தான் இந்திய அஞ்சல் தினம் கொண்டாடப்படுகிறது அமைச்சரே.
6: ஓ அப்படியா மன்னா. சரிமன்னா, இந்த கடிதம் எழுதும் போது முகவரியில் பின்கோடு என்று ஒன்று எழுதுகிறோமே, அதை ஏன் பின்கோடு என்று சொல்கிறார்கள்? ஒருவேளை கடிதம் எழுதி முடித்த பிறகு அந்த முகவரியை நிரப்புவதனால் பின்கோடு என்று சொல்கிறார்களோ?
7: அப்படி இல்லை அமைச்சரே. தபால் துறையில் 6 இலக்க பின், PIN, அதாவது போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர், அஞ்சல் குறியீட்டு எண், இந்த முறையை மத்திய தகவல் தொடர்பு அமைச்சகம் 1972 ஆகஸ்ட் 15 என்று அறிமுகப்படுத்தியது.
6: ஓஹோ
7: அமைச்சரே, இந்தியாவில் மொத்தம் 9 அஞ்சல் மண்டலங்கள் இருக்கின்றன. இந்த 6 இலக்க எண்ணில் முதல் எண் மண்டலத்தை குறிக்கும். உதாரணத்திற்கு 1 மற்றும் 2 என்று பின்கோடு தொடங்கினால் அது வட இந்தியாவை குறிக்கும். 3 மற்றும் 4 என்று தொடங்கினால் அது மேற்கு இந்தியாவை குறிக்கும். 5 மற்றும் 6 என தொடங்கினால் அது தென்னிந்தியாவை குறிக்கும். 7 மற்றும் 8 என்று தொடங்கினால் அது கிழக்கிந்தியாவை குறிக்கும். 9 என முதலில் தொடங்கினால் அது ராணுவ மண்டலத்தை குறிக்கும்.
6: ஓஹோ, அறியாத செய்தியாகத்தான் இருக்கிறது மன்னா.
7: ஆமாம் அமைச்சரே. அதே போல 2வது எண் துணை மண்டலத்தை குறிக்கிறது. முதல் எண்ணையும் 2வது எண்ணையும் சேர்த்து 60 முதல் 66 வரை இருந்தால் அது தமிழகத்தை குறிக்கிறது அமைச்சரே.
6: ஓஹோ.
7: 3வதாக இருக்கும் எண் வரிசைப்படுத்தப்பட்ட மாவட்டங்களை குறிக்கும். 4வதாக இருக்கும் எண் சர்வீஸ் ரூட்டை குறிக்கும்.
6: கடைசி 2 இலக்கம் அண்ணா?
7: அந்த கடைசி 2 எண் அஞ்சல் அலுவலகத்தை குறிக்கும்.
6: ஓ, இந்த பின்கோட்டின் பின்னணியில் இத்தனை செய்திகள் இருக்கின்றனவா?
7: ஆமாம் அமைச்சரே. இந்த பின்கோடு இருப்பதனால் தான் சுலபமாக எந்த மாநிலம், எந்த மாவட்டம், எந்த ஊர் என கடிதத்தை எளிமையாக பிரித்தெடுக்க முடிகிறது. ஒரே பெயரில் ஊரும் தெருவும் பல இடங்களில் இருக்கிறது அல்லவா? இந்த நம்பர் இல்லாவிட்டால் சிக்கலாக இருந்திருக்கும் தானே?
6: உண்மைதான் மன்னா. இந்த தேசிய அஞ்சல் தினத்தில் மிக சிறப்பான தகவல்களை சொன்னீர்கள்.
7: நன்றி அமைச்சரே. சரி அமைச்சரே, எதிர்காலத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுடைய சுயசரிதையை எழுத

0: இருக்கிறீர்களா என்ன?
1: மன்னா, இப்போது மட்டுமல்ல, எப்போதும் எப்போதும் எப்பப்போதும் இந்த சுயசரிதை எழுத வேண்டும் என்ற எண்ணத்திற்கே நான் வரமாட்டேன்.
0: ஏன் அமைச்சரே?
1: இல்லை மன்னா, நான் என்னுடைய சுயசரிதை எழுத வேண்டுமானால் அதில் நீங்கள் இல்லாமலா? அதனால் உங்களை பற்றி எல்லாம் எழுத வேண்டியிருக்கும். அப்படி எழுதினால் உங்களை பற்றிய பல ரகசியங்களே அதில் வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். பிறகு உங்கள் கோல்மால் எல்லாம் வெளியே தெரிந்துவிடும். அதனால் தான் மன்னா.
0: என்ன?
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையின் 100.5 சுகமான காலை.

0: மாணவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இன்னவர்.
1: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி
0: இன்று
2: அக்டோபர் 10 விண்வெளி தொடர்பாக 60 மேற்பட்ட நாடுகள் இணைந்து 1967 ஆண்டு ஜனவரி 27 கையெழுத்திடப்பட்ட உடன்பாடு அமுலுக்கு வந்தது 1967 ஆண்டு அக்டோபர் மாதம் இதே நாளில் அன்று. உலக புகழ்பெற்ற நாவலாசிரியர் எழுத்தாளர் ஆர்.கே. நாராயணன் பிறந்தது 1906 ஆண்டு இதே தினத்தின் அன்று. ஆந்திர மாநிலத்தின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள பித்தாபுரம் என்ற ஊரில் பிறந்த ஓர் கர்நாடக இசை மேதை. தனது தாயாரே இவரது முதல் குரு. தொடர்ந்து விழியநகரம் மகாராஜர் இசைக்கல்லூரி சேர்ந்து சங்கீதம் கற்றார். அவர்தான் நேதுநூரி கிருஷ்ணமூர்த்தி என்ற கர்நாடக இசை கலைஞர். சங்கீத கலாசிகாமணி முதலான எண்ணற்ற விருதுகளை இசைத்துறையில் பெற்ற கர்நாடக இசைக்கலைஞர் நேதுநூரி கிருஷ்ணமூர்த்தி பிறந்தது 1927 ஆண்டு இதே தினத்தில் அன்று. வட ஆற்காடு மாவட்டம் திருப்பத்தூரில் பிறந்தவர். திருவேங்கடம் என்பது அவரது இயற்பெயர். என்றாலும் அவரது தாத்தாவின் பெயரான வரதராசன் என்ற பெயராலேயே அழைக்கப்பட்டார். அவர்தான் மூவா என்ற புகழ்பெற்ற தமிழறிஞர். தமிழின் மீதுள்ள பற்றின் காரணமாக தமிழில் உயர்கல்வி கற்றார். சென்னை பச்சையப்பன் கல்லூரி, சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவர் பொறுப்பு. தொடர்ந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவி. இப்படி தன் வாழ்நாளில் எண்ணற்ற உயர்ந்த பொறுப்புகளை வகித்தவர் மூவா. தமிழில் எண்ணிலடங்கா சிறுகதைகள், புதினங்கள், இலக்கிய கட்டுரைகள், ஆராய்ச்சி நூல்களை படைத்த மூவா என்ற மு வரதராசனார் இவ்வுலகை விட்டு நீங்கியது 1974 ஆண்டு இதே தினத்தின் அன்று.
3: திரைப்பட இயக்குனர் ராஜமௌலி பிறந்த நாள்
0: இன்று
3: ஆண்டு
0: 1973. மனம் ஓர் மாய பெட்டகம்,
3: உணர்வுகளின் உயிர் நாடி,
0: உறவுகளை இணைக்கும் இணைப்பு பாலம்,
3: எண்ணங்களின் ஆற்றல் மையம்.
0: அந்த மனம் பற்றிய புரிதலை ஏற்படுத்துவதற்காகவும்,
3: மனம் நலம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும்
0: ஆண்டுதோறும் இதே நாளில் கடைபிடிக்கப்படுகிறது
3: என்று
0: உலகளாவிய மன நல நாள்.
3: தமிழ் திரைப்பட ரசிகர்களால்
0: ஆச்சி என அன்போடு அழைக்கப்படும்
3: மனோரமா அவர்கள்
0: இந்திய திரைப்பட துறையில்
3: மாபெரும் சாதனைகளை படைத்த ஒரு புகழ்பெற்ற நடிகை.
0: சுமார் 5000 மேற்பட்ட நாடகங்களிலும்
3: 1200 மேற்பட்ட திரைப்படங்களிலும் நடித்து
0: உலக புகழ்பெற்ற கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றுள்ளார்.
3: அது மட்டுமல்லாமல்
0: கலைத்துறைக்கு அவர் ஆற்றிய ஈடு இணையற்ற பங்களிப்பிற்காக
3: இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான
0: பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.
3: ஆச்சி மனோரமா நினைவு நாள்
0: இன்று
3: ஆண்டு
0: 2015. இந்திய அஞ்சல் 1854 ஆண்டில்
3: டல்ஹவுசி பிரபுவால் உருவாக்கப்பட்டது.
0: பின் அதாவது
3: போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர்
0: 1972 ஆகஸ்ட் 15 அறிமுகப்படுத்தப்பட்டது.
3: பின் குறியீட்டின் முதல் இலக்கமானது
0: அப்பகுதியையும்,
3: இரண்டாவது இலக்கம்
0: துணை பகுதியையும்,
3: மூன்றாவது இலக்கமானது
0: மாவட்டத்தையும்,
3: கடைசி மூன்று இலக்கங்கள்
0: ஒரு குறிப்பிட்ட முகவரியை கொண்டிருக்கும் தபால் நிலையத்தை காட்டுவது.
3: அக்டோபர் 9 அன்று கொண்டாடப்படும்
0: உலக அஞ்சல் நாளின் நீட்டிப்பாக கடைபிடிக்க படுகிறது
3: தேசிய அஞ்சல் நாள்
0: இன்று. குற்றம் புரிந்தவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனைகளில் மிக கொடுமையான தண்டனையான
3: மரண தண்டனையை கொண்டுள்ள
0: சில நாடுகளும் அதை கைவிட வேண்டும் என்ற நோக்கில்
3: கடைபிடிக்கப்படுகிறது
0: உலக மரண தண்டனை எதிர்ப்பு நாள்
3: என்று.
0: மே திங்களின் 2வது சனிக்கிழமையும்
3: அக்டோபர் திங்களின் 2வது சனிக்கிழமையும்
0: கடைபிடிக்கப்படும் சிறப்பு நாள்.
3: இந்நாளானது
0: ஆப்பிரிக்கா யுரேசிய வலசை போகும் நீரில் வாழும் பறவைகளின் பாதுகாப்பு மீதான
3: ஒப்பந்தத்தின் தலைமை செயலகத்தினால் ஏற்படுத்தப்பட்டது.
0: இன்று சர்வதேச வலசை போகும் பறவைகள் நாள்.
3: தொடங்கப்பட்ட ஆண்டு
0: 2006. கோடை பண்பலை 100.5 இதுவரை.

0: கேட்டு சுவைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
1: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி, பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

தடைகளை தாண்டி தடம் பதிக்கும் சாதனையின் முத்துக்களாக மலர்ந்து மகிழ்வுக்கு துடிக்கும் நம் வெற்றி பாதையின் ஒரு அழகிய நாளாக இந்நாள் மலர்ந்து மகிழ்வுக்கும் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது. கோடை பண்மலை நூறு புள்ளி ஐந்தின் சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் நல்லாட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமாக இடைத்தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறவுள்ளன. காவிரி நதிநீர் பங்கீட்டு அளவை மறு ஆய்வு செய்யக்கோரும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசை திமுக கேட்டுக்கொண்டுள்ளது. மின்சாரம் தாக்கி உயிரிழந்த விவசாயிக்கு 14,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழ்நாடு

உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மாநிலம் ஷாலிமரிலிருந்து சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திற்கு இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் வழங்கும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் குறித்த காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாவட்ட அளவிலான தேர்தல் கல்வி அறிவு குழுவின் கூட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆட்சியர் திருமதி கவிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை அணி கோவா அணியையும் பெங்களூரு அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: பண்பலை 100.5 நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: வணக்கம் நேயர்களே, நாள்தோறும் மலரும் மல்லிகை பூவை காட்டிலும் 12 வருடங்களுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி பூவின் மீது அதீத அக்கறையும் ஆர்வமும் ஆனந்தமும் நம்மளுக்கு இருக்கும். அதுபோல அருகில் இருக்கக்கூடிய உறவுகளை காட்டிலும் கொஞ்சம் தூரத்தில் தொலைவில் இருக்கக்கூடிய உறவுகளை பார்க்கும்போதும் சரி, இல்லை அவங்கள்ட்ட பேசும்போதும் சரி, நம்ம மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இன்னும் கூட கொஞ்சம் கூடுதல் அக்கறையும் அன்பும் இருக்கும். அப்படிப்பட்ட தூரத்து உறவுகளை சந்திக்கும் நிகழ்ச்சியாகத்தான் இன்றைய மனதுட ராகம் வர இருக்குது. நிகழ்ச்சியில் வாங்க, வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து சென்னை, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, நீலகிரி, விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், கடலூர் மாவட்ட நேயர்களும் கேரள மாநில நேயர்களும் நியூஸ் ஆன் ஏர் வழியை இணையத்தோடு இணைந்திருக்கக்கூடிய வெளி மாநில வெளிநாட்டு நேயர்களும் வாங்க. புதுசாக பேசுகிற தூரத்து சொந்தங்களா நீங்க, அப்போ வாங்க. 24 24 24 மகளிர், 24 24 29 வழக்கமாக பேசுகிற தூரத்து உறவுகள், 24 24 26 மற்றும் 290 333 வரலாம். முன்னிணைப்பா மறவாம நினைச்சுக்கங்க, 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி. 8:05 இணைப்பில காத்துட்டு இருக்கக்கூடிய முதல் தூரத்து சொந்தம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரில இருந்து சிவகுமார் மேடம். மகேஸ்வரி மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கோங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். நீலகிரி நல்லா இருக்காங்க மேடம்.
0: நலமா இருக்காங்க.
2: எங்க ஊர்ல 4 நாளா தொடர்ந்து மழை மேடம்.
0: அப்படிங்களா?
2: கொடைக்கானல்
0: இங்கேயும் தான், இங்கேயும் விட்டு விட்டு மழை வந்து இருக்குது, ரொம்ப சந்தோஷம். சரிங்க சிவகுமார் ஐயா, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, ஒரு இன்ப அதிர்ச்சி மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்க நண்பர் வந்து ஒரு 1 லட்சம் உங்க கையில கொடுத்து, கேட்கும் போதே சந்தோஷமா இருக்குல்ல,
2: கொடுத்து

0: கடன்லாம் அடைச்சிடக்கூடாது இந்த காசை வச்சு. உனக்கு விருப்பமான ஒரு பொருளை நீ வாங்கிக்கோ அப்படின்னு உங்க நண்பர் உங்ககிட்ட சொல்றாரு.
1: சரிங்க,
0: நீங்க என்ன வாங்குறீங்க?
1: ஒன்று வாங்குறது, சேமிப்பு பண்ணிருந்தீங்க.
0: அதைத்தான் சொல்றாரு, நீங்க ஏதாவது ஒன்று வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி
1: வாங்கிக்கணும்னா அந்த டைம்ல என்ன தோணுதோ வாங்கிக்க வேண்டியது பொருள்.
0: அப்ப இப்ப சொல்றேனே, உங்களுக்கு ஒண்ணு தோணல, ஒரு விருப்பம், இந்த காசு கிடைச்ச உடனே இதை வாங்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு வச்சிருப்பீங்கன்னு பார்த்தோம்.
1: எல்லாமே இருக்கு, ஒன்னும் வாங்குற மாதிரி இல்ல. அந்த டைம்ல என்ன தோணுதோ நமக்கு தேவையானது வாங்கிக்கலாம்.
0: இந்நேரம் கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள்லாம் என்ன, நான் இதை வாங்கிருப்பேன், நேரம் இதை சொல்லிருப்பேன் அப்படி எல்லாம் யோசிச்சிருப்பாங்க.
1: ஒரு லட்சம் கிடைச்சா கூட எனக்கு பாதி அவருக்கு பாதி, 50-50 வாங்கிருவோம்.
0: ஓ அப்படி, அதில் அவரு இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்க?
1: ஆமாங்க மேடம்.
0: சரிங்க சரிங்க, நல்ல நண்பருங்க நீங்க, தோழர். சரி, ரொம்ப சந்தோஷம். என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில
1: மேடம்? மண்டாடி படத்துல இருந்து எதிர பாடல்
0: கேட்கலாங்களா? நன்றிங்க.

0: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில், BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: அன்பு நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு வரவிருக்கிறது உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். 9:30க்கு சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில். வானவிலின் இன்றைய வண்ணம், மனம் என்பது உங்கள் அனுபவத்தில் பூந்தோட்டமா குப்பை கூடமா? மனநலம், நம்ம எதை காக்கிறோமோ இல்லையோ, நம்ம மனசை முதல்ல நல்லா பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனசு இப்போ கொஞ்சம் ஆழ்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மனசு எப்படி இருக்குது? ஒரு பூந்தோட்டமாக எத்தனையோ நமக்கு பிடிச்ச மலர்கள்லாம் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறது மாதிரி இருக்குதா? இல்லை தேவையில்லாத கவலைகளையும் ஏக்கங்களையும் அப்படியே சேர்த்து வச்சு ஒரு குப்பை கூடமாக நம்ம வச்சுருக்கிறோமா அப்படின்னு கண்ண மூடி ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்மளுடைய அனுபவத்தில் எப்படி இருக்குது நம்ம மனசு அப்படிங்கிறத தான் கேட்டிருக்கு இன்றைய விவாதம் என்ற வானவில். சொல்ல வாங்க, இன்று காலை 9 மணிக்கு வரக்கூடிய நிகழ்ச்சியில்.
1: கருவில் பிறந்தது ராகம்.
2: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
3: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
2: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
5: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
2: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
3: கோடை பண்பலை 100.5
2: பண்பலை படைப்பாளிகள்.
0: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி,
3: நிலைய இயக்குனர்,
0: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
3: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
2: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் நேரம் காலை 8:15.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
2: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
5: நீ எதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உன்னால வேலை செய்ய முடியுதோ அதுதான் உன் சாப்பாடு. எதை

0: சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நாள் வேலை செய்ய முடியலையோ அதுவும் உன் சாப்பாடு இல்லை. இப்போ நம்ம ஒன்று சாப்பிட்றோம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா வேலை செய்யலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அது நம்ம சாப்பாடு. ஒன்று சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே போய் போத்திட்டு படுத்துக்கலாம் அப்படின்னா அது நம்ம சாப்பாடு இல்லை. யோசிக்கணும், அது நம்ம சாப்பாடு இல்லை. ஏன்னா வேலை செய்ய விட மாட்டேங்குது. எது வேலை செய்ய விடலையோ அது எப்படி நம்முடைய சாப்பாடாக இருக்க முடியும்? அப்போ அருந்தியது அற்றது போற்றி உனின். இதில் ஒரு அருமையான விஷயம் இருக்கு சார். உன்னுடைய வாழ்வில் இன்னொருவர் தீர்ப்பளிக்க இடம் கூடாதேங்கிறார் திருவள்ளுவர். இன்னொருத்தர் ஜட்ஜா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீ சாப்பிடலாம் சாப்பிட வேண்டாம், இதை எடுத்துக்கலாம் எடுத்துக்க வேண்டாம். நமக்கெல்லாம் வைத்தியம் பண்றதுக்கு டாக்டர் இருக்கிறாரு. காட்டில் இருக்கிற நரிக்கும் குதிரைக்கும் வைத்தியம் பண்றதுக்காக டாக்டரா இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுங்களாம் தன்னை காப்பாத்திக்கலையா? எந்த ஆடாவது அரளி செடி சாப்பிடுமா? நீங்க பாத்திருக்கீங்களே, எந்த ஆடாவது ஒரு அரளி செடியை போய் சாப்பிடுமா? ஆடு தொடா இலைன்னு ஒன்று இருக்கு. ஆடு தொடா இலையை நட்டுட்டு அதுக்கு உள்ள நீங்க எதையாவது வச்சிருங்க, ஆடு வந்து இப்படி இப்படி பார்க்கமே ஒழிய ஆடு தொடா இலையை சாப்பிடவே சாப்பிடாது. இதெல்லாம் சாப்பிடாதீங்க சார், இதெல்லாம் சாப்பிடுங்க சார் அப்படின்னு ஆடுங்களுக்குள்ள யாராவது வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா என்ன? கிடையாது. பாருங்க, அதுங்களுக்கு டயட்டிஷியன்லாம் தேவைப்படலை. அதுங்களே ப்ராம்ப்டா இருக்கு, என்ன இது அரளி செடி சாப்பிடப்படாது, இது ஆடு தொடா இலை தொடப்படாது, கரெக்டா இருக்கு. நம்ம அப்படி இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஆக்சுவலாக கடவுள் நமக்கு கொடுத்த இன்ட்யூஷன், ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வு இருக்கு பார்த்தீங்களா, கெடுத்துட்டோம். இது நமக்கு ஒத்துக்காது, இது நம்ம சாப்பிடக்கூடாது, இது நமக்கு ஜீர்ணமாகாது, இந்த மாதிரி சில முடிவுகளுக்கு வரும். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். நான் இந்த அற்றதுங்கிறதுக்கு எத்தனை பொருள் சொன்னேன்? அற்றது அப்படின்னு சொன்னால் ஒரு பொருள், ஒத்துக்கொண்டது ஒத்துக்கொள்ளாதது அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. ரெண்டு, டைஜஸ்ட் ஆறது டைஜஸ்ட் ஆகாதது, ரெண்டாவது பொருள். மூணாவது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்முடைய வெளியேறியது மலமாக வெளியேறிடுச்சுன்னா சாப்பிடலாம். அது மலமாக வெளியேற முடியாதபடி உடல் அமைப்பில் தொந்தரவு இருந்தா சாப்பிடக்கூடாது. இப்போ சில பேர் எப்படின்னு கேட்டால், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்றான். எப்பா காலையில் நடக்க வேண்டிய காரியம்லாம் நடந்துதான், அது நடக்குதோ இல்லையோ வாங்க சார் நம்ம சாப்பிட போகலாம் அப்படிங்கிறான். அது எப்படிப்பா, ஒரு இடத்துல ஸ்டாக் வைக்கணும், ஒரு பீரோவில் காலியாக இருந்தால் தானே ஸ்டாக் வைக்க முடியும்? ஸ்டாக் வைக்கவே இடம் இல்லாதபடி நீ எல்லாம் நிரப்பி வச்சுருக்கிறேன்னா அப்புறம் மேற்கொண்டு போய் எங்கே லோட் பண்ணுறது? கஷ்டந்தானே. அப்போது அருந்தியது அற்றது போற்றி உணின். அற்றதுன்னா நம்ம உடம்பை விட்டு கழிவு வெளியேறிச்சா சார். அதை விட பாய்சன் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது சார். உள்ளே அது ஸ்டோர் ஆச்சுன்னா அது செய்யக்கூடிய கொடுமைக்கு நிகரான கொடுமை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே செய்ய முடியாது. அப்போது அந்த அற்றதுங்கிற வார்த்தையில் இவ்வளவு அருமையான நுட்பம் வைத்திருக்கிறார். இதை வைரமுத்து ஒரு வரியில் எழுதுவார், ரொம்ப அழகாக சொல்வார். உனக்கு பொழுது விடிந்த போது மலச்சிக்கல் இல்லாமல் விடிந்ததா, பொழுது முடிந்த போது மனச்சிக்கல் இல்லாமல் முடிந்ததா? முடிச்சிட்டார். மனச்சிக்கல் இல்லாமல் தூங்க போகணும், மலச்சிக்கல் இல்லாமல் எந்திரிக்கணும், காலையில் ஏஞ்சா. அந்த ரெண்டும் எவ்வளோ முக்கியமான விஷயம். ஆனால் இப்போ சைக்காலஜியில் கண்டுபிடிச்சிருக்கிறா என்ன தெரியுங்களா, உடம்புல மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு காரணமே என்னன்னா மனச்சி, மனசில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் அது வந்து அந்த குடலையே போய் பாதிக்குது அப்படின்னு. ஏன் தெரியுமா, அதாவது இந்த நம்முடைய உணவு ஜெரிக்கிற உடல் அமைப்பு இருக்கு இல்லையா, குடல் அமைப்பு இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு செகண்ட் பிரெயின் அப்படிங்கிற, அது இரண்டாவது மூளை. இப்போ நீங்கள் மூளையில் ஏதாவது லோடு போட்டிங்கன்னு வச்சுங்க, ஒரு வருத்தமோ ஒரு சோகமோ ஒரு கவலையோ உங்கள் மூளைக்கு போட்டிங்கன்னா அந்த மூளையில் போய் ஸ்டோர் ஆகிற கவலையை மூளை உடனே என்ன பண்ணும், டக்குன்னு வாங்கி வயிற்றுக்கு தான் இருக்கும். இதை என்னால் வச்சுக்க முடியலப்பா நீ வச்சுக்க அப்படின்னு உடனே அப்படியே கொடுத்துரும். அப்போ மூளைக்கு ஏற்படக்கூடிய சோர்வு அசதி கவலை எல்லாமே வயிற்றுக்கு போகிறதால மனதின் சிக்கல் தான் வயிற்றின் சிக்கலாக மாறுகிறது.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர் மிக்சி கிரைண்டர் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும் ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
3: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.

0: மலர் சிந்து மகரந்தம், இது மனமகிழும் இசை சந்தம். கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது. மனதோடு ராகம் 8:22 தூரத்து சந்தங்கள்லாம் வாங்க. புதுசா பேசுறவங்க 0-45-42 முன்னிணைத்து 24-24-24 இதுல வந்து புதுசா வர்ற தூரத்து சொந்தம் மட்டும் வாங்க. வழக்கமா பேசுற வழக்கமான மாவட்ட நேயர்களும் கூட அந்த எண்ணை ஆக்கிரமிச்சுக்கிறீங்க. அதனால புதுசா தொடர்பு கொள்ளக்கூடியவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்காமலே போயிருது. அதனால உங்களுக்கான மாவட்டம் வரும்போது நீங்க முயற்சி பண்ணலாம். நினைவே சுகத்துக்கு கூட இணைப்பு பிடிச்சு வாங்க. 24-24-24 இதுல வந்து அறிமுக தூரத்து சொந்தங்கள் வாங்க. 24-24-29 மகளிர் வாங்க. 24-24-26 மற்றும் 290-333 வழக்கமா பேசக்கூடிய தூரத்து சொந்தம் வாங்க. இப்ப இணைப்பு யார் காத்திருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க. ஐயா, யார் பேசுறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: சரிங்க ஐயா, மூன்று நாளுமே இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான நாள். புரட்டாசி, அதோட சனிக்கிழமை, அதோட மகாலய அமாவாசை அப்படின்னு சிறப்பான ஒரு நாள். இன்னொன்னும் கூட இருக்குங்கய்யா, நீங்க 7 தக்கமுக்கு தர்பார் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், சுகமான காலையில தேசிய அஞ்சல் தினம். இந்த இந்த அஞ்சல் நீங்க கடிதம்லாம் எழுதிருக்கீங்களா? சின்ன வயசுல
1: எழுதிருக்கீங்க?
0: இப்போ உங்க கையில வந்து ஒரு கடிதத்தை கொடுத்து ஒரு கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொன்ன உடனே எப்படி ஆரம்பிப்பீங்க? யாருக்கு அந்த கடிதத்தை எழுதுவீங்க?
1: அதாவது நண்பருக்கு எழுதலாம்.
0: நண்பருக்கு எழுதுவீங்க? எந்த நண்பருக்கு? அவங்க பேர் சொல்லலாமா?
1: சொல்லிடலாமே. முருகன், நாகர்கோயில்ல இருக்க.
0: ஓஹோ, சரி சரி, அவருக்கு எழுதலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கீங்க. இப்ப கடிதத்தை கொடுத்தா நண்பர் முருகன் நலம் நலமறி ஆவல் அப்படின்னு தொடங்கிடுவீங்க. சரிங்க சரிங்க, சந்தோஷங்க. அப்போ எப்போ இப்படி கடிதம் கூட எழுதி நம்ம என்னதான் டெக்னாலஜி வந்து வளர்ந்திருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஒரு உயிரோட்டமான ஒரு விஷயத்த செஞ்சோன்னு அது ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி. அதெல்லாம் கூட அழிஞ்சு போயிடும். அந்த கடிதத்தை உங்களுடைய நண்பர் முருகன் வந்து அந்த ஐயா வந்து அப்படியே மனசுக்குள்ள வச்சு நண்பன் எழுதிய கடிதம் அப்படின்னு கூட அப்படியே பார்த்து பார்த்து பூரிச்சுக்குவாரு.
1: அந்த மாதிரி மகிமையுமே அதுதானம்மா. ஏன்னா திடீர்னு எடுத்து பார்த்துக்கலாம், நமக்கு ஒரு ஆள் சந்தோஷம்தான்.
0: சரி, அதுல தெரியறது வந்து எழுத்தாலாம் இருக்காது, அது நீங்களாவே இருப்பீங்க.
1: கடிதத்தை எதிர்பார்த்திருப்போம். ஒரு கடிதம் போட்டாச்சுன்னா அடுத்த கடிதம் எப்போ வரும்?
0: சரி, இப்போ கூட அதெல்லாம் செய்யலாம். நம்ம எப்படி பழையதுக்கு இப்போ மண்மானைக்கு திரும்புறோமோ அதே மாதிரி இப்பயும் கூட அது நடந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றிங்கய்யா. இணைப்பில் என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்?
1: அதாவது மாரி டூப் பாடல் கொடுங்க.
0: மாரி டூப் திரைப்படத்திலிருந்து. சரி, கேட்கலாங்கய்யா. நன்றி.

0: கோடை பண்பலை நுற்புள்ளியில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: எப்படி சொல்லும் நேரம் காலை 8:30 இணைந்திருக்கிறோம் மனதுடராகட்டில். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம தூரத்து சொந்தங்களை அழைச்சிருக்கிறோம். வழக்கமான மாவட்ட நேர்களை தவிர்த்து சென்னை, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, நீலகிரி, விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், கடலூர் மாவட்ட நேர்களையும் கேரள மாநில நேர்களையும் நியூசான் ஏர்வழி இணையத்தோடு இணைந்திருக்கக்கூடிய வெளி மாநில வெளிநாட்டு நேயர்களையும் 0454 24 எல்லாம் அறிமுகங்கள் வாங்க. 24 மகளிரும் வழக்கமா பேசுறவங்க 24 26 293 333 வாங்க. சரி, இப்ப என்ன பிள்ளை காத்துட்டு இருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சரி.

0: சரிங்க. பொதுவாக நம்ம கிட்டே நிறைய இருக்கும், கடவுள் ஆசீர்வாதத்தில் நிறைய கொடுத்துருப்பாங்க, செல்வங்கள்ல இருந்து பிள்ளை பேர்லேருந்து எல்லாமே இருக்கும். ஆனாலும் கூட நம்ம மனசு ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து இது நம்ம கிட்டே இல்லையே அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் இது இருக்குங்கிறதுனால அந்த ஒரு எண்ணமே எனக்கு வந்ததில்லை, இதுவே எனக்கு பெரிய பொக்கிஷம் என் வாழ்க்கையில் கிடைச்சது அப்படின்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க?
1: என்னோட பிள்ளைகளை தான்,
0: பிள்ளை செல்வங்கள் தான்,
1: பிள்ளை செல்வங்கள்
0: தான். அதுவே ஒரு பெரிய வரமா நினைக்கிறீங்க?
1: ஆமா மேடம், ஆமா.
0: அப்படிங்கும்போது மற்ற எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இல்லையா?
1: உண்மைதான், வாழ்க்கை நடந்தது அதுதான், நடக்கும், உண்மைதான், உண்மை
0: நடக்கும். சரி, அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை அதன்படி வழி நடத்தி கொண்டு போனாவே அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: ஆமாங்க மேடம்,
0: அப்படிதாங்க இருக்கணும். இருக்கிறத வச்சு இதுவே பெரிய பாக்கியம், இதுவே எனக்கு நிறைவானதாக கடவுள் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லி வாழ்ந்தாவே அதுவே ஒரு நிறைவான வாழ்க்கை, நம்ம மனசுக்கும் அது நல்லது.
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: சரிங்க சரிங்க குமார், வாழ்த்துக்கள். இப்போ நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்?
1: படம் வந்து கருப்புலேருந்து ஒரு பாடல் கொடுங்க.
0: கருப்பு திரைப்படத்திலிருந்து கேட்கலாங்க. நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை நொறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: அன்பு நேர்களை, இன்று பிற்பகல் 3 மணிக்கு வரை இருக்கிறது சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து யாரோட பாடல் தொகுப்புனா, திருப்பூர் மாவட்டம் கனக்கபாளையம் கவிதா அவங்க தான் அனுப்பியிருக்காங்க. என்ன தலைப்பில் என்ன பாட்டெலாம் வரப்போகுது கேட்டு ரசிக்க போகிறோம். காத்துட்ருப்போம் 3 மணி வரைக்கும். 8:37 50 நொடியில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய தூரத்து சொந்தம், வாங்க வணக்கம்.
3: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து பாத்தீமா.
1: எப்படிமா இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்கம்மா. சரி, யாரோட இப்ப நம்ம நிறைய பாடல்கள் கேட்போம் இல்லையா, நம்மளுடைய பொழுதுபோக்கு நம்ம மனசுக்கு அமைதிப்படுத்துறதுனா இந்த பாடல்கள் தான். இல்லை எந்த பாடகரோட பாடகியோட குரல் கேட்ட பாடல் கேட்டால் அப்படியே மனசுக்கு அப்படியே சிறகடிச்சு பறக்கிறது மாதிரி இருக்கும், அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க, இனம்பறியாத ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு யார சொல்லுவீங்க?
3: பாட்டு இருக்கு
1: அந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது அப்படியே சின்ன குழந்தைய அவங்க பாடுறது சந்தோஷமா இருக்கும். சரிங்க சரிங்க, அருமையான ஒரு பாடகிய வந்து இந்த நேரத்துல நினைவுபடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன பாடல் கேட்கலாம்? ஆமா ஆமா ஆமா, அவங்களும் மஞ்ச கயிறு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. சரிங்க சரிங்க,
3: வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது
1: நீலோத்தியே அந்த பாட்டு. சரி கேக்கலாம் பாத்திமா, நன்றிங்கம்மா.

0: நிறைவு வெற்றிலை பாக்கு திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
1: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
4: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
5: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
4: இது எதுக்கு?
5: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.

0: Viking Bunions and Briefs.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஸின் நேரம் காலை 8:46.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ்.
0: மனதோடு ராகும் நிகழ்ச்சியானது தூரத்து சொந்தங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அன்பு உறவு, வாங்க வணக்கம். வணக்கம்,

0: வணக்கம் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
0: திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பாளையப்பட்டு மேடம், ராஜ்குமார்.
1: ராஜ்குமார், உங்க ஊர் பேர் மறுபடியும் சொல்லிடுங்க ஐயா.
0: திருவண்ணாமலை மாவட்டம், செங்கம் வட்டம், பெரிய பாளையப்பட்டு மேடம்.
1: பெரிய பாளையப்பட்டு?
0: ஆமா மேடம்.
1: இதான் முதன்முறையா பேசுறீங்களா நம்ம பண்பலையில?
0: ஆமா மேடம், இப்பதான் மேடம் ஃபர்ஸ்ட்.
1: சரிங்க, பண்பலை எதன் மூலமா கேட்டுட்டு இருக்கீங்க? சரிங்க சரிங்க, என்ன வேலை பாக்குறீங்க ஐயா? கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க, என்ன வேலை பாக்குறீங்க? நம்ம வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
0: இங்க வந்து எல்லாம் விவசாயம் மேடம்.
1: சரிங்க.
0: முல்லைப்பூ, மல்லிப்பூ மேடம்.
1: ஓ, பறிச்சிட்டீங்களா? இனிமேல் தானா?
0: இப்ப தோட்டத்துல இப்பதான் மேடம் பசங்க எல்லாம் வந்து இருக்காங்க.
1: எத்தனை பேர் இருப்பாங்க நம்ம தோட்டத்துல?
0: ஒரு 4 பேர் இருக்காங்க மேடம்.
1: சரிங்க சரிங்க, அப்படியே ஒரு தோட்டத்துல பூந்தோட்டத்துல இருக்கீங்க.
0: ஆமா மேடம்.
1: சரிங்க சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கூட
0: வானல் டைம் பேசிறதுனால என்ன பேசிட்டேன்னு தெரியல மேடம்.
1: ஒண்ணு இல்ல, நம்ம பண்பலையில பேசுறீங்க. தொடர்ந்து நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பதட்டம் இந்த தயக்கம் எல்லாமே மாறிடும். இந்த கேள்வியை உங்கள்ட்ட கேட்கறது சரியா இருக்கும். இன்னைக்கு வானவில் நிகழ்ச்சி கேட்டிருக்கு, மனசு அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவத்தில் பூந்தோட்டமா குப்பை கூடமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க ராஜ்குமார் ஐயா, உங்கள் மனசு உங்கள் அனுபவத்தில் எப்படி இருக்கு? பூந்தோட்டம் மாதிரியா?
0: ஆமாம் மேடம்.
1: சரி,
0: பூந்தோட்டம் மாதிரி தான்.
1: அந்த பூந்தோட்டமாகவே எப்போவுமே வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
0: நம்ம மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் மேடம். நம்ம வேலை நம்ம இருக்கிறத வச்சு
1: என்ன பாட்டு கேக்கலாம் நிகழ்ச்சியில?
0: காட்டு
1: மல்லியா? எந்த படம் சொல்லல நீங்க? சரி, வழி நடுக காட்டு மல்லின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்க பார்வையில பூரா மல்லியா தான் இருக்கு, முல்லையா தான் இருக்கு. சரிங்க, கேக்கலாங்க ஐயா. சரிங்க சரிங்க, உங்க ஊர் பேரை எப்படி எவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க பாருங்க. நன்றிங்க நன்றிங்க, கேக்கலாம் பாட்டேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்ணலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: கோடை பண்ணலை 100.5 சைபால்.
3: முகத்தில் வருவா சைபால், சரியா திறங்க சைபால்.

0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான் சார் அப்படின்னார் ஒருத்தர். அது என்னன்னு கேட்டேன். ஆசைகளை ஒழிச்சுடணுங்கிறது தான் என்னோட ஆசை அப்படின்னார். இப்படி ஆசைகளை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறதையே ஒரு ஆசையாக கொள்வது அபத்தம் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். இது மாதிரி ஆசைகளை வந்து ஒழிக்க ஆசைப்பட்டால் அந்த நோக்கம் நிறைவேறாதான். அந்த முயற்சியால் புதுசாக சில துன்பங்கள் தான் வந்து சேருமா, அதில் புதுசாக ஒரு ஆசை வந்து தலை தூக்கும் அப்படிங்கிறார் அவர். ஆசைகளை வந்து தானாக விழ வச்சுடலாம், அதுக்கு வழி என்ன தெரியுமா? எந்த ஒரு ஆசையையுமே பூரணமாக நிறைவேற்றிக்கொள்ள முடியாதுங்கிறத உணரணும். அதை உணர்ந்தால் ஆசைகள் தானாக விழுந்துடும். அதை விட்டுட்டு ஆசைகளை விட்டுடணுங்கிறதையே ஒரு ஆசையாக வச்சுக்கிட்டு அதுக்காக கடுமையாக முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டு நான் ஆசைகளை விட்டுட்டு ஞானோதயம் அடையிறதுக்கு கடுமையாக முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எந்த காலத்துலேயும் ஞானோதயம் வரப்போகிறதில்லை, அதுக்கு பதிலாக துன்பந்தான் வந்து சேரும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. எந்த ஒரு ஆசையையும் பூரணமாக நிறைவேற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிறத உணரணும். ஒரு ராஜா, அவர் மனசில் அமைதி இல்லை, எப்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார். இந்த துன்பத்தை போக்குறதுக்கு பல வழிகளில் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தார், ஒன்றும் சரியாக வரல. கடைசியாக ஒரு காரியம் பண்ணார், அதாவது ஒரு வேதாந்தியை தேடிட்டு போனார். அவரை பார்த்து கேட்டார், ஐயா என்னுடைய துன்பங்கள்லேருந்து நான் வந்து விடுபடணும், அதுக்கு சுலபமாக ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். அதுக்கு அந்த வேதாந்தி சொன்னார், அதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், அது மாதிரி செய், அதாவது உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே போதுங்கிற மனசோடு வாழ்கிற ஒருத்தனை கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிச்சி அவனுடைய சட்டையை வாங்கி நீ போட்டுக்கணும், அப்படி போட்டுக்கிட்டால் உன்னுடைய துன்பம் தேந்துடும் அப்படின்னார். உடனே ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அரண்மனையில் இருந்த அத்தனை பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கமாக அனுப்பினார், தேட சொன்னார். போதுங்கிற மனசுடைய ஒருத்தனை கண்டுபிடிச்சி கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னார். எங்கெங்கேயோ தேடி கடைசியாக ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க. அவன் போதுங்கிற மனசோடு இருக்கிறவன் தான், ஆனால் அவங்ககிட்ட சட்டை எதுவும் இல்லை, இடையில் கட்டியிருக்கிற துண்டே போதுங்கிற மனசோடு அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். சட்டை இருந்தாவில் ராஜா வாங்கி மாட்டிக்க முடியும். அந்த வேதாந்தி ஏன் அப்படி சொன்னாருங்கிறதுக்கான அர்த்தம் இப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சுதான். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் ஞான மார்க்கத்தை தேடிக்கிட்டுறவனுக்கான உள்ள தகவல். இப்போ வந்து இன்றைக்கி இளைஞர்கள் இதை கேட்டுவிட்டு நமக்கு ஆசையே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. நம்முடைய முயற்சிக்கு ஆசை தான் தூண்டுகோல். அதனால் இந்த ஆசையையும் அந்த ஆசையையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஆனால் ஒன்று, பேராசை நமக்கு தேவையில்லை. நாம் படுற ஆசையிலேயும் ஒரு நியாயம் இருக்கணும். ஏன்னா நம்மளில் சில பேர், நீங்கள் தான் சார் சொன்னீங்க அதனால தான் ஆசைப்பட்டேன், அரை தான் கிடச்சிது மிச்சம் அப்படிம்பாங்க கன்னத்தை தடவிக்கிட்டே. அதனால் இப்போல்லாம் எந்த தகவலை சொன்னாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. ஒரு ஆள் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ரொம்ப பேராசை, நிறைய பணம் சேர்க்கணும்னு. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு உடம்பு ரொம்ப சுகம் இல்லாமல் போயிட்டுது. இனிமேல் பிழைக்கிறது கஷ்டங்கிற நிலைமை. மரணப்படுகையில் இருக்கிறான், சொந்தக்காரங்கள்லாம் சுற்றி உட்காந்துருக்குறாங்க. இவன் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான். என் வீட்டுக்காரி எங்கேன்னா, இதோ இருக்கேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. பசங்கள்லாம் எங்கேங்கிறான், இதோ பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோங்கிறாங்க. பொண்ணுங்க எங்கேங்கிறான், எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எல்லாம் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க எல்லாம். அவன் மெதுவாக கஷ்டப்பட்டு வாயை திறந்து, அட பாவீங்களா, எல்லாரும் இங்கே இருந்தால் அங்கே கடையை யார் கவனிக்கிறது
0: அப்படின்னு. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
0: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: பண்பலை செல்லுமரம் 8:55 நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசின சிவகுமார், கிருஷ்ணமூர்த்தி, குமார், ஃபாத்திமா, ராஜ்குமார் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஆனாலும் கூட நாங்களும் தாங்க முயற்சி பண்ணணும், எங்களுக்கு இணைப்பு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறாதீங்க. எதிர்வரும் சனிக்கிழமை காலை 8 வரக்கூடிய மனதோட ராகம் தூரத்து சொந்தங்களான உங்களைத்தான் சந்திக்கவிருக்கிறது. நாளைக்கு வரக்கூடிய மனதோட ராகம் குழந்தை செல்வங்களே உங்களுக்கானது. நாளைக்கு மறக்காமல் வந்துடுங்க, 8 பேசுங்க. உங்களுடைய அழகான பேச்சு கேட்க காத்துட்டுருக்கு கோடை பண்பலை 100.5. சரி, நாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் பாட்டு பட்டாளத்தில் சந்திக்கலாம். அதுவரை எதையும் கடந்து செல்லுங்கள், சுமந்து செல்லாதீர்கள். விடைபெறுகிறேன், மகேஸ்வரி.

0: கோடை பண்பலை நுற்புள்ளியில் நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வழங்கிய மனதோடு ராகம்.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அன்பு நேர்களே, இன்னும் ஒரு மணி நேரத்தில் வரக்கூடிய பண்பலை வானவில் இந்தியாவில் மீட்டலாம் நிகழ்வுகளின் நினைவுகள். 100.5 இனி உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்லில் மனம் என்பது உங்கள் அனுபவத்தில் பூந்தோட்டமா குப்பை கூடமா? விவாதம் என்ற வானவில் தொடங்கும் முன் வருகிறது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வளரிளம் பெண்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சுகாதாரத்துறையினர் அக்கறை செலுத்துவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்க நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜந்தர் மந்தரில் எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் மருத்துவ சேவையாற்ற இளம் மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறவுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் தொடர்பான விண்ணப்பங்களை தாக்கல் செய்ய இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. திருவண்ணாமலையில் 10 நாட்கள் நடைபெறும் கைவினை மற்றும் கைத்தறி பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் நேற்று தொடங்கி வைத்தார். மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை அணி கோவா அணியையும் பெங்களூரு அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
4: Usha Sunflower Oil.
5: Usha Sunflower Oil.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை வணக்கம் நேர்களே. மனதின் ஒவ்வொரு சிறு எண்ணமும் பல எதிர்பாராத சுவாரஸ்யமான வாழ்க்கையின் அழகிய பக்கங்களை கொண்டு மகிழ்விக்கக்கூடியது. அந்த எண்ண கோளங்களின் சிந்தனை வண்ணமாக கோடை பண்பலை நூற்புழி ஐந்தின் வானவில் இன்றைய தீட்டு மகிழ்வுக்கு இருக்கும் வண்ணம், மனம் என்பது உங்கள் அனுபவத்தில் பூந்தோட்டமா குப்பை கூடமா? நிகழ்ச்சியில் அன்பால் இணைய அன்பு உறவுகள் அன்புடன் அழையுங்கள். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம். 24 24 26 மற்றும் 290 333 முன் இணைப்பிற்கு சொல்லியும் 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு ஜாண்டி பிரிட்டோ.
2: நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள்.

0: உருவம் இல்லாத ஒன்று, யாரும் பார்க்க முடியாத ஒன்று, ஆனாலும் எல்லோரையும் ஆட்டி படைப்பதும் எல்லோரிலும் இருந்து ஆட்சி நடத்துவதும். இதற்கு பிறகுதான் மற்ற அனைத்து உருவம் உள்ளவைகளும் வரிசைப்படுத்தி பார்க்கப்படுகின்றன. மனம் நினைவுகள் அடங்கியிருக்கும் அதிசய சுரங்கம். மனம் எண்ணங்களை தாங்கிக் கொண்டு அங்கும் இங்குமாக அலையும் நடமாடும் பதிவகம். மனம் உயிர் இருந்தும் உயிரோடு விளையாடும் உன்னத பெட்டகம். மனம் தன்னை ஒரு நிலையில் வைத்து கொண்டு மற்றவரின் நிலைதனை தடுமாறச் செய்யும் சாகச இயந்திரம். எத்தனையோ வலிகளுக்கு மருந்து இருக்கிறது, ஆனால் இந்த மனதுக்கு வலித்தால் இன்னொரு நல்ல மனம்தான் மருந்தாக இருக்க முடியும். நல்லவைகளை சிந்தித்து நல்லவற்றை வழங்கும்போது அது ஒரு பூந்தோட்டமாக, தீயவைகளை சிந்தித்து நேர்மையற்றதை பார்க்கும் பொழுது அது ஒரு குப்பைக்கூடமாக. மனம் ஒவ்வொரு மனிதனின் கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கும் நல்லதொரு இசைக்கருவி. அதிலிருந்து மகிழ்ச்சியான ராகங்களை வரவழைப்பதும் முகாரிதனை வரவழைப்பதும் அவரவர் கையில்தான் இருக்கிறது. உங்கள் அனுபவம் எப்படி? இத்தனை ஆண்டுகள் வாழ்க்கையில் அது உங்களிடம் பூந்தோட்டமாக இருக்கிறதா, குப்பை கூடமாக வைத்திருக்கிறீர்களா? யார் இப்பொழுது வருக?
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
1: நான் கரூர்ல இருந்து வெங்கமேட்ல இருந்து மணி மாஸ்டர் பேசுறேங்க.
0: சொல்லுங்க மாஸ்டர்.
1: நேயர்களுக்கும் பண்பலை உள்ள அனைவருக்கும் அன்பிற்கினிய காலை வணக்கங்கய்யா.
0: சொல்லுங்க.
1: இன்றைய தலைப்பு வந்துங்கய்யா, மனம் என்பது அனுபவத்தில் பூந்தோட்டமா குப்பை கூடமா என்பது அருமையான தலைப்புங்கய்யா.
0: நன்றி.
1: மனம் என்பது எதை எவ்வாறு நம்ம பராமரிக்கிறோமோ அதை பொறுத்துதாங்கய்யா. பூந்தோட்டமாகவும் மாறலாம், குப்பை கூடமாகவும் மாறலாம். இதுக்கு ஒரு சின்ன குட்டி கதைங்கய்யா. ஒரு வயதான ஜென் சாமியாருங்க, தன்னுடைய குடிசையில மரணப்படுக்கையில இருக்கிறாருங்கய்யா.
0: சரி.
1: கடைசி நாள் அவருக்கு வந்துருச்சுங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இந்த மாலையோட நான் இறந்து விடுவேன் அப்படிங்கிறாருங்க. அவரை சுற்றி உள்ள எல்லாரும் அருகில இருக்கிறாங்க, ஆனால் இதை கேள்விப்பட்ட ஒரு சீடன் மட்டும் அங்கு இங்குமா ஓடிக்கொண்டு இருக்கிறாருங்க.
0: சரி.
1: தன் குறுக்கு பிடிச்ச கேக்கை வாங்குவதற்காக சிரமப்பட்டு கேக்கை வாங்கி அங்கிருந்து கொண்டாடுறாரு.
0: சரி.
1: இத பார்த்த அந்த குருநாதர் வந்து, அடடா வந்துட்டியா, வா, இத உன்னை தான எதிர்பார்த்த அப்படின்னு சொல்லி அந்த கேக்கை வாங்கி ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிடறாருங்க. எனக்கு வந்து வயதாக, எனக்கு தான் என்னுடைய மனசுக்கு வயதாகல, என்னோட உடலுக்கு தான் வயதாக சொல்லி அது சாப்பிடறாருங்க. கடைசியா குருவே நீங்க வந்து எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேக்குறாரு. ஆனா அவர் எதுவும் சொல்லாம, ஆகா இந்த கேக் ரொம்ப மிக நல்லா இருக்கிறே அப்படின்னு சொல்லி இருந்து விடாருங்க. இதை எதை உணர்த்துதுன்னா, இந்த பூந்தோட்டமாக நான் வைத்துக் கொண்டால் பூத்து குழந்தை நம் அப்படிங்கிறாருங்க. நம்ம எதனால் மனசை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறாருங்க.
0: அருமையா சொன்னாங்க. அதாவது உடலுக்கு வயதாகலாம், மனதுக்கு வயதாக கூடாது. யார் இப்பொழுது? வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: சொல்லுங்கள்.
2: சவுந்தலா அம்மா. சவுந்தலா காரைக்குடி.
0: காரைக்குடி சகுந்தலா அம்மா சொல்லுங்கம்மா.
2: வாழ்க்கைங்கிறது பூந்தோட்டம் தாங்க ஐயா. அத பூந்தோட்டமா வச்சுக்கிறது நம்ம மனம்ங்கிறது வந்து பூந்தோட்டம் தான்.
0: சரி.
2: அத பூந்தோட்டமா வச்சுக்கிறதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு.
0: அருமை. நமது கையில் தான் அனைத்தும் இருக்கிறது. அதை குப்பை கூடமாக வைத்துக் கொள்வதா, அதாவது இதை போட்டு போட்டு போட்டு அப்படியே சேகரித்து வைப்பது. கம்ப்யூட்டர் கூட இருக்குது, ரீசைக்கிள் பின் இருக்குது, ரெஃப்ரெஷ் இருக்குது. ஆனால் நம்ம மனசுக்கு நாம தான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
6: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
5: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
6: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
5: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
7: கோடை பந்தலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
8: என்னை அரசன் 100.5 நாம் இணைந்திருக்கிறோம் வானவில். இன்று விவாத அரங்கமாக, இன்று உலக மனநல நாள், மனநலமாக இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் நாம் இந்த மனதை பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் நமது மனமானது குப்பைக்கூடமாகவோ இல்லை பூந்தொட்டியாகவோ பூந்தோட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
9: அன்பு நண்பருக்கு இனிய காலை வணக்கத்தோடு. ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி சின்னியம்பாளையம் சரவணன் சார்.
8: சொல்லுங்கள் சரவணன்.
9: மனம் என்ற தோட்டத்திலைங்க சார், கோபம், பொறாமை, சூது, ஏமாற்றுதல் போன்ற நச்சு செடியை வளர்க்காமல் பாசம், அன்பு, கருணை, நேசம், மனிதநேயம் போன்ற நறுமணமிக்க மலர்களின் செடிகளை வளர்த்தீங்கன்னு வைங்க, அது பூந்தோட்டமா தான் இருக்கு. அதே நேரத்துல மனம் என்ற இல்லத்துல நான் இப்ப சொன்ன தீண்டத்தகாத காரணிகளை வளர்க்கும் பொழுது அது குப்பை சொட்டி தான் சார்.
8: அருமை அருமை. நம்ம வந்து அது விசைச்செடிகளாக அதை மாற்றுவது, விசைச்செடிகள் இருக்கத்தான் செய்யும். அதாவது விவிலியத்திலே அருமையான ஒரு வசனம் இருக்கிறது, விதைப்பவன் விதைத்து விட்டு போன பிறகு அந்த பயிர்களோடு களைகளும் சேர்ந்தே வளரும். அந்த களைகளை எப்போது எடுக்கலாம் என்றால் வளர்ந்த பிறகுதான் எடுக்க முடியும். அதற்கு முன்னால் எடுத்தால் பயிர்களுமே நாசமாக போக வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை எப்படி நாம் கையாளுவது? இந்த மனதை நாம் மேலும் மேலும் மேலும் குப்பையாக வைத்து கொண்டே இருந்தால் குப்பைகள் தான் நிறையுமே தவிர பூந்தோட்டமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? யார் இப்பொழுது இணைப்பில் வரலாமே?
10: எங்கள் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு அண்ணன் ஜான் பிரிட்டோ அவர்களுக்கு பிரிய காலை வணக்கம். அண்ணா அப்படி இருக்கீங்க?
8: நலமா இருக்கிறோம், சொல்லுங்கள் சகோதரி.
10: அண்ணா தஞ்சாவூர் அபிரகாம் பிரதமர் பத்மாவதி பேசுறேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்கள்கிட்ட பேசி, பேசல ரொம்ப மகிழ்ச்சி.
8: சொல்லுங்க.
10: நம்ம நிலையத்துல எல்லாருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.
8: கண்டிப்பாக சொல்லி விடுகிறோம், சொல்லுங்க.
10: அண்ணா மனச வந்து இப்ப நிறைய பேர் வந்து பூச்செடியா வளர்க்கணும்னு வச்சிருக்கணும்னு சொல்றாங்க, ஆனா தேவையில்லாத கவலைகள்னு சொல்றாங்க. அது தேவையான கவலைகளை கவலைப்படுறதுனால நடக்க போறது ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது நம்மள மீறி நடந்துருச்சுங்கும் போது நடக்காம தவிர்த்த பாக்கணும். அப்படி நடந்துருச்சுன்னா அதுல இருந்து மீள வரத்துதான் யோசிக்கணும். அதையே நினைச்சு நினைச்சு குழப்பிட்டு இருந்தா மனசு இன்னும் கஷ்டம், உடல்நல பாதிக்கும், மனநல பாதிக்கும். அதனால அந்த கவலையை தூக்கி எறிஞ்சிட்டு அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும்னு பாத்துட்டு மனசை என்னைக்கு பூந்தொட்டியா வச்சுக்கிட்டா மனசு நல்லா இருக்கும், உடம்பும் நல்லா இருக்கும்னா.
8: அதுதான் இந்த கவலைகளை எப்படி தூக்கி எறிவது. புத்த பெருமான் அருமையா சொல்வாரு, குப்பையாக உன் மனதை வைத்து கொண்டே என்னை பின்தொட்டு வந்தேனா நீ குப்பையாகத்தான் இருப்பாய். நடந்தவைகளை தூக்கி எரிந்து விட்டு என்னோடு வந்தால் நீ புத்தனாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நான் பாருங்கள், நம்மால் முடியாது, வாய்ப்பு இல்லை. எவ்வளவோ யோசிப்போம், ஒரு நிமிடம் தனித்து நின்று ஒரு நண்பரோடு சேர்ந்து பேசி சிரிப்பதற்கு கூட நேரம் இருக்காது. அந்த அளவுக்கு பிரச்சனைகளை தூக்கி நம் மனம் என்னும் அந்த அருமையான பெட்டகத்தில் குப்பைகளாக சேர்த்து வைத்திருக்கிறோம். யார் இப்பொழுது இணைப்பில் வரலாமே? வணக்கம்
11: ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
8: சொல்லுங்க ஐயா.

0: கோயில்பட்டியிலிருந்து சந்திரசேகரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
0: ஒரு பூந்தோட்டத்தை தண்ணி ஊற்றி வளர்க்கலாம், இயற்கையும் வளர்க்கும், எல்லா வகையிலையும் ஒரு
1: பூந்தோட்டம்
0: ஒரு எண்ணங்களை உருவாக்குறது, குடும்ப பங்கான ஒரு வாழ்க்கையை உருவாக்குறது, குடும்பத்தோட சிநேகம் பண்றது, இதை ஏற்படுத்த போகும்படி ஒவ்வொருத்தருடைய மனசும் பூந்தோட்டமாவே மாறும். ஒரு சிந்தனைகளை மாத்தி போட்டு பார்க்க போகும்போது அந்த சிந்தனைகள் கெட்ட சிந்தனைகளா இருந்தா அன்னைக்கு பூரா நினைச்சு நினைச்சு பாருங்க, நிச்சயமா ராத்திரி தூங்குறதுக்கு வழி 2 மணியா.
1: அடுக்கொண்டே போனால் பலர் பாத்தீங்கன்னா இரவுல தூக்கமே இல்லை, யாருக்குமே தூக்கம் இருக்காது. சரி பண்ணலாம், எல்லோருமே பிரச்சனைகளோடு தான் வலம் வந்து கொண்டிருக்கிறோம், எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் இதை எப்படி கையாளுவது? யார் இப்பொழுது இணைப்பில் வரலாமே? வணக்கம், சொல்லுங்கள்.
2: ஸ்ரீதேவி நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க சார்.
1: ஆ சொல்லுங்களம்மா.
2: நீங்க சொன்ன மாதிரி தான் சார், பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இல்ல, யார் விலங்குகள் கூட இல்லைன்னு சொல்லலாம். வர பிரச்சனை நம்ம பாத்தீங்கன்னா எத்தனையோ முறை இருந்திருக்கு, அந்த மாதிரிதான் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கோம். இன்னைக்கு கூட மகேஸ்வரி சகோதரி சொன்னாங்க, ஒரு பிரச்சனைகளை வந்து சுமந்துகிட்டு வராதிங்க, கடந்து வந்துருங்க, சுமக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் சார் நம்ம பண்பலை வந்து ஒரு அளவில்லாத யோகா வகுப்பு.
1: சரி சரி,
2: நீங்கள் ஒவ்வொரு ஆசிரியர்கள் வந்து வாழ்க்கையோட எல்லையில இருந்தாங்க சார். அந்த நேரத்துல வந்து பண்பலை வந்து எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டுச்சு.
1: அருமை அருமை, நன்றி.
2: ஒவ்வொரு நாளும் வந்து பண்பலையோட பயணம் பண்ணும் போது என்னுடைய என்ன சொல்றது, துன்பங்கள் சொல்லக்கூடாது, நம்மளுக்கு வர அர்த்தமான பாடங்கள் எல்லாம் கடந்து வந்துடுறோம் சார். அதனால வாழ்க்கை வந்து இப்ப வந்து பூந்தோட்டமா தான் இருக்கு.
1: அருமை அருமை, அது நன்று, வாழ்த்துக்கள். இப்போது கடந்து வர வேண்டும். ஆனாலும் இந்த நம்ம விக்ரமாதித்தன் வேதாளம் மாதிரி தான், கொண்டு போய் நம்ம எவ்வளோ பேசி பதில் சொல்லி கதைகளுக்கு விளக்கம் சொல்லி கொண்டு போய் விக்ரமாதித்தன் விட்டு வந்தாலும் வேதாளம் மீண்டும் நம்மேல் தொத்தி கொண்டு தான் இருக்கும். இருந்தாலும் சகோதரி ஸ்ரீதேவி சொன்ன மாதிரி கடந்து வர பழகி கொள்ள வேண்டும்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

0: என் இசை பாடி வரும் இனிய 100.5 நாம் இணைந்திருக்கிறோம் விவாதரங்கத்தில். இன்று உலக மன நல நாள். மனம் நலமாயிருந்தால் உடலும் நலமாயிருக்கும். ஆனால் வாழ்க்கையில் பல பேர் நாம் சந்திக்கக்கூடிய பல பேர் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு அப்படியே ஒரு ஒரு மாதிரியான எண்ணங்களோடு, ஒரு திகைப்போடும், ஒரு தோல்வி பயத்தோடுமே வாழ்ந்து கொண்டிருக்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கு இருக்கிற உலகம் அப்படி போய்கொண்டிருக்கிறது. யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: சத்தியமங்கலம் கேஎன் பாளையம் பேச்சுமுத்து.
0: ஆ, சொல்லுங்கள். பேச்சு.
1: மனம் என்பது என்னுடைய அனுபவத்தில் பூந்தோட்டம் தான் சொல்லுவேன் சார். காரணம் என்னன்னா, இந்த எண்ணம், உணர்வுகள், விருப்பங்கள் ஆகியவற்றினுடைய தொகுப்பு தான் இந்த மனம்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த எது சரி எது தவறுங்கிறத ஒப்பிட்டு முடிவு எடுக்கக்கூடிய அந்த பகுத்தறிவோட செயல்படும் போது மனம் அப்படிங்கிறது பூந்தோட்டமா மாறும். அதே மாதிரி நான் அப்படிங்கிற அகந்தை, வீணான மனக்குழப்பம், சந்தேகம் இதெல்லாம் இருந்தா அது வந்து குப்பை கூடமா மாறுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன்.
0: அருமையாக இந்த பேச்சு முஸ்லிமர் நான் என்ற ஒரு அகந்தை என்ன நம்மளை செஞ்சிருவாங்க, இந்த இயற்கை நம்ம என்ன செய்துவிடும், இந்த கடவுள் நம்மளை என்ன செஞ்சிருவார், நாம் அப்படியே ஆட்டமோட்டம், நம்மகிட்ட இல்லாத என்ன இருக்குது, எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இருக்க வேண்டிய நியாயமான மனிதாபிமானம், மனசாட்சி இருக்கிறதா? அதற்கு பதில் சொல்ல இப்போது நம்மிடையே அருமையான ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர் இணைகிறார். டாக்டர் மோகன வெங்கடாச்சலம் சேலத்திலிருந்து. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா? உங்கள் மனநலம் எப்படி இருக்கிறது, உடல்நலம் எப்படி இருக்கிறது?
2: மனநலம் மருத்துவரிடமே மனநலம் விசாரிக்கிறீர்கள்.
0: எங்களுடைய கடமை என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? சொல்லுங்க டாக்டர்.
2: ஆமாங்க ஐயா.
0: உங்களை பார்க்க நிறைய பேஷன்ஸ் வருவாங்க. இப்போ நாங்கள் சொன்ன தலைப்பு மாதிரி அவங்க அப்படி பூந்தோட்டமாக வச்சுக்கிறாங்களா, குப்பை கூடமாக வச்சுக்கிறாங்களா மனசு?
2: சார், மனசுங்கிறது பொதுவாக ஒரு அழகான ஒரு பூந்தோட்டம்னு தான் நான் வர்ணிப்பேன். நம்மளோட வாழ்க்கையில எல்லா வெற்றிகளுக்கும் ஒரு சந்தோஷங்களுக்கும் கூடவே வரக்கூடிய தோல்விகள், துக்கங்கள் அனைத்துக்கும் மூல காரணம் இந்த மனம், அந்த மனதில் ஏற்படும் எண்ணங்கள்.
0: சரி. ஆனால் வந்து சந்திக்கக்கூடிய அந்த அந்த பேஷன்ஸ்லாம் வந்து பார்த்து ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிட்டு தான் நம்ம வருவாங்க, எப்படி அவங்களை ஆறுதல்படுத்தி அனுப்புவீங்க டாக்டர்? ஹலோ, வணக்கம். அவரை நாம் மீண்டும் சந்திப்போம். இப்போது இன்னொரு நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க
3: ஐயா. வணக்கங்க.
0: சொல்லுங்க.
3: கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில இருந்து உலகநாதன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க.
3: நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் ஐயா உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: சொல்லுங்க உலகநாதன், உங்கள் மனம் ரொம்ப
3: அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. மனம் ஒரு குரங்கு என்பது முன்பு குரங்கின் குணம் இல்லை, இப்போது மனிதனுக்கு மனிதநேயம் வளர்ப்போம்.
0: சரி.
3: மனம் மகிழ்வுக்கு மனபாரம் வேண்டாம், மகிழ்ச்சியே வேண்டும். நண்பர்களிடம் உள்ளன்போடு உறவாடு, உறவுகளிடம் நட்போடு நடைபோடு. மன அழுத்தம் தவிர்த்தாலே மனம் ஒரு பூந்தோட்டம், பூந்தோட்டமே.
0: அருமை. நல்ல ஒரு கவிதையா சொல்லிவிட்டார். இப்ப எல்லாம் வந்து மனம் ஒரு குரங்காகவே இல்லை. ஏனால் குரங்குகளுக்கு இப்ப இந்த மரத்தை விட்டு மறந்தா ஒரு வேலை இல்லை. ஏன்னா குரங்குகளையும் நமக்கு எடுத்து வைத்திருக்கிறோம். இப்போ பொதுவாக அந்த மாதிரி சுற்றுலா தலங்கள் வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் என்ன செய்கிறாங்க, சாலையோடு நிப்பாட்டி குரங்குகளுக்கு உணவு தராங்க. இது எந்த வகையில் நியாயம்? அது மரங்களுக்கு மரம் தாவி அங்கே கிடைக்கூடிய இயற்கையாக கூடிய பழங்களை சாப்பிட்டு தான் அதனுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். அதையும் கெடுத்து வைக்கிறோம். ஆக மனம் ஒரு குரங்காக இப்போ இல்லை, மகிழ்ச்சி தரும் பூந்தோட்டமாக நம்ம கையில் இருக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்?

0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இதுவும் நம் வசந்தன் கோ காலம்.
4: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: கோடை பந்தலை 5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: கோடை பண்பலை 100.5 சத்யா ஏஜென்சிஸ்.
1: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
0: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: வழங்கும் வானவில்.
4: ராக நீரோடை உங்கள் கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கிறோம். விவாத அரங்கம், மனம் எப்படி இருக்கிறது, நமது அனுபவத்தில் அதை எப்படி பார்க்கிறோம், பூந்தோட்டமாக வைத்திருக்கிறோமா, குப்பை கூடமாக வைத்திருக்கிறோமா. மீண்டும் நாம் மருத்துவரை சந்திக்கிறோம். டாக்டர் வணக்கம். டாக்டர்
5: சொல்லுங்கள் சார்.
4: அதாவது உங்களை வந்து சந்திக்கக்கூடிய அந்த பேஷன்ஸ், உங்களை வந்து சந்திக்கணும், நிறையா பேர் நிறையா பிரச்சனைகள் வருவாங்க. இதில் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நீங்கள் என்ன ஆறுதல் சொல்லுவீங்க
5: சார்? நிறைய பேருக்கு மனச்சோர்வு நோய், டிப்ரெஷன் சொல்லக்கூடிய
4: டிப்ரெஷன்,
5: மனப்பதட்ட நோய்,
4: மனப்பதட்டம்,
5: எதுக்கெடுத்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம், என்ன செய்யறது, எப்படி செய்யறது, நாளைக்கு என்ன ஆகும், ஏதாகும் அப்படின்னு. மூன்றாவதா இப்போ எல்லாத்தையும் தாண்டி இளைஞர்கள் மத்தியத்தர வயதுகள் அனைவருக்குமே இந்த போதை பழக்கங்களை ஏற்படக்கூடிய உளவியல் பாதிப்பு மிக மிக மிக அதிகமாக இருக்கா. எதிர்கால இளைஞர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்ற பயத்தை உண்டாக அளவுக்கு இவங்க எந்த பயமும் இல்லாம வருங்காலத்துல செய்யக்கூடிய அந்த அதீத அசட்டு துணிச்சல்ல செய்யக்கூடிய போதை பழக்க வழக்கங்கள் அவருடைய மனநலத்தை பாதிக்கும் என்பது இன்றைக்கு அரசாங்கமாகட்டும், தனியாராகட்டும், சமூக நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் அனைவரையும் கவலைப்படக்கூடிய செய்தி வந்து அதுதான். நம்ம முதலில் முன்னெடுக்கக்கூடிய எதிர்கால சந்ததியினரை செதுக்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னால் நான் மறுக்காமல் மறைக்காமல் சொல்வேன், அவர்களின் மனநலனத்தை பேணி காப்பதற்காக அனைத்து போதைப் பொருட்களிலிருந்தும் அவர்களை விடுவிக்க பள்ளி மற்றும் கல்லூரி பருவங்களிலே கடினமான முயற்சிகளை அனைத்து மட்டங்களிலும் எடுத்தால் மட்டும்தான் வருங்கால ஒரு ஆரோக்கியமான சந்ததியினரை நாம் உருவாக்க முடியும்.
4: இது ஒரு போர்க்கால அடிப்படை செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறீர்கள்.
5: மிக உறுதியாக ஒரு சுனாமி நடவடிக்கை, ஒரு கொரோனா நேரத்து நடவடிக்கை என்று சொல்வதை போன்ற ஒரு அவசரம்தான் இது. பொதுமக்களுக்கு வெளியே தெரியுதோ இல்லையோ, பெற்றவர்களுக்கு வேறு வேறு விதமான கவலை. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, குழந்தைகள் பிஹேவியர் சரியில்லை, கொஞ்ச நாளா நடவடிக்கை சரியில்லை, பேச்ச கேட்க மாட்டேங்கிறான், படிப்பு ரொம்ப மட்டமா போச்சு, போன்லயே உள்ள போய் பூந்துக்கிறான்.
4: ஆமா,
5: இது மாதிரி போனே ஒரு உலகம்.

0: நண்பர்களே உலகம்னு சொல்லி வாழும்போது அதுல பாதி பொய்யாகவும் பாதி உண்மையாகவும் இருக்குதுங்க.
1: உண்மை உண்மை, ஆமா நீ சொல்றது.
0: காலையில இருந்து இருக்கிறான் சார். நேத்து நான் சந்திச்ச ஒரு அம்மா வந்து சொல்ற பேச்செல்லாம் கேட்டு 6 மணி வரைக்கும் இருக்கான். 6 மணிக்கு மேல அவனை கட்டுப்படுத்தவே முடியல. நான் நண்பர்களை சந்திச்சு
1: போறேன்,
0: எனக்கு ஒரு 300 ரூபாய் பணம் கொடுங்கன்னு சொல்லி தினசரி இதே வேலையா நடக்குது என்று ஒரு கிராமத்து தாய் வந்து என்னிடம் சொல்லும் பொழுது, அவரை நான் முன்னாள் போதை பழக்கத்திலிருந்து விடுவித்த மருத்துவர் என்ற முறையில,
1: சரி
0: அம்மா இதை நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க, அது என்ன கீ வச்ச பொம்மை மாதிரி 6 மணி ஆனா அவர் கிளம்பிடுறாரு, பின்னாடி போய் விசாரிச்சு என்ன நடக்குது, இப்ப போதை இல்ல சார் இப்ப எல்லாம் வாயில வாட வர்றது இல்ல. சரிம்மா, போதை பழக்கம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு குடி பழக்கம் ஒண்ணுதான் இருக்கலாம்,
1: நான் வேற இருக்கே, வேற நிறைய இருக்கு,
0: எத்தனையோ இருக்கு மாணவர்கள் மத்தியில, நீங்களாம் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவு பழக்கங்கள் இருக்கு
1: கண்டிப்பா.
0: அதனால நீங்க பின்னாடி போய் பார்த்து இதுக்கெல்லாம் மருத்துவர் என்னமா செய்ய முடியும்ன்ற எனக்கு மனசே. நேற்று அந்த அம்மாவிடம் 1 மணி நேரம் நான் செலவிட்டேன்.
1: சரி சரி சரி.
0: ஏனென்றால் அந்த குடும்பத்தின் அனைத்து கனவுகளும் அந்த இளைஞனை சுற்றி இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி பண்றாரு. இது மாதிரி இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கல்லூரி மாணவியோ யாரோ ஒருத்தர் சென்னையில
1: பஸ்ல, ஆமா பஸ்ல
0: ரொம்ப மோசமான ஒரு நடத்தையில் ஈடுபட்டாங்க.
1: ஆமா,
0: நம்ம மனசு பகிர்ந்துக்கவே வருத்தமா இருக்கிற செயல்பாடுகள் சார் இதெல்லாம்.
1: டாக்டர், இன்னொரு அடிப்படையான ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி ஒண்ணு இப்ப மனசுல வருது. இந்த மனசு சரியில்லைன்னு போதை பழக்க வழக்கத்துக்கு போறாங்களா, இல்ல போதை பழக்க வழக்கத்துல போனனாலதான் மனசு சரியில்லாம போதா?
0: மிக மிக மிக அற்புதமான பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்பட வேண்டிய கேள்வி ஐயா இது.
1: சரி,
0: ஏன்னா இந்த கேள்வியினோட பதில தான் பல பேருடைய சந்தேகங்கள் தீரப்போகுது.
1: சரி,
0: ஃபர்ஸ்ட் வந்து கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க?
1: என்ன சொல்ல முடியும்?
0: முடியாது. இதே மாதிரி மனநலன் சரியில்லாத போது அந்த மனநலனை நான் சரியாக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போதையோட உதவியை நாடுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது கொஞ்ச நாள் இருந்தது, ஒரு நாள் இருந்தது, ரெண்டு நாள் இருந்தது, பழக்கமா போயிடுது. கடைசியில பார்த்தா அந்த போதை பழக்கத்துக்கே நீங்க ஒன்ன பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும்ல?
1: கண்டிப்பா. ஆமா,
0: எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equal and opposite reaction சொல்றோமே.
1: ஆமா ஆமா.
0: அதன்படி அந்த போதை பொருள் எந்த அளவு உங்களை ஹைக்கு கொண்டு போய் போதை ஏற்றி விட்டதோ அதே அளவு அது வித்ராயல் பண்ணி அந்த போதை விட்டு வெளியே வரும்போது ஏற்படக்கூடிய நெகட்டிவ் விளைவுகளை அந்த கிளையண்ட் சந்திக்கிறார். அப்ப மறுபடியும் அவர் டிப்ரெஷனுக்கு போறாரு. போதைக்காரங்களை போட்டு எப்பா குடிக்கும் போது நல்லா இருக்கு சார், காலையில எந்திரிச்ச உடனே குற்ற உணர்ச்சி வந்துருச்சு, உடனே வந்துருச்சு சார், எந்திரிச்ச உடனே தலைவலியோட சேர்ந்து எத்தனை கடன் வாங்கணும், எங்கெங்க உளுந்து கிடந்தோம், யார இருக்க வம்பு வளர்த்தனும் அப்படிங்கறதெல்லாம் குற்ற உணர்ச்சி உண்டாக்கிச்சு. உடனே அந்த குற்ற உணர்ச்சி போறதுக்கு உடனே என்ன பண்றாரு, மறுபடியும் போய் குடிக்கிறாரு.
1: போறாரு.
0: இப்படி அவர் குடிச்சு குடிச்சு குடிச்சு ஒரு கட்டத்துல அவருடைய உடம்பும் மனசும் அந்த ஆல்கஹாலோ வேற போதைப் பொருளோ அதுக்கு வந்து டிபெண்டன்ட் ஆயிடுது,
1: அடிமையாயிடுது.
0: எனக்கு இந்த கை நடுக்க நிக்கணும், எனக்கு பசி எடுக்கணும், இந்த வாந்தி நிக்கணும், இதுக்கு நீங்க வைத்தியம் பண்ணுங்க நான் விட்டுறேன்னு சொல்லி கிராமத்து ஒரு நபர் அழுவும் போது தட் இண்டிகேட் அவங்களுக்கு அந்த ஆல்கஹால் டிபெண்டன்ஸோ மற்ற விஷயங்களோ அறிவியல் பூர்வமான ஒரு நோய், இதற்கு ஒரு நல்ல சிகிச்சை இருக்கிறதுன்றதை உரக்க சொல்லி இந்த உலகத்துக்கே சொல்லி அவங்கள வைத்தியம் பண்ண வைக்கணும்ன்ற அவ வந்து என்னை போன்ற அனைத்து மருத்துவர்களுக்கு உண்டு.
1: அருமை.
0: ஆக நீங்க கேட்ட கேள்வியில மனம் சரியில்லை என்றால் போதையை நாடும் மனம், அந்த போதையே அதிகமானால் மீண்டும் மனம் சரியில்லாமல்
1: போகும்.
0: இந்த சைக்கிள் சுத்தி சுத்தி சுத்தி வரும்,
1: இது சுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது நியூட்ரன்,
0: இது பேர் விஸ்கே சைக்கிள்னு பேர்,
1: நியூட்ரன் 3rd வீதி மாதிரி ஆகி போச்சு வாழ்க்கை.
0: வீதி? ஆமா, நீங்க புலிவாலை புடிச்சிட்டீங்க.
1: ஆமா ஆமா, வேற வழி இல்ல.
0: அப்ப மெண்டல் டிசார்டர், அப்ப யார் ஒருத்தரும் நீங்க மெண்டல் டிசார்டர் இல்ல நான் நல்லா இருக்கேன் போதை குடிக்கிறேன்னு சொன்னாலும் உஷாரா இருங்க, 4 மணியும் நீங்க மனநோயில போய் லேண்ட் அப்
1: ஆகக்கூடாது. ரொம்ப
0: மனநோய் இருக்கு, எனக்கு தனிமை இருக்கு, அந்த தனிமையை போக்க நான் வேற வழி இல்ல, என்ன சார் பண்ணுவோம், வேலைக்கு போயிட்டு வரேன், கல்யாணம் இல்ல, குழந்தை இல்ல, எனக்கு என்னோட மனைவியும் ஆல்கஹால் தான், என்னுடைய அண்ணன் தம்பிகளும் சிகரெட்டு தான் சொல்லிட்டு ஒருத்தர் ஓபன் பண்ணி உட்காந்தாருன்னா நாள அவர் அவங்களோடவே சேர்ந்து புதைக்கப்படக்கூடிய சூழல் தான் இருக்கு.
1: உண்மை உண்மை.
0: என்னால் எந்த ஒரு மனக்குழப்பத்திற்கும் எந்த ஒரு மனதியல் ரீதியான பாதிப்புகளுக்கும் மதுவோ மற்ற போதைப் பொருள்களோ மாற்றாகாது.
1: இல்லை, அது தற்காலிகம் தான்.
0: தற்காலிக சிற்றின்பம் எந்த இயல்பாக இருந்தாலும் தற்காலிகமான ஒரு ஹை என்று சொல்லக்கூடிய போதையை கொடுக்கும் எதுவும் உடனடியாக அதுல இருந்து இறங்கும் பொழுது வேறு ஒரு வித்ராயல் எஃபெக்டையும் அதுல இருந்து மீண்டு வரும்போது ஏற்படக்கூடிய உளவியல் பாதிப்பையும் உடனடியாக சத்தியமாக ஏற்படுத்தும்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்களுடைய அருமையான ஷெட்யூல்ல இந்த நேரம்

0: நேரத்தில் ஒரு 5 நிமிடம் எங்களோட இணைந்த கோடை பண்பலை உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்களை.
1: ஒரே ஒரு தகவல் ஐயா
0: சொல்லுங்கள் ஐயா,
1: இன்றைக்கு வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே, உலக
0: மனநலம்
1: சொல்றோம் நாம. இதுல பாத்தீங்கன்னா ஒரு தகவலை சொல்லி
0: முடிச்சிடுறேன்.
1: இந்த தீம், இந்த நாளின் தீமா நம்ம வந்து மக்கள் என்ன சொல்றாங்க உலகளாவிய அளவுல, லிவ்டு எக்ஸ்பீரியன்சஸ் ஹர்டு ரியல் வாய்ஸஸ் ரியல் சேஞ்ச்.
0: ஓஹோ,
1: அனுபவமிக்க அல்லது அனுபவம் கொண்ட நபர்களின் கருத்துக்களை கேட்க, அது வந்து நீங்கள் எத்தனையோ படித்து தெரிந்து கொள்வதை விட அனுபவஸ்தர்களுடைய வார்த்தை, நான் இப்படி மனநோயில இருந்து மீண்ட வைத்தியம் பண்ண என்னென்ன சிகிச்சைகள் எல்லாம் பண்ணன்னு ஒருத்தர் சொன்னா,
0: சரி
1: அந்த தகவலை கேட்டுக்கங்க. அதன் மூலம் பொதுமக்கள், நீங்க உங்களை மாறிக்கிறது உங்களோட அங்கல்ல அரசோ கொள்கை முடிவு எடுக்கிற இடங்கள்ல இருக்கிறவங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுடைய தேவைக்கு ஏற்ப கொள்கைகளை வடிவமைத்து மாற்றிக் கொள்வது என்பது அவர்களுடைய கடமை.
0: அருமை.
1: சோ மொத்தத்தில் இந்த வருடத்துடைய தீம் வந்து ரியல் வாய்ஸஸ் ரியல் சேஞ்ச். நீங்க இப்ப ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு அனுபவத்தை பார்த்துட்டு சொல்றது வேற, அதையே அனுபவிச்சுட்டு நீங்க ஃபீல் பண்றது வேற.
0: அருமை. அந்த இடத்துலேருந்து மீண்டு வந்தவர்கள்ட்ட சொல்லுவாங்க, நான் இந்த பழக்கத்தில் இருந்தேன், என் வாழ்க்கை போச்சு, இப்போ நான் மாறிட்டேன்னு சொல்லும்போது அதை அப்படியே உள்வாங்கி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
4: இதுவும் நம் வசந்தன் கோ காலம்.
5: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
6: கான சக்கரவர்த்தி 100.5 வானவெளியில் யார் இப்பொழுது இணைப்பில் வரலாமே?
7: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காரைக்குடி வட்டம் பலவாங்குடியில இருந்து ராஜ் டெய்லர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கிறோம் ராஜ் டெய்லர், சொல்லுங்க.
7: மனம் என்பது குப்பை கூடமா பூந்தோட்டமான்னு
6: கேட்டிருக்கீங்க.
7: அதாவது வந்து ஆசைதான் வந்து அழிவாகுது. ஆசையில வந்து அவங்க அழிவிஞ்சு போறது காரணமே ஆசைதான் வழி வகுக்குது. அதுலயும் பேராசை கேட்கவே வேண்டாம். அதனால வந்து நம்ம பெரும்பாலும் வந்து நம்ம வந்து அன்பா இருக்கணும், அறிவோட நம்ம வந்து பயன்படுத்தணும். எந்த ஒரு பிரச்சனை நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதரே கிடையாது. அந்த பிரச்சனைக்கு தீர்வே வந்து நம்ம வந்து அறிவை பயன்படுத்தணும். பயன்படுத்தி இந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு நம்ம தான் தீர்க்கணும். அடுத்தவங்க வந்து தீர்க்க போறது கிடையாது. அதாவது பகவான் பேசுவதில்லை, பத்தியும் குறைவதில்லை அப்படின்னு வந்து ஒரு பாடல் வரிதான்.
6: அருமை. அதாவது அதாவது ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றாராம், எதற்கு மனிதர் இங்கே தேடுகிறேன். இதுதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அறிவை பயன்படுத்துவதை விட்டுவிட்டு பலவான்குடி ராஜ் சொன்ன மாதிரி ஆசை என்பது உருவக்கம் இருந்தாலும் பேராசை என்பது ஏற்கனவே பல வானவி நிகழ்ச்சியை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். லக்ஸரிஸ் என்பது வேறு, நெசசரிஸ் என்பது வேறு. யார் இப்பொழுது? வணக்கம்.

0: வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தான்குடியில இருந்து முருகன்.
1: சொல்லுங்கள் முருகன்.
0: சார், இந்த மனசு வந்து பூந்தோட்டமா உதவியான்னு கேட்டிருக்கீங்க. நடந்ததை வந்து நினைத்து கவலைப்பட்டு கொட்டே இருந்தா வந்து முகப்பத்தியா தான் இருக்கான். இனி நடக்க போறத நினைச்சு மயில் கேண்டா நமக்கு வந்து நன்மையா தான் நடக்குங்க அப்படின்னு ஒரு மன உறுதியோட ஒரு நம்பிக்கையோடயும் இருக்கணும்.
1: கவிச்சக்கரவர்த்தி கண்ணாசு சொல்லுவாங்க, உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நடந்ததை நினைத்து கவலைப்பட்டால் அவன் மூடன். அதுதான், வருவது வரட்டும், சந்தித்த ஆக வேண்டும், இது வாழ்க்கையோட நியதி. யார் இப்பொழுது வருக?
2: வணக்கம் தம்பிக்கு. தேனி மாவட்டம் சின்ன சசிகலா பேசுறீங்கப்பா.
1: சொல்லுங்கள்.
2: என்னை பொறுத்தவரை மனம் வந்து பூந்தோட்டம் இல்லப்பா. என்ன காரணம்னா, எந்த உயிரினத்திற்கும் இல்லாத மனம் வந்து மனிதனுக்கு மட்டுமே இருக்குதுப்பா. அதனாலதான்ப்பா சுத்தி இருக்கு சூழலை நோக்கி மனித மனம் இழுக்குதுப்பா. அதாவது இடத்திற்கு ஏற்ற போல தன்மை மாறக்கூடிய தண்ணிப்பா. ஆனா வந்து எந்த ஒன்றிலும் அகப்படாமல் தன் தூய்மையை காத்து நிற்பது நெருப்புப்பா. நம்ம மன நெருப்பா இருந்துப்பா எந்த கரையானாலும் அரித்து விட முடியாதுப்பா. தேவையற்ற எண்ணங்களோட குவியில் அல்லப்பா நம்ம மனம். நம்மை செம்மைப்படுத்த உதவும் நேர்மறை ஆற்றங்களா நிரம்பிய ஒரு
1: தேன் கிண்ணம். அருமையா சொன்னாங்க. இந்த இனிப்பான மனதை கசப்பு காடிகள் நிரப்ப வேண்டுமா?

0: கோடை பண்பலை 100.5 சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
2: இசைத்தென்ற 100.5 வானவிலில் யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்? வணக்கம்.
3: ஐயா வணக்கம் ஐயா.
2: சொல்லுங்க ஐயா.
3: சேலம் இட்டாபுதூர் மலர் ராஜா.
2: ஆ சொல்லுங்கள் மலர் ராஜா.
3: ஐயா நம்ம மனசு எப்பவுமே பூந்தோட்டம் தான் ஐயா.
2: நீங்க தான் மலர், உங்க பேர்ல மலர் இருக்கே.
3: இருக்கிறதுனால தான் ஐயா அடிக்கடி பாடி போறேன்.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
3: நம்ம பார்வைகள் வந்து நம்ம பாக்குற பார்வை தான் சரியில்லையா?
2: பார்வை சரியில்லை.
3: ஆமா, ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல நம்ம பார்வை போச்சுன்னா அவங்க ஜாலியா இருக்காங்க, நாம இருந்தா என்ன? சாயந்தரம் 6 மணின்னா காலையில 6 மணியா இருந்தா தான் என்னங்கிற மாதிரி அந்த பார்வை சரியில்லாதனாலதான் ஐயா நம்ம குப்பை தொட்டி ஆயிருக்கு.
2: மற்றவர்கள் அப்படி இருக்கிறாங்க, அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான், மிகப்பெரிய பாவி நல்லா இருக்கிறான், நான் யாருக்கு எந்த துரோகம் பண்ணாலும் இப்படி கெட்டு போயிட்டேன். தேவையில்லை தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு நீங்களே மருத்துவராகிக் கொள்ளுங்கள். யார் இப்பொழுது இணைப்பில் வருங்கள்?
3: ஐயா காலை வணக்கம்.
2: வணக்கம்.
3: நான் ஈரோடு சூரமட்டி வளசிலிருந்து இளங்கோ.
2: சொல்லுங்கள் இளங்கோ.
3: ஐயா என்னுடைய மனதை வந்து பூந்தோட்டம் மாதிரி தான் வச்சுக்கிறேன். அப்பப்ப என்னென்ன பண்ணணும், அழகுபடுத்துறது, என்ன பண்ணணும், தண்ணி ஊத்துறது, பராமரிக்கிறது, மேல மாடி தோட்டம் மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்பப்ப நம்ம உறவுகளோ இல்ல சொந்த பந்தமோ வேற யாராவது வந்து இந்த கலைச்செடி மாதிரி அப்பப்ப முளைச்சிக்குது. அந்த கலைச்செடியை நம்ம புடுங்கறதா வேணாமா, அதனால ஆபத்தா? இப்படிலாம் வரப்ப நம்ம பூந்தோட்டமா தான் ஒவ்வொரு மனிதனும் வச்சுக்க நினைக்கணும். ஆனா மழை பெஞ்சா தன எரியாம கலைச்செடி முளைச்சிக்கிறது இல்ல.
2: ஆமா,
3: அது மாதிரி உறவுகள் சொந்த பந்தங்கள் வேற யாராவது வந்து அப்பப்ப இந்த கலைச்செடி மாதிரி வந்துடுறாங்க. இருந்தாலும் தேவையில்லாத பிடிக்கு போட்டு நம்ம பூந்தோட்டமா வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசும் இல்லைங்க, பக்கத்துல பாக்குறவங்களுக்கும்

0: ஆரோக்கியமா இருக்கிறோம், பாருங்க நல்லா இருக்கிறான், ஆரோக்கியமா இருக்கிறான், மனசுல எதுவுமே இல்ல, கலங்கவட இல்லாம இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அது இளங்கோ சொன்ன மாதிரி அவன் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாப்பா, ரொம்ப நல்லவன், மற்றவர்களுக்கு எதுவும் யோசிக்க மாட்டான். அதுதான் நாம் என்ன நினைக்கிறோம், அவன் நல்லா இருக்கானே, அவன்கிட்ட எல்லாமே இருக்கு. பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்கிறாரு, நேற்று யாருடையதோ அது இன்று உன்னுடையது, நாளை இன்னொருத்தனு போயிடும், ஏன் அதை போட்டி கவலைப்படுற, அதை பற்றி யோசிக்காத, நீ நீயாக இரு. யார் இப்பொழுது?
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: சிவகாசியிலேருந்து பூமாரி.
1: சொல்லுங்கள் பூமாரி.
2: வாழ்க்கை என்பது பூந்தோட்டம் தான் சார். ஏன்னா பூக்கள் வந்து பார்க்க போடும் போது அழகா இருக்கும், திரும்ப அதை எடுத்து போட்டு அடுத்த பூ போடணும், அது மாதிரிதான் கவலைங்கிறது. காஞ்ச பூ பூமாரி தூக்கி போட்டுட்டு நம்ம அடுத்த இது பார்க்கணும், வேலையை பார்க்கணும், அதையே நினைச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல சார்.
1: அதான் அது உண்மைதான், கவலைப்பட்டு என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போறது, தூக்கி போட்டு அடுத்த விளைச்சலுக்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில் வரலாமே? வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
3: இயற்கைக்கு
1: எந்த பாதகமும் செய்யக்கூடிய
3: வனவிலங்கு இருக்கு, உயிரினங்களுக்கு நம்ம பிளாஸ்டிக் பைய பைய நிறைய பொருள் எல்லாம் அழிக்கிறோம், அது அழிஞ்சு போகுது. இப்ப மலை சேலம் போனோம்டா, இப்ப நிறைய இடத்துல தீ வைக்கிறாங்க, கொடைக்கானல் மலையா இருக்கட்டும், சுள்ளி மலையா இருக்கட்டும், தீ வச்சு போடுறாங்க, அதெல்லாம் வன விலங்கு எல்லாம் பாதிக்கப்படுது. நாம வந்து மனச வந்து பூத்தோட்டம் வச்சிருக்கோம்டா, என்ன காரணம்டா, ஒரு வீட்டுக்கு ஒரு மரமாச்சு வளர்க்கணும்.
1: அருமை அருமை. அதாவது மரங்களை வெட்டுவதற்கு கூலி தரக்கூடியவர்கள் மரங்களை நடுவதற்கு கூலி கொடுத்தால் எத்தனை மரங்கள் நடப்படும் என்று வாட்ஸ்அப்ல செய்தி பார்த்தேன். நாம் அதைத்தான் செய்ய வேண்டும். நமக்கு இயற்கையின் மேற்கூடிய அந்த அதிகமான பாசம், நாம் வந்து அந்த இயற்கையை நமது குடும்பமாக நினைக்க வேண்டும்.

0: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இதுவும் நம் வசந்தன் கோ காலம்.
4: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
5: நூறு புள்ளி ஐந்தின் வானவிலில் யார் இப்பொழுது வருக? வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
5: சொல்லுங்கள் ஐயா.
6: நான் நட்பை விதைத்து அன்பை வளர்க்கும் அரகண்ட நல்லூர் நாராயணன் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து பேசுறேன். முதல் முறையா
5: சொல்லுங்க ஐயா.
6: அருமையான தலைப்பிங்க ஐயா.
5: நன்றி நன்றி. சொல்லுங்க.
6: எல்லாரையும் பூந்தோட்டமாக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு.
5: சரி சொல்லுங்க.
6: யாரும் சொல்லாத ஒன்றை நான் சொல்வதற்கு எண்ணினேன்.
5: சொல்லுங்க.
6: நான் எண்ணியதை எனக்கு முன்னே சொன்னவர்கள் பலர் என்பதை கண்டிலேன். இருந்தாலும் நினைத்ததை ஒரு முறை உரைத்துவிட விழைகிறேன். இதில் தவறு இருந்தால் தெரிந்தவர்கள் பொறுத்தருள பணிகிறேன்.
5: சொல்லுங்க
6: ஐயா. அந்த மனசு எந்த வீட்டுல குப்பை இல்லாம இருக்கு, அதால நம்ம குப்பையில குடும்பம் பண்ண முடியுமா? அதை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம வசிக்கிற வீடுக்கு அப்படின்னா இறைவன் வசிக்கிறது நம்மளுடைய மனம்.
5: சரி.
6: அந்த மனசுல முதல்ல நல்லதை எண்ணணும், அது நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும். எல்லாத்துக்குமே காரணம் மனசுதான். இந்த மனசு வந்து நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும் ஐயா. கட்டு கடங்காத மனம் கரையை கடந்து நீருக்கு சமம்னு சொல்லுவாங்க. காட்டாத்தி உள்ள வந்தா என்ன அவங்க?
5: ஆமா ஆமா.
6: மனசும் அது போலவேதான்.
5: சரி
6: ஐயா. மருத்துவரும் நீங்களும் உரையாடின மாதிரியே

0: அந்த குப்பைக்கூளமான மனசு பல பேருக்கு எல்லாரையும் சொல்ல முடியாது.
1: சரி,
0: வாங்கி குடித்தான் வயிறு நிறைய, வாந்தி எடுத்தான் குலை எரிய, மருத்துவமனைக்கு சென்றான் உயிர் பிரிய, அந்தோ பரிதாபம் ஊர்வலமாக போனான் ஊர் எரிய, குடியை கெடுக்கும் குடியை. ஆக மனசு வந்து பூந்தோட்டமா வச்சுக்கணும்ன்றது எந்த ஒரு கிளாஸுக்கும் போவோம்னா எந்த ஒரு இதுவும் போவோம், நம்ம மனசுலயேதான் இருக்குது, நம்மளேதான் சரி பிடிக்கணும்.
1: சரி, அது வந்து நீங்க சொன்ன மாதிரி வகுப்புகளுக்கு சென்றுலாம் மாறக்கூடிய விஷயமே இல்லை. பலர் அனுபவப்பட்டு, அதான் இன்றைக்கு டாக்டர் சொன்ன விஷயம், இந்த ஆண்டுக்கான மோட்டோவே அது என்னன்னா, அனுபவப்பட்ட சொல்வதை கேட்டு மாறிக்கொள்ளுங்கள். யார் இப்பொழுது இணைப்பில்? வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் சார், நான் அரப்புக்கோட்டையிலிருந்து குழந்தை திருசமால் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா.
2: சார், நல்ல தலைப்பு சார். அதாவது சார், நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம வாழ வந்து நம்ம வாழணுங்கும் போது நம்ம ஆடம்பரத்துக்கு அகம்பாவத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம இயற்கையை நம்ம வந்து நம்ம எளிமையா வளமையா நம்ம சொல்லல இனிமையை நம்ம சொல்லி அடுத்தவங்களுக்கு பிறருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு ஒரு வாயிலா ஜீவங்களுக்கு நம்ம செஞ்சுட்டு நம்ம அன்னைக்கு வாழ்க்கை மனசு வந்து அவ்வளோ ஒரு பூந்தோட்டமாக மாறுங்க சார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம புதுசாகவே நம்ம பிறப்போம்.
1: இல்லை என்று இல்லை என்று வருவோருக்கு இல்லை என சொல்லாமல், அவர்களை தொல்லை என நிலாமல், எல்லையில்லா புன்னகையோடு வழங்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையை நிறைவை தரும். ஆனால் யார் செய்கிறார்கள்? யார் இப்பொழுது இணைப்பில்? வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க.
1: சொல்லுங்கள் பெரியசாமி.
3: மனசு ஒரு குப்பை கூடும் சார். பொறுமை கிடையாது, திறன் இல்ல, கோபம், எரிச்சல், ஆணவம், அதிகாரம் எதிலுமே சார். இதெல்லாம் வந்து மற்றவங்க பார்த்த ஒரு அனுபவம். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பை நம்மளால ஒழிக்க முடியுதா சார்?
1: முடியுதா?
3: பண்ண முடியுதா? குப்பை
1: கூட தான் சார். ஒரு எதையுமே சொல்லிடுறோம், ஆனா நம்மளால செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க.

இன்னைக்கு பாருங்க, இயற்கை எண்ணற்ற கொடைகளை மனித பிறவிக்கு வழங்கி இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த மனம், மிகப்பெரிய கொடை. சிந்தனைகளை நேர்வழியில் செலுத்தி நிறைவான வாழ்வு வாழ்வதற்கும் மற்றவர்களை நிம்மதியோடு வாழச் செய்வதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த உன்னத பரிசான மனதினை நாம் இழந்து தவிக்கலாமா? பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். திசைகள் எட்டிலும் இருந்து வசைபாடும் உள்ளங்கள் நம்மை நோக்கி வரத்தான் செய்யும். இசைபாடி வாழ்த்தும் உள்ளங்களும் நம்மை நோக்கி வரத்தான் செய்யும். நமக்கு நாமே வரவழைத்து கொள்ளும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் சேர சேர நமது மனம் கண்டிப்பாக குப்பை கூடமாகத்தான் மாறிவிடும். நபிகள் நாயகம் அவர்கள் தினமும் ஒரு சாலையை கடந்து போவாங்க. அவர் போகும்போது அந்த வீட்டு மாடியிலிருந்து ஒரு அம்மா அவர் மேலே குப்பையை கொட்டுவாங்க. தினமும் இது நடக்கும். அவர் அந்த குப்பையை தட்டிவிட்டு போயிடுவார். ஒரு நாள் அவர் போகும்போது அந்த அம்மா அவர் மேலே குப்பையை கொட்டலை. அவருக்கு ஒரு வருத்தம், அந்த அம்மாவுக்கு சுகம் இல்லையோ நம்ம நினச்சிட்டு மாடிப்படி ஏறி போய் கதவை தெரிஞ்சு அந்த அம்மா வந்து கதவை திறந்துக்காங்க. சொல்லுங்கள் ஐயான்னு, இல்லை வழக்கமாக என் மேலே குப்பையை கொட்டுவீங்க, நீங்கள் வரவே இல்லையே, உங்களுக்கு எதுவும் உடல்நிலை சரியில்லையோ என்று நினைத்து வந்தேன்னு சொன்னாங்க. ஆக பாருங்கள், நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு நபியிடம் இருந்தது. நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மை பற்றி பேசக்கூடியவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்கிறதா யோசித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த பிரச்சனைகளை சேர சேர நாம் அதை ஒதுக்கிவிட வேண்டும், தள்ளிவிட வேண்டும். அந்த குப்பைகளை வெளியேற்றிவிட்டு நமக்கு நாமே ஆறுதலாக இருந்துவிட்டால் நமது மனம் அமைதி பூங்காவாக பூக்கும், அழகு பூங்காவாக மணக்கும். ஆனால் அதை யார் செய்கிறார்கள்? எப்போ பார்த்தாலும் எதையாவது நினச்சி கொண்டு இறுக்கமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது மனநோயில் தொடங்கி உடல் நோயில் வந்து முடிந்துவிடும். மனநோயில் தொடங்கி உடல் நோயில் வந்து முடிந்துவிடும் பொழுது அது மேலும் பல தொந்தரவுகளை தரும். நமக்கும் தொந்தரவு, நம்மை சார்ந்தவளும் தொந்தரவு, நம்மை நம்பியிருப்போருக்கும் தொந்தரவுக்கு, நமது உடலுக்கும் தொந்தரவு. ஆக யோசித்து பாருங்கள், முடியாது, கண்டிப்பாக முடியாது. மனதை கட்டுப்படுத்துவது முடியாது, மனது சொல்வதை கேட்கவது முடியாது. எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கென்னாப்பா ஈஸியாக சொல்லிட்ட ஐயன் சொன்ன மாதிரி சொல்லுதுன்னு யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். முயற்சி பண்ணி பார்க்கலாமே. நம்மை ஆற்றுப்படுத்த யாரும் இல்லை என்று ஏங்க வேண்டாம். நமக்கு நாமே ஆறுதலாக இருக்க வேண்டும். மனம் என்பது அழகிய பூந்தோட்டம், அதை மனம் வீசும் நறுமண பேழையாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: கோடை பண்பலையின் இன்றைய வானவில் மன நல நாள் வானவில்லாக மறந்து சென்றது. ஏறத்தாழ 19 நேர்வர் மக்கள் இனிமையாக பேசி தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள். டாக்டர் மோகன வெங்கடாச்சலம் சிறப்பாக தன்னுடைய அந்த வழங்குதலை வழங்கினார். மற்றவர்களுக்கு நாம் அடிமையாகதை விட எந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையானாலே மனம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அனுபவப்பட்டவர் சொல்லக்கூடியதை கேட்டு மாற்றத்தை கொண்டு வரும் என்று சொன்னார். இன்றைய சிறந்த நேயராக நாம் தேர்ந்தெடுக்கிறோம் நாமக்கல் ஸ்ரீதேவி அவர்கள்.
1: கோடை பண்பலை 100.5 சத்யா ஏஜென்சிஸ்.
2: உங்கள் சத்யாவில் டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
1: சென்னை ரைஸ், கிச்சடி பொன்னி அரிசி,
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: வழங்கிய வானவில்.
5: விழுவதெல்லாம் எழுவதற்கே, தோற்பதெல்லாம் வெல்வதற்கே, ஒவ்வொரு நிமிடமும் புன்னகைக்கு துடிக்கும் மனம் என்னும் ஓவியத்தில் பல சிந்தனை வண்ணம் தீட்டி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வானவில். இன்று தீட்டி மகிழ்வித்தது மனம் என்பது உங்கள் அனுபவத்தில் பூந்தோட்டமா குப்பை கூடமா? நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜாண்டி பிரிட்டோ. இதுவரை நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ், மணிவண்ணன், கணினியாக்கம் வி சக்திகுமார், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா. இனம் கோடை பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள். நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
6: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூரில் அந்நாட்டின் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் திரு லாரன்ஸ் வோங் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடினார். ஷார்ஜா துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பனாமா கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட போதிலும் அதில் பணிபுரியும் இந்தியர்கள் 22 பேர் பாதுகாப்பாக உள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு என்பது ஆயுதப்படையின் பலத்தால் மட்டுமல்ல, பாதுகாப்பு துறையில் தற்சார்பு அடைவதில் அமைந்துள்ளது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் தேவைகளை உலகிற்கு எடுத்துரைக்க இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டில் தேர்தலை வாக்குச்சீட்டு அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜந்தர் மந்தரில் எந்தவொரு போராட்டத்திற்கும் அனுமதி இல்லை என்று தில்லி காவல்துறை அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெறவுள்ளன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 3000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீராதனதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் தொடர்பான விண்ணப்பங்களை தாக்கல் செய்ய இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. மகாலய அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தத்தில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை அணி கோவா அணியையும், பெங்களூரு அணி தில்லி அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
2: வணக்கங்க எல்லாரும், எப்படி இருக்கீங்க? மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் எது மேலையாவது எப்பயுமே ஆசை இருந்துகிட்டேதான் இருக்கு. இந்த வாழ்க்கையில யாராவது நான் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொன்னா நான் யோசிப்பேன், எது செட்டில்மெண்ட்? இன்னைக்கு இருக்கும், இப்ப இருக்கும், நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல படித்த பெண் ரொம்ப காலமா வந்து தற்காலிகமா உதவி பேராசிரியையா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பல்கலைக்கழகத்துல நிரந்தர பணி கிடைச்சிருச்சு. கிடைச்சு ஒரு வாரம் ரொம்ப சந்தோஷமா அந்த வேலைக்கு போயிருப்பாங்க அந்த இளம் பேராசிரியை. ஒரு நாள் பஸ்ஸ விட்டு கீழே இறங்கி பின்னம்பக்கம் இறங்கினப்போ எதிர்பாராத விதமா அவங்க கால்ல பஸ் ஏறிடுச்சு. ஒரு காலை எடுக்க வேண்டிய நிலையும் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு வாரம் 10 நாள் மருத்துவமனையில இருந்துட்டு அந்த இளம் உதவி பேராசிரியை, நிரந்தர பதவி உள்ள உதவி பேராசிரியை வந்து இறந்து போயிட்டாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு. யாராவது நான் வாழ்க்கையில செட்டில் ஆகணும் மேம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு இந்த ஒரு விஷயம் டக்குன்னு வந்துட்டு போகும், எது செட்டில்மெண்ட்? இன்னைக்கு 5000 சம்பாதிக்கிறோம், 5000 சம்பாதிச்ச உடனேயும் மனசு போதும்னு நினைக்குமா? இல்ல இல்ல, 10000 வந்தா நல்லா இருக்கும்ல. 10000, 100000, 100000, 10 லட்சமா, 10 லட்சம் கோடிகளா? அது மாதிரி ஆக ஆக ஆக மனசு நம்மளோட ஆசைகளை வளர்த்துக்கிட்டே போகும், எது செட்டில்மெண்ட்? எங்க நிக்கும் இந்த தேடல்? எதை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும்? இருக்கிற நிமிஷத்தை சந்தோஷமா வாழ்றோமா? தேடி தேடி ஓடி ஓடி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதையாவது நம்ம குடும்பத்தோட அனுபவிக்கிறோமா? ஒருவேளை எல்லாம் சம்பாரிச்சு முடிச்சுட்டு கை நிறைய பணம் இருக்கும் போது திரும்பி பார்த்தா வாழ்க்கை இருக்குமா? தெரியாது. அந்த இளமை, அந்த வயது, அந்த ஆரோக்கியமான உடல், வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்கான நிலைமை, இதெல்லாம் அங்க இருக்குமான்னு தேடி பார்த்தா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. அதனால இந்த நிமிஷம் நெஜம், வாழ்க்கைய அனுபவிக்கணும், ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழணும். நீங்கள் உண்பதும் உடுப்பதும் இன்றி நீங்கள் அனுபவிப்பது வேறு எதுவும் இல்லை. நிகழ்காலத்தில் வாழ்வோம், நிஜங்களை அனுபவிப்போம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கோடை பண்பலை 100.5 MHz-இன் நிகழ்வுகளின் நினைவுகளில் இன்னைக்கு கதை சொல்ல போறோம். குட்டி குட்டி கதைகளை கேட்கலாமா?

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
3: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
3: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
5: கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
6: இதுவும் நம் வசந்தன் கோ காலம்.
7: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
8: கடமையை செய், பலனை எதிர்பாராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பகவத்கீதையில. இப்ப நம்ம கேட்க போற கதை கடமையை செய். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம். தன்னோட வயல்ல உழுதுட்டு இருந்தாராம். அந்த விவசாயி ரொம்ப கடுமையான உழைப்பாளியாம். யாரையும் ஏமாத்த மாட்டாராம். உழைச்சு சேர்த்த செல்வம் தான் உடம்புல ஒட்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவராம். அவரு வயல்ல உழுதுட்டு இருந்தப்போ அவருக்கு திடீர்னு கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு. அவரால தொடர்ந்து உழுக முடியல. அப்படியே வரப்போரமா போய் படுத்துட்டாராம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த விவசாயி மெல்ல தன்னோட கண்களை திறந்து பாத்திருக்காரு. அந்த நேரம் அவர் வயல யாரோ உழுது முடிச்சு வச்சிருந்தாங்களாம். அதுவும் அவர் உழுகிறத விட ரொம்பவும் சிறப்பான முறையில அந்த வயல உழுதுருந்தாங்களாம். விவசாயி குழப்பத்தோட, இது யாரு உழுதுருக்க முடியும் அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தாராம். அந்த நேரத்துல வரப்புல ஒரு மனிதர் உக்காந்துட்டு இருந்தாராம். இதனால் வரைக்கும் இந்த மனுஷனை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைச்ச விவசாயி வேகமா ஓடி போய்

அந்த மனிதர் கிட்டக்க போயிருக்காரு. ஐயா, நீங்க தானே என் வயல உழுதீங்க, நீங்க யாருன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த விவசாயி. நீ தினமும் வணங்கும் தெய்வம் நான். தன் கடமையிலிருந்து தவறாமல் யார் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எந்த நேரத்திலும் உதவிகள் செய்வேன். நீ கடமை தவறாத ஒரு விவசாயி என்பதை நான் அறிவேன். அதனால் நீ களைப்புற்ற நேரத்தில் உதவி செய்ய வேண்டி நான் வந்தேன். இந்த வருடத்தில் இந்த பூமி விளைந்து உனக்கு பொன் கொழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டானா அந்த மனிதர். அந்த வருஷத்துல 100 மடங்கு விளைச்சலை பார்த்தாப்லையா அந்த விவசாயி. அதிலிருந்து அந்த வயல்ல எது போட்டாலும் 100 மடங்கு பலன் கிடைச்சதாம். ரொம்ப பணக்காரராயிட்ட அந்த விவசாயி தன்னோட பிள்ளைகளுக்கும் உழைப்போட பயனை பத்தி சொல்லி அதுபடி நடந்தா இறைவனோட ஆசிர்வாதம் எப்பவும் நமக்கு கிடைக்கும்னு சொன்னாராம். கதை சொல்ற நீதி என்ன? கடமையை செய், பலனை எதிர்பாராதே.

0: வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பந்தலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
3: கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். குட்டி குட்டி கதைகளை கேட்கலாம். அடுத்து நாம கேட்க போற கதை முதியவர் சொன்ன செய்தி. ஆக்ராவோட புறநகர் பகுதியில 80 வயதுலயும் உழைத்து சாப்பிடுறதுல உறுதியா இருந்தாரா ஒரு பெரியவர். ஒரு தடவை அவரு தன்னோட தோட்டத்துல மரக்கன்றுகளை நட்டுட்டு இருந்தாராம். அப்போ அந்த வழியா போன மக்கள் மாம்பழ ஆசையில கண்ணை நட்டு வச்சிட்டு இருக்காப்ல. கிழவனுக்கு ஆசைய பேரு இந்த வயசுலயும் மரக்கண்ட நட்டுக்கிட்டு இருக்காப்ல. அது காய்க்கிற வரைக்குமா இந்த ஆள் உயிரோட இருக்க போது? மாம்பழம் திங்கிற ஆசையில இந்த கண்டை நட்டு வச்சு இந்நாள் என்னத்தை தேங்கான போதோ என்று கேலியா பேசினாங்களாம். ஆனா அதை கொஞ்சம் கூட காதலையே வாங்கிக்காம அந்த பெரியவர் தன்னோட வேலைகளை பாத்துக்கிட்டே இருந்தாராம். அப்போ அந்த பக்கமா ஏதோ வேலையா வந்த முகலாய மன்னர் பாபர் மக்களோட பேச்சையும் அந்த பெரியவர் செய்யற வேலையையும் கவனிச்சுட்டு தன்னோட குதிரைய நிறுத்திருக்காரு. மக்களோட பேச்ச அலட்சியப்படுத்திட்டு வேலையை கவனிக்கிறீங்களே, மரம் பழுக்கிற வரைக்கும் உயிர் வாழ முடியும்னு நம்புறீங்களா அப்படின்னு கேட்டாராம் பாபர். ராஜா, என்னோட முன்னோர்கள் நட்ட மரங்கள்ல பழுத்த பழங்களை நான் சாப்பிடலையா? அது மாதிரி எனக்கு பின்னாடி வர தலைமுறை பழங்கள் சாப்பிட வேணாமா? அதுக்காக தான் நான் மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இத கேட்டு மகிழ்ந்த பாபர், ஐயா, நீங்க வர்ற தலைமுறை மேல வச்சிருக்கிற அக்கறை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பணமுடிப்ப பரிசா வழங்கியிருக்காரு. பணமுடிப்ப பெற்று கொண்ட அந்த பெரியவர், ராஜா, மரம் நட்டவங்க எல்லாரும் மரம் வளர்த்த பின்னாடிதான் பயனடைவாங்க, ஆனா நான் கண்டு நட்டுக்கிட்டு இருக்கப்பயே பலன் பெற்றுட்டேனே அப்படின்னு சொல்லிருக்காப்ல. அதை கேட்டு மகிழ்ந்த பாபர் மறுபடியும் ஒரு பணமுடிப்ப கொடுத்திருக்காரு. அதை வாங்கிக்கிட்ட பெரியவர், ராஜா, மரங்கள் நட்டவங்க எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறைதான் பலன் அடைவாங்க, ஆனா நான் நட்ட அன்னைக்கே 2 தடவை பலன் பெற்றுட்டேன்ல அப்படின்னு சொல்லிருக்காரு. அந்த பெரியவரோட சாதுரியமான பேச்சில் இருக்கிற கருத்தை உணர்ந்த பாபர் மறுபடியும் மகிழ்ந்து இன்னொரு பணமுடிப்பையும் கொடுத்திருக்காரு. அந்த பெரியவர் சிரிச்சுகிட்டே, பாத்தீங்களா ராஜா, இந்த மரம் வளர்ந்து பலன் தர்ற வரைக்கும் வாழ்வானா இந்த கிழவன்னு என்ன பார்த்து மக்கள்லாம் கேலி செஞ்சாங்க. நீங்க கூட அப்படித்தானே கேட்டீங்க. ஆனா பாருங்க, நான் இப்போவே அதோட பலனை எவ்வளவு சந்தோஷமா அனுபவிக்கிறேன். எல்லாரும் இத செஞ்சா என்ன கிடைக்கும், அதை செஞ்சா என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்துதான் காரியம் செய்யறாங்க. ஆனா பலனையே எதிர்பார்க்காம கடமைய செய்யின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கல்ல, நான் கடமைய செஞ்சேன், எதிர்பாராத அளவு எனக்கு பலன் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் இந்த கேலி பேசுற ஜனங்களுக்கு தெரியாது ராஜா அப்படின்னு சொன்னாரா அந்த பெரியவர். அதுக்கு பாபர், உண்மைதான் பெரியவரே, உங்கள மாதிரி கடமை உணர்வு உள்ளவங்களாலதான் நாடு இன்னும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டாராம். இந்த கதை சொல்ற நீதியும் என்ன? கடமையை செய், பலனை எதிர்பாராதே.

0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இதுவும் நம் வசந்தன் கோ காலம்.
4: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
5: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்வுகளின் நினைவுகள்ல குட்டி குட்டி கதைகளை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போற கதை, என்ன வாழ்க்கடா, சில்லுனு குளிர்காத்து வீசுற அடர்ந்த பசுமையான காட்டுல சிங்கம் ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சான். அதுக்கு ரொம்ப நாளாவே ஒரு கவலை மனச போட்டு அரிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அதிகாலையில சேவல் கொக்கரக்கோ அப்படின்னு கூவுற சத்தத்தை கேட்ட உடனே நடுங்க ஆரம்பிச்சிருமா. தடக்குன்னு ஒரு பயம் சிங்கத்தை சூழ்ந்துக்குமா. சட்டுன்னு கண்ணு முழிச்சிடும். அதுக்கப்புறம் சிங்கத்துக்கு தூக்கமே வராதான்.
6: ச்ச, என்ன வாழ்க்கடா இது, காட்டுக்கே ராஜானா, என்னோட பலத்துக்கு ஈடு என எதுவும் இல்ல. இருந்தாலும் இந்த அற்ப ஜீவன் கூவும் போது எனக்கே பயமா இருக்கே. இப்படி பயந்து பயந்து எத்தனை நாட்கள் தான் வாழ்றது, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைச்சு கவலைப்பட்டுச்சான். இப்படியே கவலையோட தன்னோட ராஜனட தளர்ந்து சோகமா நடந்துட்டே போயிருக்கு. அதுக்கு எதிர யானை ஒண்ணு தன்னோட முகத்தை ரொம்ப சோகமா வச்சுட்டு தன்னோட காதுகளை முன்னாடியும் பின்னாடியும் ஆட்டிக்கிட்டே வந்திருக்கு. அத பார்த்த சிங்கம்,
7: என்னப்பா சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது, உனக்கு என்ன கவலை, உன்னோட உடல் பலத்தை பார்த்தாலே இந்த பிராணிகள்லாம் கிடுகிடுகிடுன்னு நடுங்குங்களே, ஏன் இப்படி முகத்தை சோகமா வச்சுட்டு வந்து நிக்கிற
5: அப்படின்னு கேட்டிருக்கு சிங்கம். என்னன்னு நான் சொல்றது, இவ்வளவு உடல் பலம் இருந்தும் இதோ என் காது பக்கத்துல பறக்குதே இந்த குழவி,
7: இத பார்த்து நான் எப்படி பயப்படுறேன் தெரியுமா,
5: இது மட்டும் என் காதுக்குள்ள போய் கொட்டிடுச்சுன்னா போதும், அப்பா என் உயிரே போயிரும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஜந்துகள்லாம் என் காதுக்குள்ள போகாம இருக்குதான் இப்படி என் காதுகளை ஓயாம ஆட்டிக்கிட்டே இருக்கேன். சில நேரங்கள்ல சலிப்பா தோணுது, என்ன வாழ்க்கடா இதுன்னு, என்ன செய்ய, நம்ம படைப்பு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெரு மூச்சு விட்டுச்சான் யானை. யோசிச்சு பாத்துருக்கு சிங்கம்,
6: இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கவலை இருக்கதா செய்யுது.
5: இதையே யோசிச்சுட்டு இருந்தா நம்ம மனசுதான் பாதிக்கப்படுது, நம்ம பலம் எல்லாம் போயி வாழ்க்கையே சூனியமானது மாதிரி தோணும். இனி தேவையில்லாத இந்த கவலை எல்லாம் மறந்துட்டு நல்ல விஷயங்களையே யோசிக்க போறேன், அப்போதான் உடம்பும் மனசும் தெம்பா இருக்கும். இந்த கவலைங்கிறது ஒரு எலும்புருக்கி நோய் மாதிரி, இது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுடும் அப்படிங்கிற உண்மையை உணர்

நடந்துட்டு நிம்மதி அடைஞ்சிச்சான் சிங்கம். இப்போ ராஜநட நடந்து இறை தேட போச்சான். கதை சொல்ற நீதி என்ன, என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு மனசெல்லாம் விட்டுறாம நம்மளுக்கு கிடைச்சிருக்க நல்ல விஷயங்களை நினைச்சு நம்ம சந்தோஷமா வாழணும். கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் குட்டி குட்டி கதைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் குட்டி குட்டி கதைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்ம கேட்க போற கதை கிச்சா. உசலம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல கிச்சா அப்படின்னு ஒருத்தவன் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். இவனை பார்த்தாலே சிரிச்சிருவாங்களாம் அந்த கிராமத்து மக்கள். ஏன்னா இவனோட செயல்கள் எல்லாம் அப்படிதான் இருக்குமா. சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கிச்சாவ முட்டாள், ஏமாளி, பேமானி அப்படின்லாம் கிண்டல் செய்வாங்களாம். இத கிச்சாவால தாங்கிக்கவே முடியலையா. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்திருக்காரு. அவரை பார்க்க மக்கள் கூட்டம் கூட்டமா போயிருக்காங்க. அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு திரும்பறத தங்களோட பாக்கியமா கருதி இருக்காங்க. இத பார்த்த கிச்சா அவனும் அந்த ஞானி கிட்ட போயி, நம்ம குறைய சொல்வோம், அவரு நம்ம முட்டாள்தனத்தை போக்க வழி சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சிருக்காப்ல. மறுநாள் அந்த ஞானிய பார்த்த கிச்சா,
1: என்ன எல்லாரும் கேலி பண்றாங்க, அதனால எனக்கு பயங்கரமா கோபம் வருது, அதனால அவங்கள திட்டிட்டு சண்டை சண்டையா வருதுங்க அப்படின்னு சொல்லிருக்காப்ல.
0: அதற்கு அந்த ஞானி ஒரு கிண்ணத்தை எடுத்து அதுல நல்ல வழிய வழிய எண்ணெய் ஊத்தி தர்ற மாதிரி தன்னோட சீடர்கள்ட்ட சொல்லிருக்காரு. அப்படியே அவரோட சீடர்களும் செஞ்சிருக்காங்க. கிச்சாவை பார்த்த அந்த ஞானி, நீ இந்த கிண்ணத்தை எடுத்துட்டு உங்க ஊர்ல இருக்க வீதிகளை எல்லாம் சுத்திட்டு வரணும். இந்த கிண்ணத்துல இருந்து ஒரு துளி எண்ணெய் கூட தரையில சிந்தக்கூடாது. அப்படி சிந்தினா உன்னால அறிவாளி ஆக முடியாது, நீ பழையபடி முட்டாளாதான் இருக்கணும். என்ன புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த ஞானி. உடனே கிச்சா, நான் முட்டாள்தனத்தை விட்டுடணுங்கிறதுக்கு தானே இப்படி வந்திருக்கேன், இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு

0: இருக்கேன் அப்படின்னு வழிய வழிய என்ன இருந்த கிண்ணத்தை தலை மேல வச்சுக்கிட்டு ரொம்ப கவனமா நடந்திருக்கான் கிச்சா. அவன் செய்கைய பார்த்த அந்த ஊர் மக்கள் மறுபடியும் கேலி பண்ணிருக்காங்க. ஆனா கிச்சாவோ எங்க என்ன செதறி கீழே விழுந்துற போதோ அப்படிங்கறதுலயே குறியா இருந்திருக்கான். ஞானி கிட்ட திரும்பின கிச்சா, ஞானி நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு ஒரு சொட்டு என்ன கூட சிந்தல பாருங்க அப்படின்னு சொல்லிருக்கான். இன்னைக்கு உன்னை யாரும் கேலி செய்யலையா?
1: கேலி செஞ்சாங்கதான், ஆனாலும் என்ன சிந்த கூடாதுங்கறதுலயே நான் கவனமா இருந்ததுனால அவங்க பேசினது எதுவும் என் காதுல விழுகலைங்க அப்படின்னு சொல்லிருக்கான் கிச்சா.
0: பாத்தியா, உன்னுடைய கவனம் எல்லாம் நீ செய்யற செயல்ல இருக்கும் போது மத்தவங்க கேலி பேசினது உன்னோட காதுல விழுகல, அதோட நீ செஞ்ச காரியத்திலயும் வெற்றி அடைஞ்சிருக்க. அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக மத்தவங்க பேசுறதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு உன்னோட காரியத்தை அரைக்குறையா செய்யற? அதனால மத்தவங்க பேசுறதெல்லாம் பொருட்படுத்தாம வாழ்க்கையில முன்னேறதுக்கான தேவையான காரியத்தை முழு கவனத்தோட செய்யணும், உன்னை யாரும் கேலி செய்ய மாட்டாங்க அப்படின்னு இருக்காப்ல. அத கேட்டு மகிழ்ச்சி அடைஞ்ச கிச்சா ஞானியோட கால விழுந்து வணங்கி இனி ஞானியோட அறிவுரைப்படியே நடக்கிறதா சொல்லி விடை பெற்றாப்லையாம். கதை சொல்ற நீதி என்ன? யாரு நம்மள என்ன கேலி பண்ணினாலும் நம்மளோட காரியத்துல நம்ம கவனமா இருந்தா நாம செய்யற வேலையில நாம வெற்றி அடையலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है?
4: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के सीपी ग्राम्स पोर्टल पर समाधान दीदी।
3: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है। आपको बस अपनी शिकायत को बोलना है। समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुँचाती है।
4: आज ही www.pgportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें।
3: सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स சமாதான் தீதி.
5: கோடைவன்மலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். குட்டி குட்டி கதைகளை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போற கதை புதையல். முன்னாடி ஒரு காலத்துல கருமி கண்ணாயிரம் அப்படிங்கிற ஒரு ஆளு வாழ்ந்துட்டு வந்தாப்லையா. அவரோட மனைவி மரகதம் ரொம்ப நல்லவங்களாம். மகன் சோமுவும் அம்மாவா மாதிரியே நல்லவரா இருந்தாராம். கண்ணாயிரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய கருமியா. அவருக்கு மூதாதையர் சொத்து நிறைய இருந்திருக்கு. வீடுகள்ல இருந்து வாடகையும் வரும், நிலங்கள்ல இருந்து குத்தக பணமும் வரும். இது எல்லாத்தையும் ஒழுங்கா வசூலிக்கிறது தான் அவரோட வேலை. எவ்வளவு பணம் வந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு காசு கூட கொடுக்க மாட்டாப்லையாம். அந்த காலத்துல வங்கிகள்லாம் இல்லாததுனால தன்னோட பெரிய தோட்டத்துல இருந்த மாமரத்துக்கு அடியில குழி தோண்டி வெள்ளி காசுகளையும் தங்க நாணயங்களையும் பானையில போட்டு புதைச்சு வப்பாப்லையாம். ஒரு நாள் மரகதம் அவங்க கணவர் கிட்ட போய், வெளிய போறதுக்குன்னு கட்டிக்க ஒரு நல்ல பட்டு புடவை கூட இல்லங்க, போட்டுக்கிறதுக்கு நகையே இல்லங்க, கொஞ்சம் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
6: என்னது நகையா, என்னது பட்டு புடவையா, போப்போ இருக்கிற புடவையை கட்டுப்போ
5: அப்படின்னு திட்டாப்லையாம் கருமி கண்ணாயிரம். யாருமே அவர்கிட்ட இருந்து ஒரு காசு கூட வாங்க முடியாதான். கடைக்கு போய் காய்கறி வாங்க போனா கூட எப்பயுமே பேரம் பேசிதான் வாங்குவாப்லையாம். ஐயா, இந்த மாசம் கொஞ்சம் அதிகமா செலவாயிடுச்சு, அடுத்த மாசம் வாடகையோட சேர்த்து கொடுத்துடுறேனே அப்படின்னு சொன்னா அவங்கள கண்டபடி பேசி உடனே காலி செய்ய சொல்லுவாப்லையாம். இதுக்கு அவங்க பயந்துகிட்டே கடன் பட்டாலாவது அந்த வீட்டு வாடகைய ஒழுங்க கொடுத்துருவாங்களாம். அதே மாதிரி நிலத்தை குத்தகைக்கு எடுத்தவங்களும் மழை அதிகமா பெஞ்சு பயிர்லாம் பாழாயிருச்சு அப்படின்னு வந்து அழுதாலும் அவங்க கிட்ட ரொம்ப கடுமையா பேசி, குத்தகை பணம் கட்டாட்டினா குடுத்துட்டு போங்க, நிலத்தை இன்னொருத்தவங்களுக்கு நான் குத்தகைக்கு விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாப்லையாம். அவங்க இதுக்கெல்லாம் பயந்துகிட்டே பட்டினி கிடந்தாலாவது கருமி கண்ணாயிரத்துக்கு நெல்லும் பணமும் குடுத்துருவாங்களாம். அவர் மகன் சோமுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்பா தனக்கு கிடைக்கிற பணத்தை எல்லாம் என்னதான் செய்யறாரு அப்படின்னு ஒரு நாள் சோமுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஒரு நாள் இரவு தோட்டத்துல ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. தோட்டத்தோட கதவை திறந்து வெளியே போய் பார்த்தாப்லையா சோமு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோமில் குட்டி குட்டி கதைகள்.

0: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இதுவும் நம் வசந்தன் கோ காலம்.
4: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1

0: வசந்த் அண்ட் கோ.
1: கோடைப்பன்மலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோமில் குட்டி குட்டி கதைகள் கேட்டுட்டு இருக்கோம். ஒரு ஊர்ல கருமி கண்ணாயிரம் தன்னோட பணத்தை யாருக்கும் கொடுக்காம தன்னோட தோட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற மாமரத்துக்கு அடியில ஒளிச்சு வச்சிருக்காப்ல. ஒரு நாள் இரவு சத்தம் கேட்டு அவங்க மகன் போய் அதை பாத்திருக்காப்ல. மாமரத்துக்கு அடியில ஒரு விளக்க வச்சுக்கிட்டு யாரோ என்னமோ தோண்டிட்டு இருந்திருக்காங்க. உத்து பார்த்தப்பதான் அது அவங்க அப்பான்னு தெரிஞ்சிருக்கு சோமுக்கு. அதுக்கப்புறம் சத்தம் இல்லாம வந்து திருப்பி வந்து படுத்துட்டாப்லையா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்பா வெளியூருக்கு போனப்ப அந்த மாமரத்துக்கு அடியில தோண்டி பாத்திருக்காப்ல சோமு. அதுல நிறைய செப்பு குடங்கள் இருந்திருக்கு. ஒன்னு திறந்து பார்த்தா அதுல தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் இருந்திருக்குதுங்க. அதுல கொஞ்சோண்டு தங்க காசுகளை எடுத்துட்டு மறுபடியும் பழையபடியே குடத்தை மூடி புதைச்சு வச்சிட்டாப்ல சோமு. அந்த காசுகளை வச்சு கடைக்கு போய் தன்னோட தாய்க்கும் வீட்டுக்கும் தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கியிருக்காப்ல. அம்மா கிட்ட வந்து கொடுத்துருக்காப்ல சோமு. அவங்க அம்மாக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. அத பார்த்து மகிழ்ந்து போன அவங்க அம்மா, இப்படில இருக்கணும், உங்க அப்பா மாதிரி கருமையா வறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதுரா இம்புட்டு போனோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு வேலை கிடைச்சிருக்குமா அப்படின்னு போய் சொல்லிருக்காப்ல சோமு. சில நாட்களுக்கு அப்புறம் கண்ணாயிரம் வீட்டுக்கு வந்தப்ப எல்லாம் புது உடைகளா அணிஞ்சிருக்காங்க. வீட்டுக்கு வெள்ளையடிக்கப்பட்டு துப்புரவா இருந்திருக்கு. அவங்க மனைவி நிறைய நகைகளை போட்டிருந்திருக்காங்க. அலமாரிய திறந்து பார்த்தா அதுல நிறைய புதிய உடைகளும் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்த கண்ணாயிரத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. இதெல்லாம் யாரு வாங்கினது அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட கேட்டிருக்காப்ல. மகனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, அவன் தான் எல்லாம் வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்க மனைவி மரகதம். அதை கேட்டு முதல்ல நம்மன கண்ணாயிரம் அப்புறம் யோசிச்சு பாத்திருக்காப்ல. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் இதெல்லாம் வாங்க நிறைய செலவாகுமே அப்படின்னு குழம்பி போயிருக்காப்ல. நாம வச்சிருக்கிற புதையல இருந்துதான் எடுத்திருப்பானோ அப்படின்னு புரிஞ்சிட்டு அன்னைக்கு இரவு தோட்டத்துல புதையலுக்கு பக்கத்திலேயே ஒரு கட்டில் போட்டு படுத்துக்கிட்டாப்ல. யாரும் புதையல எடுத்துக்க கூடாது அப்படின்னு காவல் இருந்திருக்காப்ல கருமி கண்ணாயிரம். இந்த நடத்தைய கவனிச்சிட்டு வந்த பக்கத்து ஒரு திருட ஒருத்தன் ராத்திரி கண்ணாயிரத்தை அடிச்சு நொறுக்கிட்டு புதையல் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடியே போயிட்டான். அதிர்ச்சியில மயக்கமாயிட்டான் கண்ணாயிரம். மகன் சோமு அவங்க அப்பா கண்ணாயிரத்துக்கு நிறைய செலவு செஞ்சு வைத்தியம் பாத்திருக்காப்ல. அஜோ போச்சே போச்சே, என் புதையல் எல்லாம் போச்சே அப்படின்னு புலம்பியே எழைச்சு போயிட்டாப்லயா கண்ணாயிரம். அப்பா, இப்படிலாம் நடக்குன்னு நான் எதிர்பார்த்துதான் அந்த பொற்காசுகள் எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு கற்களை போட்டு நிரப்பி மேல கொஞ்ச காசுகளை தான் போட்டு வச்சேன். அத வச்சிட்டு தான்ப்பா நான் செலவு செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காப்ல மகன். அந்த வார்த்தையை கேட்டதுமேதான் கண்ணாயிரத்துக்கு உயிரே வந்திருக்கு. அன்னையிலிருந்து தான் வீட்டுக்கு தாராளமா செலவு செய்ய ஆரம்பிச்சிட்டாப்ல கண்ணாயிரம். மகனுக்கு ஆடம்பரமா திருமணம் செய்து வச்சிருக்காப்ல. பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்காப்ல. பணம் அப்படின்னாலே அது குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் பயன்படணும், அப்படி இல்லாம அத புதைச்சு வச்சா அதனால பயன் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றதுதான் இந்த கதையோட நீதி.

கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இதுவரை குட்டி குட்டி கதைகள் கேட்டோம். கதை சொல்ல போறோம் நிகழ்ச்சியில் மீண்டும் வரும் வாரம் நிகழ்வுகளின் நினைவுகள் என்ன தர காத்திருக்கிறது, காத்திருப்போம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கதைகள் சொன்ன மகிழ்ச்சியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலில் இனி பாட்டு பட்டாளம் நிறுத்திய வரையிலிருந்து பாடலை பாட அழைக்கிறது. நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் சிரிச்சிருக்கும்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் இதனை மக்கள் தங்கள் வாக்குகளால் தகர்த்தெறிந்துள்ளதாகவும் பிஜேபி கூறியுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மனநல சவால்களை எதிர்கொண்டவர்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் தொடங்கியது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாரா ஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ் ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா யாமலப்பள்ளி மொராக்கோவின் டியா எல் ஜாடி இணை பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாளம்
2: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.

0: இதில் இப்பொழுது வருகிறது பாட்டு பட்டாளம். இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாடணும், பாட அழைக்கிறோம் உங்களை. இந்த எண்களில் 0454-2 முன்னிணைத்து அறிமுகங்கள் 24-24-24 மகளிர் 24-24-29 வழக்கமானோர் 24-24-26 மற்றும் 290-333. நிகழ்ச்சியில நீங்க பாடுறத கேக்கிறதுக்காக அவளோட காத்துட்டு இருக்கோம்
1: பௌசியா
0: மகேஸ்வரி. வணக்கம் பௌசியா.
1: வணக்கம்.
0: அதாவது
1: இப்ப எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க, இவ்வளவு நேரம் நீங்க பேசலாம் செஞ்சீங்க, பாடின மாதிரில இருந்துச்சு, என்ன நீங்க பாடி முடிச்ச உடனே அடுத்து தொடர்ந்து பாடுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இவ்வளவு நேரமா நாங்க பேசிட்டு தான் இருந்தோம்.
0: அந்த மாதிரி இந்த ஆடுற காலம் பாடுற வாய் சும்மாவே இருக்காது, நம்மள எல்லாம் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, வாய வச்சுட்டு நிலையத்துல சும்மாவே இருக்க மாட்டீங்களா, கத்திக்கிட்டே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஏன்னா பாடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஓடுற நீரில ஒரு நீர் தண்ணியில வந்து பாசி சேராது, பாடுற மனசுல தூசி சேராது.
1: எப்படா என்னமா சொல்லுவாங்க, ஆட்டா பின்னாடி எழுதலாமே அப்படிங்கிற மாதிரில இருக்கு.
0: அப்படிதான் இப்ப வந்து நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளும் பாடல்களும் நிறைய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பாடுறது மாதிரி பழைய பாடல், இடைக்கால பாடல், கொஞ்சம் அதுக்கப்புறம் புதுசா அந்த பாடல்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கோம். தயாரா இருக்கீங்க? வாங்க நேரத்தை கடத்தாம சந்திச்சிடலாமா?
1: சந்திச்சிடலாமே. வணக்கம்.
0: அவங்களோட இசை வெள்ளத்துல நம்ம தொப்புக்கிடையும் குளிக்க வந்திருக்கோம், குதிக்க வந்திருக்கோம். வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் திண்டுக்கல் சரஸ்ட காலனி மகாலட்சுமி பேசுறேன். இவ்வளவு நேரம் ரொம்ப நல்லா பாடுனீங்க.
1: எப்படி பாத்தீங்களா?
0: இங்க பாருங்க, ஆரம்பத்துல இப்படி கலாய்க்க கூடாது, நான் அறிவிப்பு தான் கொடுத்தேன்.
2: இல்ல உண்மையிலேயே நீங்க பேசுறதே பாடுற மாதிரிதான் இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கு உங்க வாய்ஸ்.
1: பாத்தீங்களா,
0: நன்றிங்க. இப்ப உங்களுக்கான பாடல் வருதுங்கம்மா, கேக்கலாம்.
2: கேக்கலாம்.

நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சுமையாக தோணும்போது இந்த மாதிரி இனிய இசையை கேட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா மனசில் இருக்கிற பாரம் குறையும். ஏன்னா இசை வந்து காதுகளால் கேட்கப்படுறது அல்ல, இதயத்தால் சுவாசிக்கப்படுவது. அதனால தான் நம்மளுடைய மூச்சு காற்றோடு கலந்து இதய துடிப்பு இருக்கும் வர அதை வந்து இதழ்கள் வந்து அப்படியே முணுமுணுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட பாடலுக்கான மேடையான கோடை பண்பலை நூறு புள்ளி

0: எப்படி சேலையை கட்டிச்சு தேவதை பாதங்கள் பூமியில் ஒட்டிச்சு பத்து விரல் மேனியில் பட்டுச்சு பட்ட இடங்களும்
1: பட்ட இடங்களில் குங்குமம் கொட்டுச்சு
0: குங்குமம் ஒட்டுச்சு
2: ரொம்ப அருமையா பாடிட்டீங்க.
1: நித்தம் இரவினில் வித்தை படிக்கையில் ரசிச்சு பழகும் அழகு
3: கொஞ்சம் எடுத்து கொடுங்க நீங்க.
0: அள்ளி
1: அணைக்கையில் அந்தி விளக்கினில் வீலியில் எனக்கு கடிதம் எழுது கொட்டுங்க
0: கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க நீரோ நல்ல நீரோ
1: ஒரு கூற சேல மாலையோடு
0: நாளை வந்து சேரும்
1: அம்மாடி
0: இதுதான் காதலா அடரா அடரா இது என்ன வேதமோ
1: நெஞ்சுக்குள்ளேதோ
0: ஏதோ ராகம் கேக்குது கண்ணுரெண்டும் தானா தாளம் போடுது
1: கொட்டுங்க கொட்டுங்க
0: கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க நீரும் நல்ல நீரும்
3: கோடிட்ட இடங்களை நிரப்புங்க
0: மாலையோடு நாளும் வந்து
1: சேரும் அப்படி எப்படி
3: ரொம்ப அழகா பாடி
1: முழு பாட்டையும் பாட இஷ்டமா.
3: ஆனா என்ன இடையில இடையில நிறுத்திட்டீங்க அந்த இடத்துல கோடிட்ட இடங்களை நிரப்புங்க அப்படிங்கிற மாதிரி
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆர்வமே அமர்களை படுத்திட்டீங்க. இப்ப அடுத்தவங்க வாங்க.
3: நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: என்ன
3: பாட்டு வேணா வரும்

0: என்னாச்சு?
1: என்ன மலையா புளிய வேணாமா அடுத்த வரிய?
2: மேகம் வந்து
1: கரெக்டா புடிச்சிட்டாங்க
0: பாடுங்க.
2: மேகம் வந்து மாலை போடு.
1: மேகம் எப்படிங்க மாலை போடும்? மேகம்னு அடுத்த வரிய சரியா சொல்லிட்டீங்க. எடுத்து கொடுத்தா பாடிடுவீங்களா புவனா? நம்மள வேற சொல்லி. மேகம் ஒன்று நேரில் இங்கு வாழ்த்த வந்ததடி.
0: அதாவது நீங்க பாடினீங்கன்னா வந்ததடி
2: தொடரும் தொடரும் தொடரும் இது இனிதான் கனவு பரவும் காலை.
1: எங்க பல்லவிய மட்டுமாவது பாடிருங்க புவனா. காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம்
2: இதழோரம் கவிதை
1: இதயம் இடமாறும். அனே புவனா முன்னாடி முத முறையா பேசுறீங்களாமா?
2: கொஞ்சம்
1: பேசிருக்கேன் மேடம். பாட்டு படிக்கிறது சந்தோஷத்துல பாத்துக்கீங்க. நான் கூட பதட்டம்னு மாத்தி சொல்லிட்டேன். சரிங்க புவனா, அடுத்த முறை வரும்போது
2: நல்லா இருக்கும் மேடம்.
1: சரி சரி, அடுத்த முறை வரும்போது எந்த பதட்டமும் இல்லாம கொஞ்சம் சந்தோஷத்தை குறைச்சிக்கிட்டு இந்த பாடல் வரிகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு
0: ஏன்னா
1: சந்தோஷப்பட்டுக்கோங்க. உங்க பாட்டு கேக்கறதுதான் நாங்க ரெண்டு பேரும் இங்க உட்காந்துருக்கோம். அப்ப பாடணும்.
0: ரெண்டு பேர் மட்டும் இல்லங்க, ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்காங்க.
1: ஆமா ஆமா ஆமா. சரி நன்றிங்க புவனா. இப்போ அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். இல்லைக்கா சந்தோஷத்துல தலகால் புரியல. வாங்க வணக்கம்.
2: வணக்கம். கிரேசி பேசுறேன்.
0: சரிங்க கிரேசி, பாடல் கேக்கலாமா?
2: கேக்கலாம்.
0: கேளுங்க.

0: வருதான்னு பாத்துட்டு இப்ப உங்களுக்காக பௌசியா பாடுவாங்க.
1: ஆ சரிங்க.

0: வீட்டுக்குள் என்னை
1: வீட்டுக்குள் என்னாச்சு என்னை கண்டு பிடிப்பாய், பார்க்காதவன் போல் சிறப்பாய் நடிப்பாய் அப்படி வரும். என்னங்க இப்படி மாட்டி விட்டீங்களே அப்படிங்கிறாங்க.
2: சரி, இந்த பாட்டை நான் வாடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம சகோதரிகள் சகோதரர்கள்லாம்
1: இணைப்புல காட்சி பாட்டுங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க.
2: வாய்ப்பு கொடுங்க, நான் வாடுறேன், கிரேசிய கப்டத்தை நான் வாடுறேன் அப்படின்னு சொல்லி கூட இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாமா?
1: கண்டிப்பா கொடுக்கலாம்.
2: சரி, அதற்கு முன்பாக கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளத்தில்
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
3: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
3: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
5: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
6: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: கோ.
1: நேரம் 11 மணி 15 நிமிடம் ஆயிடுச்சு. தொடர்ந்து 3 பேர் அதுவும் சகோதரிகளாக நம்ம கிட்ட பேசிட்டாங்க. பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கணும்னா 0454 முன்னினைத்து
2: அறிமுகமாக இருந்தீங்க அப்படின்னா 24 24 24
1: நம்ம சகோதரிகளுக்கு 24 24 29
2: மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம். 24 24 26 மற்றும் 290 333.
1: இப்போ அந்த 3 பேருக்காக ஒரு பரிசு பாடல் கொடுத்துடலாமா? முயற்சி பண்ணாங்க, பாடவும் செஞ்சாங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
4: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
5: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
4: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
5: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
4: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: நேரம் 11:22. பாட்டு பாட்டாளம் நிகழ்ச்சியில வந்து இணைஞ்சிருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில என்ன பண்ணணும்?
8: நிறுத்திய வரியில இருந்து பாடல பாடணும்.
7: சரி, இப்ப யார் வந்திருக்கீங்க? வாங்க.
8: வணக்கம்.
9: ஹலோ. வணக்கம் மேம்.
8: வணக்கம். யார் பேசுறீங்க?
9: நான் தஞ்சாவூர்ல இருந்து நஸ்ரீன் பேசுறேன் மேம்.
8: நஸ்ரீன்.
9: ஆமா மேம். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
8: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கும் மேம்.
8: சரிங்க, பாடல் கேட்கலாமா?
9: புது பாட்டா போடுங்க.
7: நஸ்ரீன் பேசுறத பார்த்தா ரொம்ப பவ்யமா இருக்கு, எப்படி பாடுவீங்க? சரி கேக்குறோம்.

0: அப்படியே முயற்சி பண்ணுங்க. அதுல அது அடுத்த சரணத்துக்கு உண்டானதை பாடுறாங்க. இது வந்து மாடி
1: மாடி மாடி வீடும் மாடி ஒண்ணு தானே
0: இல்ல. சரி சொல்லுங்க. மாடியின் வளைவில் இளையனை கண்டு பிடிப்பாய்,
2: மாடியின் வளைவில் நீ கண்டு பிடிப்பாய், பார்க்காதவன் போல் தினம் நெடி

0: இழைப்பாய்,
1: திடம் என திரும்பி என் இடைவளைப்பாய்,
2: படிகளின் மடியினில்
0: அதாவது
1: நான் நினைக்கிறேன் நஸ்ரினுக்கு வந்து அடுத்த சரணத்தை கொடுத்திருந்தா வரிசையா பாடி இருப்பீங்க. ஏன்னா இப்ப கடைசியில சொன்னது கூட அச்சங்களும் அச்சப்பட்டு மறைந்திடுமே, வெக்கங்களும் வெக்கப்பட்டு ஒளிந்திடுமே,
2: இதுதானா
1: அப்படி வந்திருக்கணும். அதான் மாறி போச்சுல, ட்ராக் மாறி போச்சு. சரிங்க அஸ்ரீன், இருந்தாலும் ரொம்ப அருமையா முயற்சி பண்ணி பாருங்க. வாழ்த்துக்கள். இப்ப அடுத்தவங்க வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். அமைதியா இருக்காங்க,
1: மழை பெய்யுதோ சோனு. வாங்க, இசை மலையில நினைறதுக்கு தான் உங்களை கூப்பிடுறோம்.
2: மௌனம் எனும் மொழி.
1: வாங்க.
3: திருப்பூர் மாவட்டத்தில இருந்து வீரசலத்திலிருந்து சண்முகவல்லி பேசுறேன்.
1: சண்முகவல்லி அம்மா பாட்டு எடுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பூர் வரைக்குமே கேட்கும்,
2: தாண்டி கூட கேட்கும்.
1: அப்படித்தானம்மா? சரி பரவாயில்ல, ஒரு பாட்டு வருது கேளுங்கம்மா.

0: இது இது இதுங்களா?
1: ஆ அதே தான் அதே தான். முயற்சி பண்ணுங்க, இன்ன ஒரு முறை கேக்குறீங்களா? அதோட பாடிட்டு வாங்க, நீங்க பாடிடுவீங்க.
0: போடுங்க பாக்கலாம்.

0: முயற்சி பண்ணுங்க. அட இந்த வரிதான் பாடாம விட்டுட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க. நன்றி மா இணைப்புல இருந்ததுக்கு. படுத்தவங்க வாங்க, வணக்கம்.
1: அதாவது 11:27 ஆயாச்சு, பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில நிறுத்திய வரியிலிருந்த பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கோம். இருந்தாலும் அம்மா வந்து பாடலெல்லாம் கேட்டுட்டு எனக்கு அடுத்த வரி தெரியலன்னு சொல்லிட்டு நிறுத்திய வரியிலிருந்தா பாடணும்னு ஒரு கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா,
0: அங்க நிக்கிறீங்க. இப்ப வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: மும்பையிலிருந்து அலி முகமது சட்டமே மட்டும் நிறுத்தணும்.
0: வந்திருக்கிறீங்க, 5வதுக்கு அப்புறம் 6வதா வர்றீங்க, ஆரிச்சாமி மாதிரி அலி முகமது. சரி, இப்ப ஒரு பாடல்.
2: இன்னைக்கு வந்து எனது இளைய மகனுக்கு உமர் இப்ராஹிம் பிறந்த நாளுங்க. ஒரு வாழ்த்து.
0: முகமது இப்ராஹிம்ங்களா? சரி, அவருக்கு
1: உமர் இப்ராஹிமா
0: காதும் போச்சா? சரி, உமர் இப்ராஹிம் அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறது கோடை பண்பலை 100.5. ஏமா சிரிக்கிற, உண்மையைத்தானே சொன்னேன், அவர் சொன்னது எனக்கு கேட்கலையில அதனால சொன்னேன். சரி சரிங்க, இப்போ ஒரு பாடல் ஒளிபரப்பணும், அதை கேட்டீங்களா? முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வேற பாட்டு குடுக்கறோம்.
2: வேற பாட்டு போடுறோம்.
0: வேற நீங்க எதுக்குங்க முயற்சி பண்றதுக்கு? வேற பாட்டு குடுங்க முதல்ல. அப்படி
1: வேற வேற ஒருத்தவங்களுக்கு குடுத்துட்டீங்களே, எனக்கு வேற பாட்டு
0: குடுங்க. சரி, வருதுங்க, கேளுங்க.
2: ஆ, ஓகே.

இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா அந்த வரியை பிடிச்சிருவீங்க கேளுங்க.

0: என்ன போறீங்க
1: எப்படி பாருங்க,
0: கிளம்புறீங்க,
1: பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல
2: பாருங்க,
1: எப்படி பாருங்க
0: பாடு பாடு பாடு பாடிச்சுட்டாங்க.
1: அதாவது ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து பாடிடுவோம்.
0: சரி பாடலாம்.
1: இது சாயங்காலமா மணி சாயங்காலமா

0: நீங்க பாருங்க.
1: ஒரு ஆர்வத்துல அவர் வந்துட்டாரு, பிறந்தநாள் வாழ்த்து தான் சொல்ல வந்திருக்கிறாரு, ஆனா வந்துட்டாரு பாடுறதுக்காகவும் வந்திருக்கிறாரு. நன்றிங்க. இப்போ தொடர்ந்து நம்ம நேயர்களை சந்திக்கலாம். அதற்கு முன்பாக
2: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
3: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.

0: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலை நூறுபள்ளியில் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: அதாவது பாட்டு வந்து செல்வியில இருந்து குயிலு குயிலு இது நம்ம வீட்டு குயிலு அப்படின்னு நம்ம பண்பலை குயில் பாடிச்சு. அடுத்து வந்து மரகத வேணையில இருந்து ஒரு பாடல் கேட்டோம். இப்ப அடுத்து ஒரு பாட்டும் வித்தியாசமா ஒரு பாட்டு இருக்குது, அதை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நேரெல்லாம் பாட போறாங்க, அதை நம்ம கேட்க போறோம். 11:36 இன்னைக்கு பாட்டு பாட்டான நிகழ்ச்சியில வந்து என்ன பண்ணணும்,
1: நிறுத்திய வரியில இருந்து
0: பாடல பாடம் கேட்டுக்கோங்க, கேட்டுக்காங்க கேட்டுக்கங்க. வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
2: பழனியிலிருந்து கருணாநிதி.
1: கருணாநிதி பாடல் கேட்கலாமா?
2: கேட்கலாம்
0: ஐயா. இப்போ உங்களுக்கான பாடல் வருது, கேளுங்க.

0: உங்களுக்குனே இந்த பாட்டு வந்தது மாதிரி எங்களுக்கு தோணுது. ஆனா பாருங்க, நீங்க தயங்குறீங்களே,
1: பாடுங்க.
0: மறுபடியும் காவேரியா வரும்.
1: அது இல்ல, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு கேக்குறாரு அவரு.
0: ஓ, சின்ன பொண்ணு சார், அந்த பாட்டு கேக்குறீங்களா?
2: இந்த
0: வருது வருது வருது.

0: கொஞ்சம் மறைஞ்சு பார்க்கவா, இல்ல முதுகு தேய்க்கவா, முள்ளப்பூச்சூடு மெல்ல பாய் போடு அப்படின்னு வருக்கு.
1: நீங்க எப்படி அந்த அந்த சரணத்துக்கு உண்டான ரெண்டு வரையை எடுத்து இங்க போட்டீங்க, இந்த இதுல இருந்த ரெண்டு வரையை தூக்கி அங்க போட்டுட்டீங்க, எப்படி இப்படி?
0: இந்த பாட்டை கேக்குறீங்க, அந்த சின்ன பொண்ணுக்கு
1: அது அது இப்ப வருது, இப்ப வருது, இந்த கேளுங்க.
0: அது வருதுங்களா?

0: சேல செண்பகப்பு போல கையே மாறாப்பு மயிலே நீ போ வேணாம் வீராப்பு.
1: அருமையா பாடிட்டீங்க. ஆனா ஒரு வரியை மட்டும் விட்டுட்டீங்க. வழி தெரியாத ஆறு இது, அதுக்கடுத்து என்ன வரும்?
0: இதை நம்பித்தானா சேருவது,
1: ஓடுவது, அது மட்டும்தாங்க மிஸ் ஆயிடுச்சு. மற்றதெல்லாம் வரிசையா பாடிட்டீங்க, அருமையாவும் பாடிட்டீங்க. நன்றிங்க கருணாநிதி ஐயா. இப்ப தொடர்ந்து நேர சந்திக்கலாம். வாங்க.
2: வணக்கம்.
1: யாருங்க
3: இப்படித்தான் உசுர வாங்குறாங்களா? யாருன்னா தெரியல. வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: திண்டுக்கல் நிலக்கோட்டை கருத்தாண்டி வெட்டி ராஜேந்திரன்.
1: யாருங்க இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தவங்க, அவங்க யாருங்க?
4: என்னங்க?
1: சரி விடுங்க, அவங்க அவங்க பாட்டுல பேசிட்டு இருக்கட்டும். இப்போ உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாங்களா?
4: போடுங்க.
1: மௌன ராகத்துல இருந்து ஒரு பாடல் ஏற்கனவே ஒளிபரப்பணும், அது கேட்டீங்களா?
4: கேக்கலையா?
1: கேக்கல. அங்க யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. அதத்தான நான் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரி இப்ப வருது பாட்டு, கேக்கலாங்க.

0: அருமையா,
1: நன்றி வணக்கம்.
0: ரொம்ப அருமையா பாடிட்டீங்க ராஜேந்திரன் ஐயா. அப்படியே ரத்தத்துல ஊறி போன ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்து பாடிட்டீங்க.
2: பாடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் பின்னாடி கத்திக்கிட்டே இருந்தாங்க.
0: ஆமா,
2: பாடும்போது ஒரு சத்தம் இல்ல, அவர் வாய்ஸ் மட்டும் அப்படியே கிளியரா இருந்து
0: அவங்க பாட்டை கேட்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அதான் அதான், நன்றிங்க. இப்போ எல்லாருக்கும் சேர்ந்து இன்னொருத்தர் இருக்காங்க, அவங்களை சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
2: வணக்கம்.
3: மதுரையில, மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் திரளி கிராமத்துல இருந்து மாயக்கண்ணன் பேசுறீங்கம்மா.
2: சொல்லுங்க.
3: நல்லா இருக்கலாமா?
2: நல்லா இருக்கும் மாயக்கண்ணன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்கம்மா.
2: சரி, பாடல் கேட்கலாமா?
3: கேட்கலாம்,
2: கேளுங்க.

0: எனக்கு இந்த பாட்டு தெரியவில்லையே, எனக்கு பழைய பாட்டு தெரியாதே,
1: என்ன பண்றது. சரி, ஒரு ஒரு பாட்டு இன்னொரு கூட உங்களுக்கு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு சொல்லியே சொல்லிட்டாங்க. அதனால இப்ப வருது
2: எதனால அப்படின்னா, நீங்க தெரியாதுன்றத கூட
1: பாட்டாட்டா பாடிப்பீங்கல்ல, அதனால அதுக்காக அந்த பாட்டுக்காக வருது. கேளுங்க
2: கேளுங்க.

0: என்ன அமைதியா இருக்கீங்க?
1: தேடிக்கிட்டு
0: இருக்கீங்களா?
2: சரி, நீங்க தேடுற வரைக்கும் மறுபடியும் நாங்க அந்த பாட்டவே கொடுக்கறோம், அதை கேட்டுக்கிட்டே தேடுங்க.
1: சரி.

0: அதுதான் எஸ்பிபி பாடிட்டாரே. அதுக்கடுத்து அவர் எந்த வார்த்தையை விட்டாரோ அதை நீங்க பாடணும். சரிங்க, நன்றிங்க மாய கண்ணன், நீங்கள் வந்து பாடிடுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். பரவாயில்ல, இன்னொரு முறை வரும்போது முயற்சி பண்ணி பாடுங்க. இப்போ உங்கள் எல்லாருக்காகவுமே ஒரு பாடல் வருது, கேட்கலாமா? மெல்ல கதவு திறந்து
1: கேட்கலாமே.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
3: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
2: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
3: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
2: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: மணி 50 நிமிடம். பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில
7: நிறுத்திய வரியில இருந்த பாடல பாடணும்.
6: இன்னைக்கு பிற்பகல் 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி வழங்கக்கூடிய
7: உயிரெழுத்தும் வர இருக்குது.
6: அது யாருன்னா, திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் கவிதா. அவங்க எழுதுன அனுப்பின உயிரெழுத்தை தான் படிக்க போறோம் பண்பலையில. சரி, இப்போ இனிப்பிள்ளார் காத்துட்டு இருக்காங்க, வாங்க.
7: வணக்கம்.
8: வணக்கம்மா, நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
7: நலமா இருக்கோம்.
6: நல்லா இருக்கோங்கம்மா.
8: ரொம்ப நாளாச்சு பேசி.
6: ஆமா. சரி ராஜேஸ்வரி அம்மா, பாட்டு
8: போட்டு விடுங்க.
6: அடுத்தர பாட்டா? சரி சரி, வருது.
8: புது பாட்டுலாம் போட்டுறாதீங்க.
6: போட மாட்டோம், போடும். வருது வருது, கேளுங்க.

0: நீ பார்த்ததால் தானடி சூடானது மாதிரி நீ சொல்லதா தானடி பூ பூத்தது பூ பூ பூத்தது பூங்கொடி ஒரு வரம்
1: கேட்கிறேன்
0: உன் மடி நீரிலே ஒரு வரம் கேட்கிறே
1: ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல அந்த ஒரு வரியை விட்டு விட்டு அடுத்த வரி படி தவம் பூ.

0: பெருமாய் மெதுமாய். எப்படி தானோ நீங்க பாட போறீங்கன்னு நினைச்சு நாங்க நிப்பாட்டிட்டோம்.
1: ஏனடி சோதனை, இது வாலிப வேதனை, அடி என்னடி
2: தனிமையில் என் கதி, என்னடி சங்கதி சொல்லடி வாணி.
1: நீலவாணி இரவிலே பகலிலே
3: அண்ணா ராஜேஸ்வரி அம்மா.
2: தலைவனை நினைந்ததும் தலையணை நடந்ததே அதற்கு ஒரு விடை தருவாய். அதுக்கு ஒரு கம்மியும் கொடுத்தீங்க
3: வச்சீங்களா
4: ரஜினிகாந்த் வந்து முத்து படத்துல ஸ்டெப்ஸ்ல ஏறி இறங்குவார் தெரியுமா, அந்த மாதிரி
3: வாங்க வேணா
4: நல்லா இருந்தது. வணக்கம்.
5: வணக்கம் மேடம், நிகழ்ச்சி நல்லா கலகலப்பா கொண்டு போறீங்க.
3: யாருக்கு
5: கோவில்பட்டியில

0: வந்து லட்சுமி.
1: வீரலட்சுமி இல்லனா வீரலட்சுமி. சரி, இப்ப வந்து இப்ப பாட்டு லட்சுமியா நீங்க பாட போறீங்க, வருது கேளுங்க.

0: நடக்கும் வேளையிலே காலத்துடன் சொந்தங்களை கற்றுக்கொண்டே பொன்மையில் வாழ்நாள் பாவள நின்று வாழிய வாழிய
1: அருமை சூப்பருங்க லட்சுமி. நீங்க வந்து பாட்டு
0: எதிர்பார்க்கவே
1: அந்த வரிகளை ஆச்சரியமா இருக்குங்க. அருமை இந்த கடைசியில
0: கேட்ட பாட்டு தானே
1: என்ன
0: செய்திட்டு வந்தே மன்றத்துல பாடி தள்ளிடுவோம் தபக்குன்னு வர
1: மாதிரி. இல்ல நான் நினைச்சேன் என்னை செய் தீபத்தில் ஏற்றிய பொன்மையில் வான்மலை போல் இந்த அப்படின்னு வருவீங்க தேவதாஸ் உங்களை போய் பாட விடாம விட்டுருக்கோமா. உங்களுக்கான பாட்டு வந்து கேக்கலாம்.
2: காட்டு

0: ரெண்டே வார்த்தை தாங்க அதுக்கு அடுத்து வருது இந்த பாட்டுல.
1: ஒன்னு ஒரு தடவை
0: இல்ல ஒரே முறை கேளுங்க.

0: செந்தமிழ் தேன்மொழியா அந்த பாடல் தான் மேடம்.
1: அந்த பாட்டுங்க நான் விட்ட வரியில இருந்து தானே பாடணும் தேவதாசனே. ஒரு மணி நேரமே முடிய போகுது, ஏங்க இப்படி எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம். சரி பரவாயில்ல விடுங்க, நம்ம பாடிடுவோம். செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ.

0: ஐந்திலினி பவனி வருகிறார்கள். பண்பலை படைப்பாளிகள் காற்றலையில் கவிச்சரம் தொடுக்கும் முன் வருகிறது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் இதனை மக்கள் தங்கள் வாக்குகளால் தகர்த்தெறிந்துள்ளதாகவும் பிஜேபி கூறியுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மனநல சவால்களை எதிர்கொண்டவர்களின் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி எகிப்தின் கைரோவில் தொடங்கியது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாராஷா மற்றும் ஆகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ் ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா யாமலப்பள்ளி மொராக்கோவின் டியா எல் ஜாடி இணை பட்டம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா.
4: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரி அதிகாலை வானம்.
3: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
4: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்.
3: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.
4: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடிவரும், இளஞ்சிவப்பில் உடைகொடுக்க தினந்தோறும் தேடி வரும்.
3: பருவத்தின் தோட்டத்தில் முதற்பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
4: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள் நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சியே, இத்தனை உடைகள் உனக்கதற்கு? ஒன்று நினைத்தால் என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
5: பண்பலை படைப்பாளிகள்.
2: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் சுட்டரிக்கும் வெயிலும் இரவு நிலவும், சுட்டரிக்கும் வெயில் இரவு எப்ப வரும், இனிமையான காற்றோடு இளமையான

ஆன பாட்டோடு, நிலவு வந்தது, மேகம் இல்லாத நிலவு, அது அழகிய இரவு நேரம், சுட்டரிக்கும் வெயில், இரவு எப்ப வரும், இனிமையான காற்றோடு, இளமையான பாட்டோடு, நிலவு வந்தது, மேகம் இல்லாத நிலவு, அது அழகிய இரவு நேரம், எல்லோருக்கும் இரவு நேர ஓய்வு, பணிக்கு சென்று திரும்பிய களைப்பு, பண்பலை 100.5 இரவில் ஒலிக்கும் பாடல்கள், எல்லோருக்கும் இரவு நேர ஓய்வு, பணிக்கு சென்று திரும்பிய களைப்பு, பண்பலை 100.5 இரவில் ஒலிக்கும் பாடல்கள், மனித நேயமும் அன்பும் கலந்த உற்சாக வார்த்தைகள், மனித நேயமும் அன்பும் கலந்த உற்சாக வார்த்தைகள், காலையில் மகிழ்ச்சியுடன் எழுந்து பயணம் தொடர பண்பலையின் இரவில் தாளாட்டும் பாடல்கள், காலையில் மகிழ்ச்சியுடன் எழுந்து பயணம் தொடர பண்பலையின் இரவில் தாளாட்டும் பாடல்கள், வாழும் ஆர்வத்தை விதைக்கும் இரவு பாடல்கள் இனிமையானவை, காலை வெளிச்சமுடன் எழுந்திருக்க வாழும் ஆர்வத்தை விதைக்கும் இரவு பாடல்கள் இனிமையானவை, காலை வெளிச்சமுடன் எழுந்திருக்க. இசையோடு இணைந்த இளமை தமிழ் கவிதை தந்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் பஞ்சலிங்கம்.

பண்பலை படைப்பாளிகளில் இனி ஈரோடு கொக்கராயன் பேட்டை தாகா ஷெரீப் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு புதிதாய் வாழ. புதிதாய் வாழ இல்லம் தோறும் இது இருக்கும், பணி விரைவாக்கும் பேர் இதற்கு பிணி. இல்லம் தோறும் இது இருக்கும், பணி விரைவாக்கும் பேர் இதற்கு பிணி. அது தானாய் வருவதற்கு இதன் செயல்தான் எங்கும் நிறைந்திருக்கு. அது தானாய் வருவதற்கு இதன் செயல்தான் எங்கும் நிறைந்திருக்கு. செயற்கை அரைப்பான் நமக்கெதற்கு, செதுக்கிய அம்மியும் வெளிக்கிடக்கு. செயற்கை அரைப்பான் நமக்கெதற்கு, செதுக்கிய அம்மியும் வெளியில் கிடக்கு. தேங்கிய திறமையும் காத்திருக்கு, அதில் பயணித்தால் எவ்வளவோ சிறப்பிருக்கு. தேங்கிய திறமையும் காத்திருக்கு, அதில் பயணித்தால் எவ்வளவோ சிறப்பிருக்கு. அம்மியில் அறைபடும் குழம்பானால் நா ருசியும் அறியும் தானாய், இதை எதற்கு தவிர்த்தீர் வீணாய்? அம்மியில் அறைபடும் குழம்பானால் நா ருசியும் அறியும் தானாய், இதை எதற்கு தவிர்த்தீர் வீணாய்? அன்று மாத்தி உலக்கை போட்டு மசிச்ச தானியம் நேத்து, உடம்பும் வியர்வையாச்சு இரத்த அழுத்தமும் ஓடிப்போச்சு. இன்று வடிச்ச சாதம் மாறி வகைப்பளவும் ஆச்சு, உடல் சோர்ந்து நடை ஓய்ந்து உறக்கம் ஏக்கமாச்சு. இன்று வடிச்ச சாதம் மாறி வகைப்பளவும் ஆச்சு, உடல் சோர்ந்து நடை ஓய்ந்து உறக்கம் ஏக்கமாச்சு. நாம் வாழும் காலம் இனிமையாகணும், உழவு செய்து நாளும் ஓய்வு காணணும். நாம் வாழும் காலம் இனிமையாகணும், உழவு செய்து நாளும் ஓய்வு காணணும். இந்த வாழ்வியல் முறையை நாம் மாற்றம் செய்யணும், இந்த வாழ்வியல் முறையை நாம் மாற்றம் செய்யணும். உடல் நலத்தோடு பொது நலம் சூழும், உடல் நலத்தோடு பொது நலம் சூழும்

நல் வாழ்க்கை அமையணும். இந்த வாழ்வியல் முறையை நாம் மாற்றம் செய்யணும். உடல் நலத்தோடு பொது நலம் சூழும் நல் வாழ்க்கை அமையணும். கற்றுக்கொள்வோமே, வாழ கற்றுக்கொள்வோமே, பொதுவெளியில் மனித சூழ பழகிக் கொள்வோமே, நல் உழைப்பின் கலப்பை அங்கு கூடி நிறைவு செய்வோமே. பொதுவெளியில் மனிதர் சூழ பழகிக் கொள்வோமே, நம் உழைப்பின் களைப்பை அங்கு கூடி நிறைவு செய்வோமே என்று அக்கால வாழ்க்கையோடு இக்கால வாழ்க்கையை ஒப்பிட்டு தன் கவிதையில் வடித்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் கொக்கராயன்பேட்டை தாகா ஷெட்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
5: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
2: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
5: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
2: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: பண்பலை படைப்பாளிகளில் இனி கமுதி வட்டம் 70 சரவணன் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு, அன்புள்ள என் அம்மாவுக்கு. அன்புள்ள என் அம்மாவுக்கு. முந்தானையில் தொட்டில் கட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த என் அம்மா. முந்தானையில் தொட்டில் கட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த என் அம்மா. அன்றடி காணாத கல்விதனை நான் காண வெயிலையும் மழையையும் துச்சமின்றி உழைத்து உடல் சோர்ந்து வந்தாயே என் அம்மா. அன்று நீ காணாத கல்விதனை நான் காண வெயிலையும் மழையையும் துச்சமின்றி உழைத்து உடல் சோர்ந்து வந்தாயே என் அம்மா. வறுமையோடு போராடி போராடியே வாழும் என் அம்மா. நீ கம்மூன்றி நடக்கும் காலம் வந்தும் உன் கருமாயம் மாறலையே என் அம்மா. வறுமையோடு போராடி போராடியே வாழும் என் அம்மா. நீ கம்மூன்

நடக்கும் காலம் வந்தும் உன் கருமாயம் மாறலையே என் அம்மா. நீ என் கண்ணோரம் வாழ்ந்திருந்தும் உன்னை கவனிக்க முடியா பாவியானே என் அம்மா. நீ என் கண்ணோரம் வாழ்ந்திருந்தும் உன்னை கவனிக்க முடியா பாவியானேனே என் அம்மா. தினம் கட்டிலே நான் படுத்தும் கண்ணீர் சிந்திய தலையணையால் தூக்கம் தொலையுதே என் அம்மா. தினம் கட்டிலே நான் படுத்தும் கண்ணீர் சிந்திய தலையணையால் தூக்கம் தொலையுதே என் அம்மா என்று அம்மா பற்றி கவிதை தந்திருந்தார் கமுதி வட்டம் எழுவனூர் சரவணன்.

இசை ஓவியம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி தேனி மாவட்டம் எர்சக்க நாயக்கனூர் லட்சுமணன் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு நீர். அனல் பறக்கும் வெயிலின் தாக்கம் தாகம் தீர்க்கும் தண்ணீராக இருந்ததென்ன? அனல் பறக்கும் வெயிலின் தாக்கம் தாகம் தீர்க்கும் தண்ணீராக இருந்ததென்ன? குப்பை மேடுகளாகவும் குப்பை தொட்டியாகவும் பயன்படுத்த துவங்கினாய் மனிதா. குப்பை மேடுகளாகவும் குப்பை தொட்டியாகவும் பயன்படுத்த துவங்கினாய் மனிதா. தாகம் தீர்க்க நான் பிறந்தேன், அனைத்து உயிர்களுக்கும் தாகம் தீர்த்தேன். தாகம் தீர்க்க நான் பிறந்தேன், அனைத்து உயிர்களுக்கும் தாகம் தீர்த்தேன். என் தாகம் தீர்ப்பது எப்போது என்றது பூமி தாய். என் தாகம் தீர்ப்பது எப்போது என்றது பூமி தாய். மண்ணையும் மண் வளத்தையும் பாதுகாக்க தவறிவிட்டான் மனிதன் என்றது. மண்ணையும் மண் வளத்தையும் பாதுகாக்க தவறிவிட்டான் மனிதன் என்றது. நீரின் அருமையை தலைப்பாக கொடுத்து கவிதையை தந்திருந்தார் தேனி மாவட்டம் எர்சக்க நாயக்கனூர் லட்சுமணன்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
4: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
5: வணக்கம் அன்பார்ந்தேகளை. இந்த சர்க்கரை நோயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாருடைய விருப்பங்கள் வந்து சர்க்கரை வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணணும். முடியுமா சார்? எஸ், முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு. இந்த உணவு கட்டுப்பாட்டில் முக்கியமாக மாவுச்சத்து உள்ள உணவுகளை முக்கியமாக குறைச்சிக்கணும். 90% மாவுச்சத்து உணவு தான் நம்ம எடுக்கிறோம், அதை வந்து 45-50% குறைச்சிக்கிட்டு மற்ற பகுதியெல்லாம் புரத உணவுகளும் நார்ச்சத்து உள்ள உணவுகளையும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல கொழுப்புகளும் எடுத்துக்கிட்டே இருந்தால் அதுலேயே சுகர் குறையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரியா? இப்போ இந்த சுகர் வரது வந்து பார்த்திங்கன்னா சுகரில் வந்து டைப் 1, டைப் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் யாருக்கு சார் இந்த வந்து உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சிகளையும் வந்து நல்லா மீண்டும் சுகர் நார்மல் நிலைமைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னா முக்கியமாக வந்து இரண்டாம் வகையும் உள்ளவங்களுக்கு, சாரி, டைப் 2 டயபெட்டிஸ் அவங்களுக்கான, அதுவும் ஆரம்ப கட்டத்தில் தான் இப்போ தான் அவங்க சுகர் வந்துடும், அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க நார்மல் நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க டைப் 2 இருக்காங்க, அதிகமான உடல் பருமனோடு இருக்கிறாங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து சக்கரை நார்மல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இயற்கையாகவே நார்மலுக்கு வரும். அது அது பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரையினால ஒரு சில பேருக்கு வந்து சர்க்கரை நோய் உண்டாயிருக்கும். சில பேர் ஸ்டீராய்டு மருந்து சொல்லுவாங்க, ஒரு டெம்பரவரியாக எதுக்கோ யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மருந்து மாத்திரை எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து சர்க்கரை நிலைமை நார்மலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்டேஷன் டயபெட்டிக்ஸ் சொல்லுவாங்க, இந்த கர்ப்ப காலத்தில் மட்டும் இவங்களுக்கு சுகர் லெவல் உண்டாயிருக்கும், குழந்தை எடுத்ததுக்கப்புறம் மீண்டும் அவங்களுக்கு வந்து சுகர் நிலை நார்மலாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் எல்லாருக்கும் அப்படி கிடையாது, அந்த நேரங்களில் நார்மலாகி அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் வகையை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அவங்க என்ன பண்ண அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அடிக்கடி சுகர் மட்டும் செக் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ப்ராப்ளம் இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப மட்டும் சுகர் லெவல் கூடும். அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கும் லைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோவிட் டயத்தில் என்ன இருக்கு அப்படின்னா வந்து பேஷண்ட்ஸ் கூடிய வந்து நுரையீரல் சம்மந்தமான அட்மிட் ஆகிருக்கப்போ அவங்களுக்கு அந்த நுரையீரல் தொந்தரவு மோசமாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த போட்டனால அந்த காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்க மட்டும் சுகர் லெவல் வந்து கூடியிருக்கும். அந்த கோவிட் விட்டு வெளியே வந்துட்டாங்க, ட்ரீட்மெண்ட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா மீண்டும் வந்து சர்க்கரை நிலைமைக்கு நார்மல், இது வந்து இயற்கையாகவே சுகர் லெவல் நார்மலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த சுகர் லெவல் வந்து முழுமையாக வந்து மருந்துகளை தான் வாழ்க்கையில் கொண்டு போகும் அப்படின்ற விதத்தில் யாராக இருக்குன்னா முதலாம் வகை டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. முதலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்சுலினை வந்து உடம்புல சுரக்காது, முக்கியமாக பீட்டா செல் இந்த கணையத்தில் அழிஞ்சு போயிடும். அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக வந்து இன்சுலின் அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷனை எடுத்துக்கிட்டே இருக்கும். இவங்க வந்து உணவு கட்டுப்பாடு எக்ஸசைஸ் இருந்தாலும் இவங்களால வந்து நார்மலுக்கு சுகர் லெவலை கொண்டு போக முடியாது, டயபெட்டிக் ரிமிஷன் சொல்லுவாங்க, அந்த ஸ்டேஜுக்கு இவங்க வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா MODY மோடின்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து மரபணுக்கள் குறையினால வந்து சர்க்கரை நிலைமைகளும் வர்றது. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தொடர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே தானே இருக்க வேண்டியிருக்கும், இந்த டயபெட்டிக் ரிமிஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இவங்கெல்லாம் பண்ணுறவ கண்டிப்பாக வந்து சுகர் வந்து கூடாமல் இருக்கிறதுக்கும் சர்க்கரை கூடனா உள் உறுப்புகள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் இவங்க வந்து கண்டிப்பாக வந்து சர்க்கரை நிலைமையை வந்து கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். கண்ட்ரோல் அப்படின்னா என்ன, அந்த கடந்த 3 மாதம் சராசரி எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 6.5%, 7 கீழே மெயின்டைன் பண்ணாவே உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்குன்னு அர்த்தம். ஆகவே நேர்களே, நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். அதே நேரங்களில் பயப்படக்கூடாது, சுகர் வந்துட்டு வாழ்க்கை ஃபுல்லாக வந்து மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள்

0: சாலை உடம் கண்டிப்பாக வந்து உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, முறையான வயிற்றோட ஆலோசனைக்கு இருந்துட்டு உங்கள் நீங்கள் சர்க்கரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். மாத்திரை இல்லாமே சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு. சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு. எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு. பயன்படுத்திக்கினீர்களே.
1: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
3: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
3: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: பண்பலை படைப்பாளிகளில் இனி வரதராஜ பெருமாள் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு ஏக்கம். ஏக்கம் 3 மணி என்று என் அலைபேசி ஓங்கி ஒலித்தது. அத்தோடு என் தூக்கம் அடியோடு தொலைந்தது. என்னதான் புரண்டு புரண்டு படுத்தாலும் என் கண்களை உறக்கம் தழுவுவதற்கு ஏனோ மறுத்தது. முதல் நாள் பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியின் சிறப்பு கவிதை பற்றி என் சிந்தனை விரிந்தது. அரை மணி நேரத்திற்குள் உரிய தலைப்பில் ஒரு கவிதை என் மனதில் உருவாகிவிட்டது. கவிதை மறக்காமல் இருக்க விடிவதற்குள் வாய் முணுமுணுத்து கொண்டே இருந்தது. விடிந்ததும் என் பேத்தியின் உதவியால் கவிதை என் காகிதத்திற்கு எழுத்துக்களால் இடம் மாறியது. திங்களன்று காலை கவரில் அடைக்கப்பட்ட அது என் மருமகளின் உதவியால் அஞ்சலகம் போய் சேர்ந்தது. என் அருமை கோடை பண்பலையே, என் கண்ணும் கையும் சரியில்லாததால் ஓர் கவிதை நான் உனக்கு எழுத இங்கு என்ன பாடுபட வேண்டியிருக்குது? என் கவிதை உன் ஒளிபரப்பில் வான்வெளியில் ஒளி உலா வரும் நாளை எண்ணி எண்ணி என் மனம் இங்கு ஏங்கி தவிக்குது. 3 மணி என்று என் அலைபேசி ஓங்கி ஒலித்தது. அத்தோடு என் தூக்கம் அடியோடு தொலைந்தது. என்னதான் புரண்டு புரண்டு படுத்தாலும் என் கண்களை உறக்கம் தழுவுவதற்கு ஏனோ மறுத்தது. முதல் நாள் பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியின் சிறப்பு கவிதை பற்றி என் சிந்தனை விரிந்தது. அரை மணி நேரத்திற்குள் உரிய தலைப்பில் ஒரு கவிதை என் மனதில் உருவாகிவிட்டது. கவிதை மறக்காமல் இருக்க விடிவதற்குள் வாய் முணுமுணுத்து கொண்டே இருந்தது. விடிந்ததும் என் பேத்தியின் உதவியால் கவிதை என் காகிதத்திற்கு எழுத்துக்களால் இடம் மாறியது. திங்களன்று காலை கவரில் அடைக்கப்பட்ட அது என் மருமகளின் உதவியால் அஞ்சலகம் போய் சேர்ந்தது. என் அருமை கோடை பண்பலையே, என் கண்ணும் கையும் சரியில்லாததால் ஓர் கவிதை நான் உனக்கு எழுத இங்கு என்ன பாடுபட வேண்டியிருக்குது? என் கவிதை உன் ஒளிபரப்பில் வான்வெளியில் ஒளி உலா வரும் நாளை எண்ணி எண்ணி என் மனம் இங்கு ஏங்கி தவிக்குது என தன்னுடைய கவிதையை படைத்திருந்தார் வரதராஜ பெருமாள்.

உங்கள் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை. தந்திருக்கிறார் கலை செல்வன். சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு மனநலம். மனநலம், மனநல வல்லுநர்களும் மனிதர்களே, மனநல மருத்துவர்களும் மனிதர்களே, மனநலம் பாதிக்கப்பட்டவனும் மனிதனே, மற்றவனின் மனநலம் கலங்கடிப்பவனும் மனிதனே, மனநல வல்லுநர்களும் மனிதர்களே, மனநல மருத்துவர்களும் மனிதர்களே, மனநலம் பாதிக்கப்பட்டவனும் மனிதனே, மற்றவனின் மனநலம் கலங்கடிப்பவனும் மனிதனே. குழந்தையாக பிறந்து இளைஞர்களாக வளர்ந்து கிழவர்களாக தளர்ந்து மனங்கள் மட்டுமே மலர்களாக மலர்ந்து பருவ காலங்களாக சுழன்று செயல்படும் மனம் சில நேரங்களில் குளிரில் அனலாய் கொதித்தும் வெயிலில் குளிராய் உறைய வைத்தும் காற்றில் அலையாய் அடித்தும் மலை சாரல்களில் வியர்வையாய் வேர்த்தும் இயற்கையோடு எதிர்வினை ஆற்றும் வாழும் குடும்ப சூழலும் பழகும் உறவும் நண்பர்கள் வட்டமும் செய்யும் தொழிலின் தன்மையும் மட்டுமே ஒருவனின் மனநிலையை உருவாக்கும். வாழும் குடும்ப சூழலும் பழகும் உறவும் நண்பர்கள் வட்டமும் செய்யும் தொழிலின் தன்மையும் மட்டுமே ஒருவனின் மனநிலையை உருவாக்கும். தன்னை சுற்றி இருப்பவர்களையும் புண்படுத்தாமல் புதுப்பித்துக் கொள்வதே மனநலம். தன்னையும் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் புண்படுத்தாமல் புதுப்பித்துக் கொள்வதே மனநலம். மனநலம் குறித்து மரகத தமிழ் கவிதை தந்திருக்கிறார் கலை செல்வன்.

இனி வருகின்ற வாரத்திற்கான சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுக்கின்ற தலைப்பு விஜயதசமி. விஜயதசமி

0: ஏசியாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன்.

0: அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
2: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
2: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
1: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
3: பண்பலை படைப்பாளிகளில் இனி கரூர் மாவட்டம் கார்வழி முனைவர் உதயா தந்திருக்கும் தலைப்பு அன்பு மகளிக்கு. பிரியமாய் வளர்த்தேன், பிரியத்தோடு வளர்த்தேன், பிரிவாய் என்று தெரியாது. என் மீது பரிவாய் கொஞ்சம் இருந்திருக்கலாம். கண்ணிலிருந்து மறையும் தூரம் வரை வழியனுப்பி வைப்பேன் நாள்தோறும். என்னிலிருந்து விலக எண்ணம் வந்தது எப்படி? கரையும் பொருள்கள் எனக்கு தெரியும், ஆனால் நீ திடமானவள், கரைய மாட்டாய் என்று நினைத்தேன். யார் கரைத்தாரோ, என்னிலிருந்து உன்னை யார் பிரித்தாரோ? உன் அழுகை அறிந்தே உனக்கு அமுதூட்டியவள், என் நம்பிக்கையில் விசமூற்றிச் செல்ல யார் கற்றுக் கொடுத்தது? அகப்பொருள் பற்றி கற்றிருந்தேனடி, இன்று உணர வைத்து விட்டாயே. நீ விளையாடிய பொம்மைகள் யாவும் சிதறிக் கிடக்கின்றன என் மனதைப் போலவே. நீ விளையாடிய பொம்மைகள் யாவும் சிதறி கிடக்கின்றன என் மனதைப் போலவே. எங்கிருந்தாலும் வாழ்க எனச் சொல்ல இன்னும் மனதிடம் வரவில்லை. உன் மனதிடம் கேள், அது உண்மையென்று புரியும். எங்கிருந்தாலும் வாழ்க எனச் சொல்ல இன்னும் மனதிடம் வரவில்லை. உன் மனதிடம் கேள், அது உண்மையென்று புரியும். குமரியாகிவிட்டாய் என்று யோசிக்க தவறிவிட்டேன். குமரியில் எழும் கதிரவ வெளிச்சம் உன் முகத்தில் தெரிகையில் கொஞ்சம் உற்று கவனித்திருக்கலாம். குமரியில் எழும் கதிரவ வெளிச்சம் உன் முகத்தில் தெரிகையில் கொஞ்சம் உற்று கவனித்திருக்கலாம். சிறு கிண்ணத்தில் பழங்களை நறுக்கித் தருவேன், மடியில் வைத்து உண்பாய். கிண்ணத்தை தவிர்த்து அலைபேசியை மடியில் வைத்தாய், என் சந்தோஷத்தை மடிய வைத்தாய். கிண்ணத்தை தவிர்த்து அலைபேசியை மடியில் வைத்தாய், என் சந்தோஷத்தை மடிய வைத்தாய். நீ கற்கும் குழந்தை என்றுதானே நினைத்தேன், பாடத்தை புகட்டிவிட்டாயே. நீ கற்கும் குழந்தை என்றுதானே நினைத்தேன், பாடத்தை புகட்டிவிட்டாயே. என் கடமையில்தானே இருக்கிறது உன் திருமணம், நான் மறப்பேனா? விழி உறக்கம் தவிர்த்து வாழ்வது உனக்கென்று இருக்கும் போது கொஞ்சம் பொறுத்திருக்கலாம் தானே? கரம் சேர்க்க மாட்டேனா, கரையேற்ற மாட்டேனா? கண்குளிர காண வேண்டிய திருமணத்தை காணொளியில் காட்டிவிட்டாய். கண்குளிர காண வேண்டிய திருமணத்தை காணொளியில் காட்டிவிட்டாய். கலங்குதடி கண்கள் குளமாக, கலங்குதடி கண்கள் குளமாக. எண்ணத்தை உதிர்க்க தயங்கும் உதடுகளோடு சொல்கிறேன், எங்கிருந்தாலும் வாழ்க. எண்ணத்தை உதிர்க்க தயங்கும் உதடுகளோடு சொல்கிறேன், எங்கிருந்தாலும் வாழ்க. மஞ்சள் குங்குமத்தோடு வாழ்க என தன் அன்பு மகளிக்காய் எண்ண ஓட்டங்களின் எழுத்துக்களை பண்பலை படைப்பாளியில் தந்திருக்கிறார் கரூர் மாவட்டம் கார்வழி முனைவர் உதயா.

கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை தஞ்சாவூர் சுமதி தந்திருக்கும். இதுதான் காதலா? ஏய் காதலே, நீ எத்தனை இதயங்களில் பல இடிகளை இறக்கி விடுகிறாய்! உன்னால் எத்தனையோ இள நெஞ்சங்கள் இளமையிலேயே கருகி விடுகின்றன. பல சுமைகளை தாங்கும் மானுட இதயங்களில் இந்த காதல் வலி இருந்துவிட்டால் இன்பம் என்பதே ஏன் இல்லாமல் போய்விடுகிறது? இழந்துவிட்ட காதலை ஏற்றுக்கொள்ளும் இதயமில்லாமல் எத்தனை நெஞ்சுகள் இறந்துவிட்டன, கருகி கிடக்கின்றன, இவ்வுலக வாழ்வையே வெறுக்கின்றன. இவ்வளவு துன்பத்தை இங்கு ஏற்படுத்தும் நீ இறக்காமல் எப்போதும் இருக்கும் மாயம்தான் என்ன? இதயத்தை விட இங்கு வேகமாக மக்களை இயக்க வைக்கும் உன் சக்திதான் என்ன? ஓ, இதுதான் காதலா? ஏய் காதலே, நீ எத்தனை இதயங்களில் பல இடிகளை இறக்கி விடுகிறாய்! உன்னால் எத்தனையோ இள நெஞ்சங்கள் இளமையிலேயே கருகி விடுகின்றன. பல சுமைகளை தாங்கும் மானுட இதயங்களில் இந்த காதல் வலி இருந்துவிட்டால் இன்பம் என்பதே ஏன் இல்லாமல் போய்விடுகிறது? இழந்துவிட்ட காதலை ஏற்றுக்கொள்ளும் இதயமில்லாமல் எத்தனை நெஞ்சுகள் இறந்துவிட்டன, கருகி கிடக்கின்றன, இவ்வுலக வாழ்வையே வெறுக்கின்றன. இவ்வளவு துன்பத்தை இங்கு ஏற்படுத்தும் நீ இறக்காமல் எப்போதும் இருக்கும் மாயம்தான் என்ன? இதயத்தை விட இங்கு வேகமாக மக்களை இயக்க வைக்கும் உன் சக்திதான் என்ன? ஓ, இதுதான் காதலா? காதலை உணர்ந்து கவிதையாய் தந்தார் தஞ்சாவூர் சுமதி.

பண்பலை படைப்பாளிகளில் இனி காதலர்கள். ஈரோடு மாவட்டம் காகம் கொளத்துப்பாளையம் இளங்கோவன் தந்திருக்கும் கவிதை இது. காதல் வேறு, நட்பு வேறு. நட்பு காதலை வென்றதால் நம் இல்லத்திலும் எல்லோர் மனதிலும் நல்ல பிள்ளைகளாக, நல்ல நண்பர்களாக வாழ்கிறோம். நட்பு காதலை வென்றதால் நம் இல்லத்திலும் எல்லோர் மனதிலும் நல்ல பிள்ளைகளாக, நல்ல நண்பர்களாக வாழ்கிறோம். காதல் வேறு, நட்பு வேறு. நட்பு காதலை வென்றதால் நம் இல்லத்திலும் எல்லோர் மனதிலும் நல்ல பிள்ளைகளாக, நல்ல நண்பர்களாக வாழ்கிறோம். நட்பு காதலை வென்றதால் நம் இல்லத்திலும் எல்லோர் மனதிலும் நல்ல பிள்ளைகளாக, நல்ல நண்பர்களாக வாழ்கிறோம்.

0: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
2: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
2: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
1: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: பண்பலை படைப்பாளிகளில் இனி திருநெல்வேலி VM சத்திரம் அம்புஜம் அம்பலவாணன் தந்திருக்கும் தலைப்பு, தபால் பெட்டி மறந்து போன உணர்வுகளின் சாட்சி. இன்றைய தலைமுறையினருக்கு இது வெறும் பழைய சிவப்பு நிற தபால் பெட்டி. இதுதான் ஒரு காலத்தில் 1000 இதயங்களின் உணர்வுகளை சுமந்து சென்ற தூதுவன். இந்த தபால் பெட்டிக்குள் விழுந்த ஒவ்வொரு கடிதமும் ஒரு தாயின் அன்பாகவும், ஒரு தந்தையின் அறிவுரையாகவும், ஒரு மகளின் கண்ணீராகவும், ஒரு காதலினின் ஏக்கமாகவும் இருந்தது. இந்த தபால் பெட்டிக்குள் விழுந்த ஒவ்வொரு கடிதமும் ஒரு தாயின் அன்பாகவும், ஒரு தந்தையின் அறிவுரையாகவும், ஒரு மகளின் கண்ணீராகவும், ஒரு காதலனின் ஏக்கமாகவும் இருந்தது. அன்று டைம் விஸ் இல்லை, ஆன்லைன் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, ஆனால் உண்மையான பாசம் இருந்தது. அன்று டைம் விஸ் இல்லை, ஆன்லைன் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, ஆனால் உண்மையான பாசம் இருந்தது. காத்திருக்கும் பொறுமை இருந்தது. வாசலை நோக்கி பார்த்த கண்கள் இருந்தன. தபால்காரர் சைக்கிள் மணி ஒலி கேட்டாலே வீட்டில் ஒரு மகிழ்ச்சி பிறக்கும். நம் வீட்டிற்குத்தான் கடிதம் வந்திருக்கும் போல என்று மக்கள் மனதை திறந்தார்கள். இன்று ஒரு குறுந்த

அவள் அனுப்பக்கூட பல உணர்வுகளை மறக்கிறார்கள். இன்று ஒரு குறுந்தகவல் அனுப்பக்கூட பலர் உணர்வுகளை மறக்கிறார்கள். இன்று இந்த தபால் பெட்டி அமைதியாக இருந்தாலும் இதன் உள்ளே இன்னும் 1000 சிரிப்புகளும் பிரிவின் கண்ணீர்களும் காதலின் நினைவுகளும் உறவுகளின் வாசனைகளும் உயிரோடு இருக்கின்றன. இன்று இந்த தபால் பெட்டி அமைதியாக இருந்தாலும் இதன் உள்ளே இன்னும் 1000 சிரிப்புகளும் பிரிவின் கண்ணீர்களும் காதலின் நினைவுகளும் உறவுகளின் வாசனைகளும் உயிரோடு இருக்கின்றன. தொழில்நுட்பம் வேகத்தை கொடுத்தது, ஆனால் ஒரு கடிதம் தரும் அந்த மனம் சார்ந்த அன்பையும் காத்திருப்பின் இனிமையும் இன்னும் எந்த சாதனமும் தரவில்லை. இதுதான் உண்மையும் கூட. தொழில்நுட்பம் வேகம் எடுத்தது, தொழில்நுட்பம் வேகத்தை கொடுத்தது, ஆனால் ஒரு கடிதம் தரும் அந்த மனம் சார்ந்த அன்பையும் காத்திருப்பின் இனிமையும் இன்னும் எந்த சாதனமும் தரவில்லை. இதுதான் உண்மையும் கூட. என தபால் பெட்டியின் உன்னதத்தை தன் வரிகளால் பண்பலை படைப்பாளிகளுக்கு தந்திருந்தார் திருநெல்வேலி வி.எம். சத்திரம், அம்புஜம் அம்பலவாணன்.

வருளால் நலமே வருக.

இந்த வார பண்பலை படைப்பாடிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், சசிரேகா ஜெயகாந்த், அபுபக்கர் சித்திக், சுமலதா, ஜே பி ரமேஷ்குமார், பாக்யா.

0: துணை ஆர் சிவகுமார்.
1: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம்.
2: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும்
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், we have it. World class cancer technology, advanced care, ஒரு இடத்துல. அதுதான் ஜிம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், கோவை.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே. வழக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததுன்னா உடனே சமுதாயத்தில் எல்லாருக்கும் கோபம் வரும், ஆத்திரம் வரும். அதனால் யாராவது ஒருத்தவங்க அது சம்மந்தப்பட்ட விஷயத்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு நியாயம் கேட்கிறோம் அப்படின்னு போடுவாங்க. ஆனால் உண்மையிலே அது குழந்தைக்கு நியாயம் செய்தான்னா நிச்சயமாக இல்லை. அந்த குழந்தையினுடைய அடையாளத்தை கூட வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சட்டம் வந்து ரொம்ப திட்டவட்டமாக சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய பேரையோ ஊரையோ பள்ளிக்கூடத்தையோ அவங்க குடும்ப விவரத்தையோ ஏன் முகத்தையோ அந்த பிள்ளை யாருன்னு சொல்லக்கூடிய எந்த சின்ன விஷயத்தையும் கூட வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இது என்னப்பா சட்டம், இது அநியாயமாக இருக்குது, 4 பேருக்கு தெரிஞ்சால் தானே நியாயம் கிடைக்கும், ஏன் இப்படி ஒரு சட்டம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அது எங்களுக்கு புரியுது. சட்டம் வந்து ஒரு விதிமுறையை கொண்டு வரதுக்கு முன்னாடி பலமுறை யோசித்து விவாதித்து தான் சட்டத்தை கொண்டு வருது. சட்டத்துக்கான காரணங்கள் எல்லாம் நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்க தானே. நான் இப்போ சொல்கிறேன், காரணம் கேளுங்க. ஒன்று வந்து அந்த பாதிக்கப்படுற குழந்தை மீது படுகின்ற ஒரு பார்வை. அந்த குழந்தை எங்கே போனாலும் சரி அந்த குழந்தைய மற்றவங்க பார்க்குற பார்வை, அவங்கள ஒரு விரலை சுட்டி காட்டி இந்த பொண்ணு தானே அப்படிங்கிறது, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் அந்த ஒவ்வொரு பார்வையும் அந்த குழந்தை ஒரு ஒரு முறை செத்து பிழைக்கும். அதனால் நம்ம அதை செய்யக்கூடாது. ரெண்டாவது, எதிர்காலம். இந்த குழந்தை வந்து அப்படிப்பட்ட பார்வையையும் பேச்சையும் கேட்டு அது ஒரு அவமானமாக உணர்ந்ததுன்னா அந்த பயத்திலே அது படிப்பை நிறுத்திடும். படிப்பை நிறுத்துறதும் எதிர்காலத்தினுடைய வளர்ச்சியை நிறுத்துறதும் ரெண்டும் ஒன்று தான். அந்த குழந்தைக்கு அப்புறம் பின்ன எந்த எதிர்காலமும் இல்லாமலே கூட போயிடலாம். அதையும் தாண்டி குறிப்பாக கிராமங்களிலும் மலைப்பகுதிகளிலும் ஊருக்கே தெரிஞ்சு போச்சா இனிமேல் இவளுக்கு கல்யாணம் நடக்காது பார்த்துக்கோ, அதனால் அந்த எவன் கொடுமை செஞ்சான்னு சொல்கிறியோ அவனுக்கே பேசாமல் கட்டி வச்சிருன்னு நடக்கிற இந்த கொடூரம் நிறைந்த சமூக அழுத்தங்கள்லாமும் நிறையா நடக்குது. அதை தவிர ஒரு குடும்பம் சில குடும்பங்களில் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஊரை விட்டு கூட போன கதையெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நடக்கிற பட்சத்தில் இன்னொரு குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தால் அன்றைக்கி அந்த குடும்பமே ஊரை விட்டு போயிடுச்சே, நமக்கு சொன்னால் நமக்கும் இதாக நடக்குமோ, நம்ம பேசாமல் வாயை மூடிட்டு இருந்துருவோம் அப்படின்னு பின்னால் வரக்கூடிய பாதிக்கப்படுறவங்க நீதி கேட்கறதுக்கு கூட ஒரு ஆபத்து வந்துடும். இந்த காரணங்களுக்காகத்தான் இந்த பாக்ஸோ சட்டமும் சரி, சிறார் நீதி சட்டமும் சரி, நீதிமன்ற தீர்ப்புகளும் சரி, அடையாளத்தை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர இந்த அடையாளத்தை இதுக்கும் மீறியும் நம்ம யாராவது சொன்னோம்னா, பாதிக்கப்பட்டவங்களுடைய அடையாளத்தை சொல்லிட்டோம்னா 1 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை விதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் மீடியா அப்படிங்கிறது நம்ம வந்து பெரிய டிவி பத்திரிக்கை மட்டும்தான் நினச்சிக்கிட்டு யோசிக்கக்கூடாது. நம்ம கையில் இருக்கிற செல்ஃபோன், வாட்ஸ்அப் குரூப்பு இதெல்லாம் கூட ஒரு மீடியா தான். பாதிக்கப்பட்டவங்களுடைய அடையாளம் குறித்த எந்த செய்தியாக இருந்தாலும் சரி நம்மளும் அதை யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். யாராவது தெரியாமல் ஷேர் பண்ணால் கூட நீங்கள் சொல்லி கொடுங்க, அப்படி ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு. குழந்தை நம்மக்கிட்ட சொல்கிற ரகசியத்தை நம்ம ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டாமல் சட்டம் எதை அனுமதிக்கிறதோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும். உங்கள் உதவிக்கு எப்பயுமே 10-98 மறந்துடாதீங்க. குழந்தையினுடைய பேரை சொல்லிடாதீங்க, படம் போட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு

0: உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
1: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கிய
0: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
4: வணக்கம் நேயர்களே, கருப்பு வெள்ளை காட்சிகளை நினைவுபடுத்தும் பாடல்

அதன் தொகுப்பாய் நேயர்களின் விருப்பமாய் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளவிருக்கிறது. உங்கள் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியோடு மகேஸ்வரி. நெஞ்சில் நிறைந்தவையில் முதலாவதாக 1967 வெளிவந்த கந்தன் கருணை திரைப்பட பாடல் கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் கவிவரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் பி சுசீலா. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் ஈரோடு கே என் பாளையம், ஆழ்வார் பழனிசாமி, பாக்யம், வருண், கிருத்திக், சௌந்தர்யா, தமிழரசி.

0: குறிஞ்சி நிலத்திலிருந்து அந்த பாடல் ஒலித்து சென்ற நேரம் 1:12.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
7: உங்கள் குழந்தையின் திறமை வளரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
6: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
7: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
6: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி 1957 வெளிவந்த ஆரவள்ளி பட பாடல் வருகிறது. ஜி ராமநாதன் இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் திருச்சி லோகநாதன். விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் திருச்சி அண்ணா வளைவு, ராஜா, தேவேந்திரன், பேச்சிமுத்து, வடிவேல், சரவணன்.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நேரம் 1:17. அன்பு நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெற எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர், நெஞ்சில் நிறைந்தவை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல், 6241 என்ற முகவரிக்கு. நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக 1964 வெளிவந்த ஆண்டவன் கட்டளை திரைப்பட பாடல் வருகிறது. விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில், கவியரசு கண்ணதாசன் வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசீலா. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் திண்டுக்கல், பழனி, மானூர், கருப்பணன், சக்திவேல், குணசேகரன், ராதா, கதிரேஷ்.

0: அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் இலையில பாத்தேன்.
1: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளையரசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளையரசி தான்
0: ஒரிஜினல் வள்ளுவர் பிள்ளையரசினா
1: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளையரசி தான்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பந்தலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
4: நேரம் 1:23, இணைந்திருக்கிறோம் உங்கள் நெஞ்சில் நிறைந்தவையோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக 1960 வெளிவந்த அடுத்த வீட்டு பெண் திரைப்பட பாடல் வருகிறது. ஆதி நாராயணராவ் இசையில், தஞ்சை என் ராமையதாஸ் வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், திருச்சி லோகநாதன். விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் ஊத்துக்குழி, பாப்பம்பாளையம் சுரேஷ்குமார், யமுனாதேவி, நிறைமதி, சத்யசரவணன், செல்வக்குமரன்.

நேரம் 1:26 இணைந்திருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவையோடு. போட்டி பாடலை தொடர்ந்து அடுத்ததாக 1960 வெளிவந்த படிக்காத மேதை பட பாடல் வருகிறது. கே.வி. மகாதேவன் இசையில், கவியரசு கண்ணதாசன் வரிகளில். பாடலை பாடியிருக்கிறார்கள் டி.எம். சௌந்தரராஜன், சூலமங்கலம் ராஜலக்ஷ்மி. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் தாராபுரம் நாடார் தெரு மகேந்திரன், அன்னபூரணி, ரம்யா, பிரியா, நாகேந்திரன், அழகம்மாள்.

0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
3: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
4: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
3: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
4: அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
5: அன்புடையர்களே, நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலும் இடம்பெற எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் நெஞ்சில் நிறைந்தவை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல், 624-1-01 என்ற முகவரிக்கு. நிகழ்ச்சியிலே 1966 வெளிவந்த அன்பே வா திரைப்பட பாடல் வருகிறது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன். விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் கரூர் காந்தி கிராமம், வீரமணி, கனிமொழி, சுரேந்தர், நித்யஜீவன்.

0: ஆசியாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: இது உங்கள் கோடை வன்பலை 100.5 தந்து கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை. ஒரு மணி 37 நிமிடத்தில் 1960 வெளிவந்த களத்தூர் கண்ணம்மா திரைப்பட பாடல் வருகிறது. ஆர் சுதர்சனம் இசையில், குமா பாலசுப்ரமணியம் வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் ஏ எம் ராஜா, பி சுசீலா. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம், ஆசிக், தௌஃபீக்.

ஆனந்த கீதங்களை பாடிக்கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. ஒரு மணி 41 நிமிடத்தில் நெஞ்சில் நிறைந்தவையில் இனி 1969 வெளிவந்த 4 கில்லாடிகள் திரைப்பட பாடல் வருகிறது. வேதாவின் இசையில் கவியரசு கண்ணதாசன் வரிகளில். பாடலை பாடியிருக்கிறார்கள் TM சௌந்தரராஜன், பி சுசீலா. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் தருமபுரி, பாகல்பட்டி, பெருமாள், மகாலட்சுமி.

நிகழ்ச்சியில் இனி 1972 வெளிவந்த நான் ஏன் பிறந்தேன் திரைப்பட பாடல் வருகிறது. சங்கர் கணேஷ் இசையில், புலமை பித்தன் வரிகளில். பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் ராமநாதபுரம், பேரையூர், செல்லபாண்டியன், ஜெயராணி.

0: அன்பு நேயர்களே, இது போன்ற இனிய பாடல்கள் உங்கள் பெயரோடு இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமா? எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர், நெஞ்சில் நிறைந்தவை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
4: நிலைய இயக்குனர்,
3: தங்கள் அன்புடன் பகுதி,
4: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101,
4: மின்னஞ்சல் முகவரி
3: kodaifm@gmail.com,
4: கட்சவி இலக்கம்
3: 94-86-28-24-24.
0: பண்பலை சொல்லும் நேரம் பிற்பகல் 1:50. நெஞ்சில் நிறைந்தவையில் அடுத்ததாக

1971 வெளிவந்த அவளுக்கு என்று ஒரு மனம் படத்திலிருந்து பாடல் வருகிறது. இசை MS விஸ்வநாதன், வரிகள் கவியரசு கண்ணதாசன். பாடலை பாடியிருக்கிறார்கள் SP பாலசுப்ரமணியம், பி சுசீலா. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் நாமக்கல் வையப்பமலை, நதியா கணேசன், கிருஷ்ணவேணி, சரண்யா, மதுமிதா, சர்வின், தேவ்மித்ரன்.

நெஞ்சில் நிறைந்தவையை நிறைவு செய்ய வருகிறது சாந்தி நிலையம் திரைப்பட பாடல். படம் வெளிவந்த ஆண்டு 1969. இசை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், வரிகள் கவியரசு கண்ணதாசன். பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ். பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் திருச்சி, முசிறி, மயில் வாகனன், வைஷ்ணவி. ஒலிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை. மீண்டும் உங்கள் நெஞ்சம் நிறைக்க வரும் நாளை பிற்பகல் 1 மணிக்கு. நினைவுகளுக்கு நெருக்கமான பாடல்களை தொகுத்து வழங்கிய மகிழ்வில் விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

அன்புநேயர்களே, இன்னும் ஒரு மணி நேரத்தில் வரவிருக்கிறது சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து. திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் கவிதா அவர்களின் பாடல் தொகுப்பில் 100.5 இனி ஆட்டம் தரும் பாட்டுகளோடு வருகிறது டோல் தமாக்கா தூள். வரும் நேரம் பிற்பகல் 2 மணி.

0: பரிமா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே.

0: பயிற்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே.

எனதா இனிசை, மெல்லிசை, தேனிசை, இதயத்தினிசை என இசைக்கு பல பிம்பங்கள் இருந்தாலும் அதனுடைய இசை தரும் ஆனந்தமும் அதில் கிடைக்கும் மகிழ்ச்சியும் அலாதி இன்பம் தரக்கூடியது. அப்படி இந்த ஒரு மணி நேரமும் துள்ளல் இசையால துடிப்பான இசையாக தந்து உங்கள் இதயங்களை ஆட்டமாட வைக்க கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள் நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. Shaka like a baby, shaka like a baby.

0: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி மல்லிக

வலி ஹை கயாமத் மத் தடுபாய சே துவாய சே நகர் நா இன்சாஃபி இந்த கல்தி கர்னே வாலா ஹூன் உஸ்கே லியே பஹலே சே ஹி மாங்கதா ஹூன் மாஃபி.

0: ஆசியாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலை நெருப்பிலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30க்கு போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
4: போமக்ஸ் இன்னர்வேர், தரமான

2:36 செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி ஐந்தின் டோல் தமாக்கா தூள். இன்னும் கொஞ்ச நேரத்துலங்க, அதாவது பிற்பகல் 3 மணிக்கு வர இருக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி யாருடைய தெரிவில் யாருடைய விருப்ப பாடல்களோட வரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் கவிதா அவர்களோட தெரிவில் வர இருக்குது இன்றைய நம் கோடை பண்பலை 100.5 இன் உயிரெழுத்து.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: கோடை பண்பலை நெருப்பிளி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

இசை என்னும் தோட்டத்தில் இன்னிசையிடம் புயல் வந்து ஆடாத ஆட்டமில்லாம ஆட வைத்து அதிரடி செய்ய அதிரம் இசையாக தந்து மகிழ்வித்து சென்றது கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தோல் நிகழ்ச்சி நடந்த நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பௌசியா.

கபிலன், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மக்களின் நம்பிக்கையை இழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் நவிப்பிள்ளைக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மனநல சவால்களை எதிர்கொண்டவர்களின் குரலுக்கு செவி சாய்க்க வேண்டியதன் அவசியத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் உலக மனநல தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவித்துள்ளாா்.

பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவைக்க அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆன்ஷ் நேகி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாராஷா மற்றும் அகஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டெல்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ்ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி மொரோக்காவின் எல்ஜார்டி இணை பட்டம் வென்றது. லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் எலிசாவேட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
1: மணிமணியாய் அரிசி மல்லிகப்பூவாய் சாதம் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி கிளீன் ரைஸ் தான் அது நம்ம சென்னை ரைஸ் தான்
2: வழங்கும் உயிரெழுத்து
3: இனிய வணக்கம் நீர்களே.

நாம் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், ஒவ்வொரு விருப்பமும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். அந்த விருப்பம் நமக்கு நிறைவேறும்போது நம்மோட மனது ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட இன்பத்தை பல நேரங்களில் நம்ம உணர்ந்தும் இருக்கும். பல நேரங்களில் பட பாடல்கள் கேட்கும்போதும் இப்படி தான் பலவிதமான நினைவுகள் நம்ம மனதில் எட்டி செல்லும். அப்படிப்பட்ட இன்பமான இசையோடு கோடி பண்பலை இன்னொரு பிள்ளை ஐந்திலிருந்து அரங்கேற காத்திருக்கிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி.

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட நீய உறவுகளின் பாடல்களோடும் நீய உறவுகளின் கவிதை தொகுப்புகளோடும் விருப்பமான பல பாடல்களோடும் அரங்கேறும் உயிரெழுத்து நிகழ்ச்சி இன்றும் அரங்கேற காத்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவால் அலங்கரிக்க காத்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் கவிதா அவர்கள். நேயரின் தெரிவாக தான் இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி அரங்கேற காத்திருக்கிறது. நேயர் தனது கடிதத்தை வராக தொடங்கியிருக்கிறார். எனது பெயர் கவிதா, கணவர் இளங்கோவன், கைத்தறி பட்டு சேலை நெய்து வருகிறார். ஒரு பெண் குழந்தை ரஞ்சிதா. கோடை பண்பலையில் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் எங்களது தெரிவும் வரும் நேரம் பார்த்து காத்திருக்கிறோம் என்று தனது கடிதத்தை வரங்கியிருக்கிறார். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நேயரின் விருப்பத்தில் அரங்கேற காத்திருக்கிறது ஜோதி திரைப்படத்தின் பாடல். இயற்கை எழில் கொள்ளும் வழங்கள் மிகுந்த மழையின் சிறப்பினை சென்று கண்டால் கண் வியக்கும். அதன் வளங்களையும் விளையும் ஒவ்வொன்றையும் இயற்கையின் பேர் எழிலையும் காணும்போது மனம் மயங்குமல்லவா? அந்த இன்பமான மயக்கம் இப்பொழுது மனதில் எழுகிறது. இதனால் கோடை பண்பலையோடு இணைந்து பாடல்களை கேட்கும்போது இதோ வருகிறது நீரின் தெரிவாக.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்
5: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
4: அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
5: உங்கள் குழந்தையின் கனவுகள் வெற்றியாகட்டும்.
4: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
6: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30க்கு போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தூரிகை.

0: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: மூன்று மணி இப்போ 2 நிமிடத்தில் நாம கேட்டுக்கும் கூடி பண்பலியிலிருந்து உயிரெழுத்த நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்காக தனது தொகுப்புரை இவ்வாறாக வரைந்திருக்கிறார். பேசாத கதைகளை பேச வேண்டும், கனவுகளின் கைவண்ணம், காதலர்களின் காதல் வண்ணம், அவளை பார்த்த பிறகு எனக்கான என்னவளை பார்த்த பிறகு கண்களில் நீர் வருவதற்கு வழி ஏது, என்னவளை கண்டதால் மனம் இன்பத்தை மட்டும் சுவைக்குமல்லவா,

0: பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பண்பலையோடு, தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் கனக்கம்பாளையம் கவிதா அவர்கள்.
1: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலை நெருப்புலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
0: நிகழ்ச்சியில் எடுத்ததாக பறக்க வருகிறது சிட்டுக்குருவி. பேருந்து பயணங்களின் இடையில் இவர்களின் காதல் பேருந்தும் பயணிக்கிறது. வார்த்தைகள் இருவரின் மனதிலிருந்தும் வெளிப்படுகிறது. மொழியாக அல்ல, விழியின் வழியாக. பயணங்களில் பார்வையின் பாஷை பரிமாற்றப்படுகிறது.

0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
1: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
0: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
1: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
0: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
2: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்களின் வண்ண தோரிகை.
4: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: இது உங்கள் கூடி பண்பலின் ஒரு புள்ளி 5 தந்து கொண்டிருக்கும் உயிரிழத்து நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது வேலைக்காரன் திரைப்படத்தின் பாடல். அதற்கான விளக்கத்தை இவ்வாறாக நம் நேயர் வரைந்திருக்கிறார். வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, அதிலும் வேலை கிடைக்காமல் அல்லாடும் இளைஞர்களுக்கு வாழ்வு தர காத்திருக்கிறது நம் சென்னை. கிடைக்கும் வேலையை செய்து கொண்டு படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கும் வரை எந்த வேலையாக இருந்தாலும் அதை மனமுவந்து செய்யும் அழகு, அதிலும் எத்தனை இன்பம் என்பதை அப்படியே கூறுகிறது இந்த பாடல். கேட்போமா இப்பொழுது?
6: மாலா,
7: மாம்பழம்,
6: கீதா,
7: கிண்டி,
6: விமலா,
7: விழிவாக்கம்,
6: கிரிஜா,
7: கேப்பாக்கம்,
8: ஏண்டா ஆம்பளங்களை நோக்கு பிடிக்காதோ? நாட்டி கம்ம நாட்டி பொம்மநாட்டி பேரா கேட்டு இருக்க?
6: மாமா எங்க இருந்து வர்ற?
8: மயிலாப்பூர்.
6: அப்ப மாமி
7: சித்திரக்குளம்டா அம்பி.

சுத்தர கொள்ளம் தான், எங்க மாமனுக்கு மயிலாப்பூர் தான், உங்க மாமி கந்த சுத்தர கொள்ளம் தான், பார்த்துக்கிட்டது மாம்பலத்துல பழகிக்கிட்டது தாம்பரத்துல மாலையிட்ட

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கிய உயிரெழுத்து.
3: இசைப்பாடும் அன்பளை, இது உங்கள் கோடி பண்பலின் 1.5 தந்து கொண்டிருக்கும் உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவுகளால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் கனக்கம்பாளையம் கவிதா அவர்கள்.

0: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
5: 3:37 ஒழிக்கவிருக்கிறது சங்கர் குரு திரைப்படத்தின் பாடல். ஆசையின் அனுபவம் அள்ளி தருகிறது புதுவிதமான இன்பத்தை. எத்தனை எத்தனை ஆசைகள், அத்தனையும் சொல்கிறது இவர்களின் வார்த்தையின் வண்ணமயம். அந்த வார்த்தையை பரிமாறப்படுகிறது கொஞ்சம் குறும்போடு இணைந்து இசையின் துணையோடு. வார்த்தை இங்கு

0: வீச்சி
1: ஓயாமல் ஈ என ஒளிவர ஒளித்து தெரியும்
0: பறக்கும் உயிரியை ஈச்சி என்பது
1: குமரி மாவட்ட வழக்கு.
0: ஈச்சி
1: ஓயாமல் ஈ என
0: ஒளிவர ஒளித்து திரியும்
1: பறக்கும் உயிரியை
0: ஈச்சி என்பது
1: குமரி மாவட்ட வழக்கு.

பாட்டும் பதமும் கவி பாடும் காணக்குயில் நிருப்பிள்ளையா இது தந்து கொண்டிருக்கிறது உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவுகளால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் கவிதா அவர்கள்.

நேயரின் தெரிவாக அடுத்ததாக பொற்காலம். தன் மனதில் வாழும் அவளின் மனதை எண்ணி அவளை நினைத்து கொண்டு அவளது அழகை வர்ணிக்கும் வண்ணமாக வார்த்தை அவனின் கையில் குழிக்கப்படுகிறது. அதுவும் குயவனின் கையில் சிலையாக உருவெடுக்கப்படுகிறது. அந்த சிலைக்கு உயிர் தருகிறான் இவன், காதலினும் உயிரினை ஊற்றி.

0: கல்சப்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்சவானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
5: கோடை பண்பலை 100.5.

0: இதில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodafm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.

சிநேகரின் தெரிவாக அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது தாஜ்மஹால் திரைப்படத்தின் பாடல். நெற்றி வியர்வை நிலத்தில் பட உழைக்கும் களைப்பும் தெரியாது, அதனை அறுவடை செய்து பசி தீர உணவாகும் போது வீரத்தின் சாரம், வியர்வையின் உண்மை இப்படி சொல்ல சொல்ல சொல்லிக்கொண்டே போகலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சியை தனது பாடல் தெரிவுகளால் அழகாக அலங்கரித்திருந்தார் திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் கவிதா அவர்கள். நேருக்கு பண்பலையின் சார்பாக வாழ்த்துகளும் வணக்கங்களும் சொல்லி நிகழ்ச்சியிருந்து விடைபெறுகிறேன். மெலன் ரமேஷ் நஞ்சினீர்களே. கோடை பண்பலையில் இனி அறிஞர் காத்திருக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் ரன்னரசி சக்தி ஏஜென்சி சத்யா ஏஜென்சியின் வண்ணத்தூரிகை கலக்கல் கேள்விகளோடு. நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூரில் இருந்து பூந்தமல்லி வரையிலான மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார். 4,090 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். உலகளாவிய பாதுகாப்பு நிலைமைக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசு முதுநிலை மருத்துவர்கள் பணிக்குச் சேர்ந்த முதல் மாதத்திலேயே ஊதியம் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் பெங்களூரு தில்லி அணியையும் சென்னை கோவா அணியையும் எதிர்கொள்கின்றன. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற உலக பவுல் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனாவால் வெண்கலப் பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தாராஷா மற்றும் அகர்ஷி காஷ்யப் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆகாஷ்ராஜ் தங்கப்பதக்கத்தையும் தினேஷ் வெள்ளிப்பதக்கத்தையும் மோகன்ராஜ் மற்றும் நந்தினி

வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொரோக்கோவின் எல் ஜாடி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: சத்யா ஏஜென்சிஸ்,
2: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
3: வழங்கும் வண்ணத்தூரிகை.
4: நேயர்களை சிந்திக்கவும் வைத்து சிரிக்கவும் வைக்கவிருப்பது 100.5 கலக்கல் கேள்வி. நிகழ்ச்சியில் பங்கு பெற நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள், பொதுவான நேயர்கள் 24, 24, 26 மற்றொரு எண்ணான 290, 300, 333 மகளிர் 24, 24, 29 அறிமுகங்கள் 24, 24, 24 இணையலாம். கொடைக்கானலின் முன்னெடுப்பிற்கு சுழி 4542 இணைச்சு நிகழ்ச்சியில் கேள்விகளோடு, கலக்கல் கேள்விகளோடு மாமா ஜான்டி பிரிட்டோ, ஈரோடு கைலாசம்.
5: நூல் வருதா மாப்பிள்ள
6: அது வந்து சின்ன மிஸ்டேக். நீ போன வாரம் வரேன் சொன்னியா, அப்ப வாங்கி வச்ச பால் அது. நீ பிரிட்ஜ் திறந்தா உள்ள நல்ல பால் இருக்கும்ல,
5: அப்படின்னு சொல்லிருக்கணும்.
6: அதாவது மாப்பிள்ள, என் மாப்பிள்ளைய மருமகம் மாவரும் இப்படியே அவசரப்படுறிய. சரி பரவாயில்ல, நீ அந்த பாலை ஊத்துறதுலயும் நமக்கு ஒரு லிங்க் கிடைச்சிருக்கு.
5: என்ன லிங்க்?
6: நீங்க பாலை ஊத்தும் போது நூல் வந்துச்சா? பாலுக்கு நூலுக்கு என்ன வித்தியாசம் கேட்கலாம்ல?
5: கேட்டுருவோம்,
6: கேட்கலாமா? வாங்க வாங்க. வணக்கம்.
7: அழகான கோலை அப்போ 100.5 அழகான மாலை வணக்கம். கரூர் மாவட்டம்
5: ஆண்டாங்கோவில்
7: கிழக்கு அயன் முருகன் சுலோச்சனா பேசுறீங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா?
6: இப்ப என்ன அயன் மென்டே பேசுறீங்கண்ணா? பேசிட்டு அயன் பண்றீங்களா?
7: பேசிட்டே அயன் பண்றேன் மாமா, நல்லா
6: இருக்கீங்களா? நல்லா இருக்கு. செல்போனை வச்சு அயன் பண்ணிடாதியா?
7: இல்லை மாமா, அப்படி இல்லை மாமா.
6: சரி சரி சொல்லுங்க, இந்த பாலுக்கு நூலுக்கு என்ன வித்தியாசம் மாப்பிள?
7: பால் பாயாசம் இருக்குமாமா?
5: பால் பாயாசம்
6: இந்த சேமியா போட்டா நூல் பாயாசமா இருக்கும்ல?
5: ஆயிரம்
7: பால் பால் சாமின்னு பேர் வைப்பாங்க மாமா.
6: நூல் சாமின்னு பேர் வைக்க மாட்டாங்க, நல்லாவே இருக்காது.
7: அப்புறம் பால்
6: பால் தமிழ் பால் ஒரு பாட்டு இருக்கு. சரி சரி மாப்பிள்ள, நீங்க தொடர்ந்து உங்களுடைய பணியை தொடருங்கள். அடுத்து யாருன்னு கூப்பிடுங்க.
5: வணக்கம்
8: சார். தங்கலட்சுமி பேசுறேன்
5: சார். தங்கலட்சுமி
6: எந்த ஊர்ல இருந்து?
8: என்ன
6: வித்தியாசம்
8: பாலை தயிராக்கலாம்
6: நாங்க சொல்ற கொஞ்சம் கேட்டுக்கங்க. பாலை தயிராக்கலாம், நூலை கயிறாக்க முடியாது. அப்படி வைக்கணும், அப்படி வந்தா தானே அது ஒரு ஃப்ளோவாக வரும். சரி சந்தோஷங்க, கோயில்பட்டிக்காரில் வாழ்த்துக்கள். அடுத்து ஆண்டு பாபு வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
6: என்ன அருமையான பாட்டு. சரி சூப்பருங்க, சூப்பருங்க, நல்லா பாடுறாருல.
9: பக்கத்துல எங்க புது பங்காளி வந்திருக்கிறாரு.
5: வணக்கம். வணக்கம்.
6: உங்க பக்கத்து ஊருக்கு தான் அவரு?
9: ஆமாங்க ஆமாங்க, எங்க பக்கத்து ஊருங்க.
6: சரிங்க சொல்லுங்க, பாலுக்கு நூலுக்கு என்ன வித்தியாசம் முத்துறாங்க?
5: சரியே சொல்லிடுவார் பாரு.
9: மாமா பாலாடை இருக்குது,
6: நூலாடை இல்ல. சூப்பர்.
9: பால்வாடி இருக்குது,
5: கிடையாது.
9: அப்புறம் இது பால் பண்ணை இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது.
6: நூல் பண்ணை நிறைய இருக்கு. எந்த நல்லா பாட்டு பாடுங்க. அடுத்தங்க ஆண்டு பாக்குறவாங்க. வணக்கம். வெல்கம், ப்ளீஸ் கம். யாருங்க?
10: தென் மாவட்டம் பெரியவளத்துல முருகேஸ்வரி மாமா.
5: முருகேஸ்வரி,
6: ரொம்ப நாளா ஆயிப்போச்சு இந்த பக்கம் வந்து.
10: சகோதரர் எப்படி இருக்காரு?
5: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: சகோதரர் பக்கத்து நிக்கிறாரு.
10: நான் எல்லாமே நல்லா இருக்கேன்.
6: சரி சரி சொல்லுங்க.
10: சரி மாமா.

0: கோவா இருக்கு.
1: நூல் கோவா இல்ல,
0: இல்ல நூல் மில் இருக்கு.
2: பால் மில்,
1: பால் மில் இல்ல,
2: பால் சொசைட்டி தான்,
1: பால் பண்ண இருக்கு. வடைய
0: ஒரு நாளைக்கு
1: வந்துருமா? சரி சரி, இதெல்லாம் நீங்க சமையல்ல வந்து அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க என்ன மாப்ள. சரி, நம்ம சமையல் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். அடுத்த 6 வாப்ப வாங்க. வணக்கம், ப்ளீஸ் கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாரு?
3: கரூர் மாவட்டம் நெருவந்த அறிவுரை சகோதர அடியோர். நல்லா இருக்குங்களா?
1: அப்படியே எங்க மாமா மிரட்டுற மாதிரியே அண்ணன் தம்பி மிரட்டுறது. வணக்கம்.
3: அப்படின்னா
1: பயம் தானே மாறுது, சவுண்டை பார்த்தாலே பயமா இருக்கு. சரி சரி, வேற என்ன? நல்லா இருக்கிறோம். புது மருமகளா வந்திருக்கிறாங்க, சொல்லுங்க. பாலுக்கு நூலுக்கு என்ன வித்தியாசம்?
3: பாலுக்கு நூலுக்கு இல்ல.
1: ஆமாங்க,
3: பால் டீ போடலாம்.
1: மாமா போடுவா, நீ போடுவீங்களா?
3: நான் போடுறேன்.
1: சரி சரி,
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
6: ஃப்ரீ ஃப்ரீ க்கு ஃப்ரீ.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், AC, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
11: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
12: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
13: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
12: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
13: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
12: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
14: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
15: வைக்கிங் நடையிலும் உடையிலும் அவன் வைக்கிங்
16: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன மாப்பிள, டீ நல்லா இருந்துச்சா?
2: சூப்பரா இருந்துச்சு. ஏலக்கட்டி
1: இதெல்லாம் கொக்காட சொல்லு நீங்க. சரி வாங்க, அடுத்து ஆறு பாப்பா வாங்க. வணக்கம்.
17: வரவேற்க வந்தோம் ஐயா, ஏழைகளை உங்களை கண்டு எதிர்பார்த்து நின்றோம் ஐயா. வாங்கையா வாத்தியாரையா.
18: வணக்கம் அம்மா.
1: பாடுறது யாரையா?
18: புதுக்கோட்டை
1: அவர் மட்டும்தான். பாலுக்கு நூலுக்கு என்ன வித்தியாசம்?
18: நூல் வேலின்னு படம் இருக்கு.
1: பால் வேலியில சூப்பருங்க.
18: நூலிடை,
1: ஆஹா என்ன அருமை.
18: பருவம் கண்டு அந்த பாட்டு இருக்கு. பால் பண்ணை இருக்கு,
1: பால்ராஜ் இருக்கிறாரு, சூப்பருங்க. சந்தோஷம், அப்படியே சொல்லிக்கே இருங்க. நாங்க அப்படியே அடுத்த ஆறுன்னு பாக்குறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யாருங்க வந்துட்டீங்க, பேசுங்க.
19: நான் திண்டுக்கல்ல இருந்து டேவிட் பேசுறேன்.
1: டேவிடா?
19: ஆமா சார்.
1: திண்டுக்கல் எங்க இருக்கு டேவிட்?
19: என்ன
1: வித்தியாசம்? பட்டு பால் சூப்பர்.
19: முனிசிபாலிட்டி.

0: முனிசி நூல் டீ இல்லை, சூப்பருங்க. அருமை
1: பிரின்ஸ்
0: பால், பிரின்ஸ் நூல் சாரி, சூப்பருங்க.
1: பால் பாயிண்ட் பேனா,
0: பால் பாயிண்ட் பேனா, நூல் பாயிண்ட்
2: பேனா இல்ல.
0: ஆஹா, என்ன அருமையா வந்துருக்கியா,
2: யோசிச்சிருக்காரு.
0: பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நிக்க நேரா பாப்பாருல. சரி, அடுத்து ஆர்டர் பாப்பமா, வாங்க. வணக்கம் வணக்கம்.
2: மெஷின் மெஷின் மெஷின், ரோபோ சவுண்டோட வருது.
0: ரோபோ வருதா? சரி சரி சரி. ஓ, இந்த குசும்ப பார்த்தா தேனி மாதிரி தெரியுது. ஹலோ, காணா போயிட்டாரா?
2: அவ்வளோதான்.
0: சரி, அப்போ ஒன்று செய்வோம். இந்த அடுப்பு பார்த்து வச்சு, இந்த யாரும் வந்துக்காங்களாப்பா? ஆமாம், வாங்க. வணக்கம். நல்லா இருக்கிற காங்கையன் வீர சோழவர் கணேசா, சொல்லுங்க. நூல்ல பூ கட்டலாம்,
2: பால்ல கட்டலாம்.
1: பால்ல தயிர் போடலாம்,
0: பால் தயிரா மாறும், நூல் தயிரா மாறாது. அவ்வளவுதாங்க. ஏங்க
2: முடிச்சாரு,
0: அடுப்பு ஆப் பண்ணா மாட்டேன். ஆப் பண்ணுறேன்.
3: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சத்யா ஏஜென்சிஸ்
5: வழங்கி கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
0: வாங்க, வணக்கம். ஆர்ட் பார்மாப்ளை,
2: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரு?
1: மாமாவுக்கு குடுமா குடுமா.
0: என்னது
1: இந்த மாமம் போட வருமா வருமா? சிவகங்கை மாவட்டம் விளையாங்குடி வட்டம் மாங்குளந்தி கண்ணனுங்கய்யா.
0: என்ன ஆடு என்ன சொல்லுது?
1: என்னங்க மாமா,
0: ஆடுலாம் இருக்கா அந்த பக்கமா? ஆடு
1: ஒன்னும் சொல்ற புரியல.
0: சரி, இப்ப சொல்லுங்க, நூலுக்கும் பாலுக்கு என்ன வித்தியாசம்?
1: நூலகம் இருக்கு,
0: பாலகம் இல்ல. சரி, சூப்பர். ஆனா ஆவின் பாலகம்
2: இருக்கு,
1: பால் கோவா இருக்கு, பால் பண்ண இருக்கு.
0: சரி, இருக்கு. இருக்கு.
1: காய்ச்சினா நல்லா காய்ச்சி, காய்ச்சினா இது இதா திரண்டுறான்,
0: திரண்டுறான். நல்லா காய்ச்சணுமா பாத்துக்க. காய்ச்சி வச்சு தயிராக்கலாம், மோராக்கலாம். பாலகிருஷ்ணாபுரம் வெங்கடஜலபதி கிரகலட்சுமி சண்முக பிரீத்தி சந்திராயன்,
2: பாலகிருஷ்ணாபுரம்.
0: ஆமா ஆமா, எல்லாமே பால் நூல். என்ன பால் தயிர் வரும், பால் டீ குடிக்கலாம். எல்லாம் மக்கள் சொன்னதான், நூலை வச்சு பட்டம் போடலாம்.
2: பட்டம் வச்சு
0: பட்டம் அந்த காலத்து விஜயகாந்த் நடிச்ச படம் வரும், நூல இருந்து பட்டம் படம் வச்சு. சரியா, பசும் பால் இருக்கு, பசு நூல்ல பால் பாண்டின்னு பேர் வைப்பாங்க.
2: நூல் பாண்டியில்
0: பாலை சுட வைக்கலாம். பாலாறு ஊர் இருக்கு,
2: நூலாறுன்னு கிடையாது.
0: பாட்டுக்கலாமா?
2: கேட்டுருவோம்.
6: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாள தாண்ட போடணும். சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற.
7: சொன்னதை கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
6: கண்ண வரைக்கும் கீழிட்டு வாய் துடுக்கு.
7: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
6: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
7: நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
6: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
7: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாங்கா பூடு மாட்டா பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சாங்க

எடுத்தா கெட்டு போயிடும், அக்கு அக்கா அழகு விட்டு போயிடும். தெரிஞ்சவதான் போட்டிடணும், சிறமையெல்லாம் அவன் காட்டிடணும்.

0: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா

0: அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: என்ன மாப்ள சொல்லு.
5: இல்ல டீ எல்லாம் சூப்பரா போட்டு கொடுத்த, அதெல்லாம் சரி. சாப்பாடு
4: ஏ, சோறு இருக்கு, மீன் குழம்பு இருக்கு, போட்டு சாப்பிட வேண்டியதானே. இதெல்லாம் மாமனு கேட்கணும் நீயே.
5: அது மீன் குழம்பாது,
4: அப்புறம் என்ன
5: வருது இருந்ததுல?
4: அது என்ன மாப்பிள, எனக்கு தெரிஞ்ச கைப்பக்கும் அவ்வளவுதான் மாப்பிள. என்ன என்ன அந்த காலத்து ஆளுகளா?
5: எங்க அக்கா சொல்லி கொடுக்கல.
4: உங்க அக்கா சொல்லி கொடுத்து அது கருவாடு குழம்பு சொன்னா என்ன கரப்பன் பூச்சி குழம்பு அப்பா? நீங்க ஆள் பார்த்து சொல்றீங்க பாருங்க. ஏன் மாப்பிள, மீனா இருந்தானா கருவாடா இருந்தானா
5: ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்?
4: வந்து வித்தியாசம் இருக்கு, ஆனா சாப்பாடு நல்லதா இருக்கும். சரியா, அப்ப மீனுக்கும் கருவாடுக்கு என்ன வித்தியாசம்? இது அப்பா லிங்க். வணக்கம்
6: இருவருக்கும், மாலை வணக்கம்.
5: வணக்கம்.
4: சரி சரி, எங்க மாமா அப்படி இருக்காரு?
6: எங்க அண்ணா எங்க போயிட்டாரு?
4: அப்படியா, அவர் ஒரு மாசம் ஆஸ்திரேலியா டூர் போயிருக்காரு.
6: அப்படிங்களா? சரி சரிங்களா.
4: சொல்லுங்க
6: அண்ணா. தானாங்க மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி பாத்துருக்குங்கண்ணா.
4: கொதிக்குது, அது கொதிக்குது.
6: கொல்லி
4: கருவாடு
6: இருக்குங்கண்ணா.
4: குச்சி கருவாடு,
6: துண்டு கருவாடு,
4: துண்டு கருவாடு, கருவாட்டு நிறைய வருது. கருவாட்டு நிறைய வருது, மீன்ல வர
5: மாட்டேங்குது.
4: சரி அடுத்து ஆர்டர் பாப்பா. வாங்க. வணக்கம். யாரு?
7: ஐயா வணக்கம்.
4: வாங்க, சமயம் வரும்.
7: சமயபுரம் சர்வேஸ்வரி.
4: சொல்லுங்க, மீனுக்கும் கருவாடுக்கு என்ன வித்தியாசம்?
7: மீன் வந்து பச்சையா குழம்பு வச்சு சாப்பிடலாம்.
4: அப்ப கருவாடை தூக்கி எனக்கு பொரிச்சு சாப்பிடலாமா? கண்ணதாசனுடைய வார்த்தை, மீன் செத்தா கருவாடு.
7: மீன் செத்தா கருவாடுதான்.
4: ஆமா, அப்புறம் வேற ஏதாவது உண்டா?
8: நாட்டு
4: கோழி குழம்பு, அது என்ன ஆச்சு குழம்பு? மீனுக்கும் கருவாட்டுக்கு என்ன வித்தியாசம்? கருவாடான்
8: பேர் வைக்க மாட்டாங்க.
4: மீன் விழியாள், மீன் விழி மாது, கருவாட்டு விழி மாது,
8: கட்லட் பண்ணலாம்.
4: மீன்ல கட்லெட்
8: பண்ணலாம்
4: சொல்றீங்க, சூப்பருங்க. அந்த அருமையா சொன்ன அந்த பஜ்ஜி, அந்த கட்லெட் எல்லாம் கொடுத்து விடுங்க. சரிங்க, சந்தோஷங்க. அடுத்து ஆறுனு பாக்குறேன். வணக்கம்.
9: இரு மாமாக்களுக்கும் வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல்காட்டிலிருந்து கே கே என்கிற கருப்பண்ணன்.
4: கருப்பண்ணன்,
5: கருப்பண்ணன்.
9: மாமா எப்படி இருக்கீங்க?
4: ரெண்டு மாமா நான் சொல்ல நல்லா இருக்கேன். சொல்லுங்க மாமா.
9: எங்க வேற முதலாளி வேற காணா, எங்க போனாருன்னு தெரியல.
4: முதலாளி தான் ஆஸ்திரேலியா போயிருக்கேன் சொல்லிட்டோம்ல.
9: சரி மாமா, சொல்லுங்கம்மா.
4: மீனுக்கும் கருவாட்டுக்கும் என்ன வித்தியாசம்?
9: என்ன
4: அருமையா
9: உப்பு
4: கருவாடு, ஊற வச்ச சோறு.
9: மீன்
4: கருவாடாகலாம், கருவாடு மீனாக முடியாது. எங்களால முடிஞ்ச சொல்லிட்டோம், அடுத்து நீங்க ஆளை பாத்துங்க.
5: வணக்கம்.
10: வணக்கம் தம்பி.
4: யாரு?
5: தூத்துக்குடி இருந்து அக்கா வந்திருக்காங்க.
10: சாருக்கும் வணக்கம்.
4: 6 இருக்கு
5: மார்த்தா அக்கா.
10: தூத்துக்குடி மாவட்டம் சென்னியம்பட்டி மாறிட்டா வந்து மாட்டிக்கிட்டீங்களே.
4: இல்ல இல்ல, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஏத்த மாதிரி கேள்வி கேட்டு பாருங்க. மீனுக்கும் கருவாடுக்கு என்ன வித்தியாசம்?
10: அதுதான் என்ன சொல்லனே தெரியல.
4: அனுபவிச்சவ சொல்லுங்க.
10: மீன் அதாவது அடுத்த மாதத்துக்குள்ள வச்சு சாப்பிடலாம், குழம்பு வச்சு சாப்பிடலாம். மீன் 2-3 நாள்ல வீசி
4: போயிடும். ரெண்டே நாள்
10: மீனம் பாக்க இருக்கு,
4: கருவாடம் பாக்க இல்ல. சூப்பருங்க.

0: சந்தோஷம் போயிட்டு வாங்க. நாங்கள் இப்போ அந்த கருவாட்டு குழம்பு கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் நல்லா சுட சுட சோற போட்டு பிசைஞ்சு ஒரு அடி அடிச்சு பார்ப்போம்,
1: அடிச்சிருவோம்.
2: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: சத்யா ஏஜென்சிஸ்,
4: உங்கள் சத்யாவில் டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், கிச்சன் அப்ளைன்சஸ் எல்லாமே அதிரடி ஆஃபரில்.
5: வழங்கிய வண்ணத்தூரிகை.

0: கோடை பண்பலை 100.5 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் வண்ண துரிகை.
1: அப்பா இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: ஆயிரம் சொல்லுவாப்புல சுட சுட சோர் சாப்பிட்றது அந்த டேஸ்ட் இருக்கு
4: அந்த கருவாட்டோட.
3: ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி அடுத்து ஆண்டு வாப்பா வாங்க.
4: வணக்கம்.
3: வணக்கம் மாப்பிள.
5: தம்பிகிட்ட என்னமா நீங்க ரொம்ப வம்புல போவீங்களான்னு தெரியல.
3: இல்ல இல்ல, உங்க ஊருக்காரவ நாங்க வம்புளுக்கு முடியுமா?
5: ஈரோடு வெட்டுக்காட்டு தங்கல்.
3: அதான் தெரிஞ்சு வச்சேன், குரல்ல கண்டுபிடிச்சோம்ல. ஈரோடு இரண்டு ஓடை.
5: மாமா கேளுங்க, என்ன மீனு?
3: மீனுக்கு கருவாட்டு. ஆமாம் ஆமாம்
5: மாமா. மீன் போன்ற விழிகள்பாங்க, கருவாடு போன்ற விழிகள்னு சொல்ல மாட்டாங்க.
3: உங்க சகோதரிக்கு அப்படித்தான் இருக்கிற மாதிரி தெரியுது.
5: இல்ல இல்ல, அது உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான். அதே மாதிரி மீன் உயிரோட கிடைக்குமாமா?
3: கருவாடு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை.
5: நன்றிங்க மாமா,
3: சந்தோஷம். அடுத்த ஆறு பாபு வணக்கம், கூப்பிடுங்க.
4: வணக்கம்.
6: வணக்கம் சார், கரூர்ல இருந்து சுதா தங்கப்பன்.
3: கரூர் சுதா.
4: சுதா தங்கப்பன்
3: சொல்லுங்க. யாருமே சொல்லாத சொல்லிட்டீங்க, சரிங்க, சந்தோஷம். மாப்பிள
4: சொல்லுங்க.
3: இது ஆறு எழுதுனானா? தூத்துக்குடி கயத்தார் மாரியம்மன் கோயில் தெரு காந்தி.
4: அந்த ஊர்ல இருந்தே கருவாடு இருந்து வருது.
3: அந்த ஊர்ல இருந்தே பாத்துக்கிறீங்க. மீன் மீனாட்சின்னு பேருக்கு கருவாராட்சி நினைக்கிறேன். மீனாட்சிபுரம் கருவாராட்சி பண்ணல. மீன் வலை இருக்கு கருவாட்டுக்கு வலை. மீனை பிடிக்க படகு இருக்கு கருவாட்டை பிடிக்க.
4: மீனவ நண்பன் படகு இருக்கு.
3: மீன் தூண்டில் இருக்கு கருவாடு தூண்டில் இல்லை. மீனம்மா மீனம்மா
4: மீன்கோடி தேரில்
3: அற அற மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார். துண்டு கருவாடு, கருவாட்டுல உப்பு போட்டு ஊற வைக்கலாம். மீன்ல உப்பு போட்டு ஊற வைக்க முடியாது.

0: கேளு மச்சான்.
1: ஏல மறக்க பொட்டி, நீ தாளத்தை போடுறா. ஏன் நிறுத்து நிறுத்து, இந்த பாட்டுக்கு இதுலடா தாளம். நான் போடுறேன் பாரு. தும் திண்டா தின் தின் திண்டா, தும் திண்டா தின் தின் திண்டா, இப்படி போடணும். புரியுதா? போடு. அப்படிதான் என் புல்லாங்குழலு. நீ ஏன் வாய பாத்துட்டு நிக்கிற? பாட்டை வாங்கி வாசிடா. நீ படியாத்தான்.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.

0: வணக்கம்.
1: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
8: Viking Bunions and Briefs.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
10: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
9: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
10: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
9: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.
11: என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரி பாத்துக்கே வர?
12: இல்ல மாமா, பாட்டெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா போயிட்டே இருந்தது.
11: அதான் ஆச்சி மனோரமா இறந்த நாள் இன்னைக்கு, அவங்க நினைவு நாள்ல அவரை அவங்க பாட்டா போடலாம்னு ஆசை.
12: அதனால
11: சர்ச்சு எப்ப ஊர் கிளம்புற?
12: என்னமாமா வந்து 2 மணி நேரம் கூட ஆகல.
11: அப்பளா விருந்து மருந்து 3 நாளைக்கு சொல்லுவாங்க.
12: என்ன 3 மணி ஆகலையே?
11: அப்படி சொல்றியா? அப்ப 3 நாளைக்கு இதுக்கு தான் போற?
12: ஆமா.
11: அப்ப இருக்குன்னா
12: அக்கா சாப்பாடுல சாப்பிட ஒரு
11: கண்டிஷன். அக்கா வரக்கு முன்னாடி இந்த விருந்துக்கு மருந்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லு. ஏன்னா விருந்து மருந்து 3 நாளைக்கு சொல்லுவாங்கல்ல. விருந்துக்கு மருந்துக்கு என்ன வித்தியாசம்
12: சொல்லுவாங்க?
11: அப்படியா? வாங்க. யார் அந்த விருந்தாளி?
12: வணக்கம்.
13: வணக்கம்.
11: வாங்க.
13: நாமக்கல் அத்தப்பம்பளையும் பேபி செந்தில் குமார்.
11: ஓஹோஹோ, எங்க மாமா உங்ககிட்ட போன கொடுத்தாரா? சொல்லுங்க, விருந்துக்கு மருந்துக்கு என்ன வித்தியாசம்?
13: மருந்து கடையில வச்சீங்க.
11: மருந்து கடை இருக்கு, விருந்து கடை இல்ல.
13: விருந்து கடை இல்லீங்க.
11: சரிங்க. சந்தோஷம், நாங்க அடுத்த ஆர்டர் பாக்குறோம். வாங்க. வணக்கம். ப்ளீஸ் கம். வாங்க.
14: நீங்க மாலை வணக்கம். மாமாவுக்கும் பங்காளிக்கு நலமா இருக்கீங்களா?
11: நலமா இருக்கும். எந்த ஊர் மாப்பிள்ள?
12: கோபாலகிருஷ்ணன்,
14: திண்டுக்கல் மாவட்டம், வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
11: ஆரியா, என்ன ஒரு அருமையான குரல கண்டுபிடிச்சார் கைலாசா. சொல்லுங்க.
14: விருந்து வந்து கெடா விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க.
11: கெடா விருந்து, கெடா மருந்து இல்ல,
14: மருந்து கடை அப்படின்னு சொல்லுவாங்க.
11: விருந்து கடை, மருந்தகம், விருந்தகம் இல்ல.
14: மருந்து வந்து டாக்டர் கொடுப்பாருங்க.
11: விருந்து யாருன்னா கொடுப்பாங்க. சூப்பருங்க.
14: மருந்தாளி
11: இல்ல, சூப்பருங்க. என்ன விஷயம்னா, மருந்து டாக்டர் தான் கொடுப்பாருங்கிற விஷயத்த மாணித்தரமா சொல்லிருக்காரு. வாங்க, அடுத்து யார்? வணக்கம்.
15: வணக்கம்.
11: வாங்க.
15: கரூர் காந்தி கிராமம், கனிமொழி வீரமணி.

0: அப்படிங்களா?
1: நல்லா இருக்காரு.
0: சொல்லுங்க. விருந்துக்கு மருந்துக்கும்
1: உர மருந்து போடுவாங்க.
0: உர மருந்து இருக்கு, உர விருந்து இல்ல. மருந்தோம்பல் இல்ல. சூப்பர், அவ்வளவுதான். தெரிஞ்சதை சொல்லிட்டோம். அடுத்து நாங்க அடுத்த ஆளுக்கு வழி விட்டுறோம். வாங்க.
2: வணக்கம்.
0: வாங்க, வெல்கம்.
3: பாட்டாளியில் ஒரு காண்டாலை.
0: பெருந்துறை திருவாச்சி.
3: அருமையா
0: சொன்ன கைலாசம், நீங்க சொல்லுவீங்களா? சரி சொல்லுங்க. ஈரோட்டுக்காரங்களே, விருந்துக்கு மருந்துக்கு என்ன வித்தியாசம்? மூணு மருந்து. தோட்டத்து விருந்து, தோட்டக்கடை.
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண துரிகை.
5: அப்பா, இன்னைக்கு
6: நல்லது
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: என்ன மாப்பிள்ள, யார் வரான்னு பாருங்க.
2: வணக்கம். பங்காளியா? வணக்கம்.
0: யாரு? இல்லையே,
2: சேலத்துக்கு அந்த இருந்து.
0: ஓஹோ,
2: தோப்பூர்ல இருந்து.
0: தோப்பூரா?
1: திண்டுக்கல் மாவட்டம்.
0: திண்டுக்கலா?
1: மாலை ஒன்றாயிருச்சு.
0: எதுக்கு மாலை ஒன்றன் மட்டும் இல்லையா? எல்லாம் கரண்ட்ல ஆபரேஷ்டாங்களா?
1: உங்கள்கிட்ட பேசுறதுக்கு.
0: சரி சரி சொல்லுங்க. விருந்துக்கு மருந்துக்கு என்ன வித்தியாசம்?
1: விருந்தோம்பல் வைப்பாங்க.
0: சரி,
1: உங்க வீட்டுக்கு விருந்தாளி வந்தாங்களான்னு கேப்பாங்க.
0: உங்க வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா? சரி சரி சரி. செடிகளுக்கு மருந்து அடிக்கிறது, களக்கொல்லி அடிக்கிறது, நிப்பாட்டிருங்க, பூமியை காப்பாத்துங்க. அடுத்து ஆண்டு பாப்பா. வணக்கம்.
2: வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம். ஈரோடு மாவட்டம் இளமாத்தூர்ல இருந்து துளசிமணி பேசுறேன்.
0: துளசிமணி, அவங்க பேர்ல மருந்து வச்சிருக்காங்க. துளசி,
2: துளசி இருக்கு, சளி மருந்து.
0: இது நியாயம். சைவ மருந்து, அசைவ மருந்து
2: இல்ல.
0: சூப்பருங்க.
1: வயிறு
0: நிறைய சாப்பிட முடியும். மருந்து அவ்வளவு லேசா சாப்பிட முடியும். ஆமா, இல்ல கொஞ்ச நாள் போனா அப்படித்தான் ஆக போகுது. மருந்து மட்டும் சாப்பிட்டே உட்கார போறோம். அதனால விருந்துக்கு காரணமான விவசாய பெருமக்களை நீங்க வந்து நல்லா வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த எழுதி அனுப்பிச்சது யாருன்னு பாப்பா
2: சொல்லிருங்க.
0: அருப்புக்கோட்டை குட்டாளம் நீங்க, அமிர்தபுரம் கணேசன், ரெண்டு மாமசம் சேர்ந்து இருக்காங்க. விருந்துக்கும் மருந்துக்கு என்ன வித்தியாசம்? அந்த காலத்துல வாலிப விருந்துன்னு படம் வந்துச்சு. வாலிப மருந்து மொய் விருந்து வைப்பாங்க. மொய் மருந்து
2: கிடையாது.
0: கறி விருந்து வைப்பாங்க.
2: கறி மருந்து கிடையாது.
0: விருந்தினர் மாளிகை இருக்கு. மருந்தினர் மாளிகையில ஏங்க அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரலாமா அப்படின்னு
2: கேட்கலாம்.
0: இப்ப நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் வருவாரு, சிறப்பு மருந்தினர் வர மாட்டாரு. அப்புறம் மருந்துக்கு போயிட்டாரு. தமிழ் மருந்து, நாட்டு மருந்து, சொட்டு மருந்து, இங்கிலீஷ் மருந்து, சித்த மருந்து, அரு மருந்து. அப்பா அடிக்கிட்டே போங்கப்பா.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: ஏன் பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: அடுத்த

சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும் ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

0: தயாரிப்புகள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள் வழங்கிய வண்ண துரிகை.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

இனிதே நிறைவு பெறுகிறது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 கலக்கல் கேள்வி. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எம் சரவணன், ஆர் வி ராஜேஷ். கணினியாக்கம் வி சக்திகுமார். அழைப்பல் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா. இனி தொடர்வது கோடை பண்புடைய 100.5 இடைக்கால வசந்தங்கள் வான்வழியே வருடும் சித்திர செவ்வானம். அதற்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நாளை 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூர் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ஆகிய 5 சீரமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களையும் பிரதமர் நாளை திறந்து வைக்கவுள்ளார். ஆவணங்களின் அடிப்படையில் வரலாற்று சின்னங்கள் மீட்கப்பட வேண்டியதன் அவசியத்தை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய பாதுகாப்பு கட்டமைப்புக்கு ஏற்ப நவீன ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மனநலம் தொடர்பான பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அரசு முதுநிலை மருத்துவர்கள் பணிக்கு சேர்ந்த முதல் மாதத்திலேயே ஊதியம் தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தலைவராக முதலமைச்சர் திரு விஜய் திகழ்வதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு சிவகிருஷ்ணமூர்த்தி இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் மற்றும் அனாகத் சிங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே,

மேகங்கள் செவ்வானம் பூசிக்கொள்ளும் நேரம், மாலை தென்றல் மெதுவாய் மனதை வருடும் நேரம், பறவைகள் தங்கள் கூடுகளை தேடும் நேரம், இந்த அழகான மாலை பொழுதில் வானம் வரையும் வண்ணங்களோடு இசை வரையும் இனிமையும் சேர்த்து உங்கள் மாலை நேரத்தை இசையால் அலங்கரிக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
6: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
5: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
6: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362288888.
5: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.

இசை மீட்டும் இனிய நேரம் மாலை 5:10. அவளை பார்த்ததும் அவனின் மனதிற்குள் ராகம் பிறக்க, அவளை நினைத்ததும் அந்த ராகம் காதலாக மாற, அவள் அருகில் வந்ததும் இதயம் கூட தாளம் போட தொடங்குகிறது இந்த அழகான காதல் உணர்வுகளோடு.

கோடை பண்பலையின் 1.5 இன்றிரவு 7 மணிக்கு நேயர்களின் விமர்சன கடிதங்களோடு கேட்கலாம். தங்கள் அன்புடன். சொல்லாமல் தயங்கிய காதலும் சொல்லாமல் புரிந்த காதலும் இணைந்து பயணிக்கிறது அவளை நினைத்து பார்க்கும் ஒவ்வொரு நொடியிலும்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

மாலை மயங்கும் நேரத்தில் மனதை வருடும் மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். இந்த அழகு என்றும் எனக்காக, இந்த உயிர் என்றும் உனக்காக, உன்னை தவிர எனக்கு வேறு சொந்தம் ஏதுமில்லை என்று தன் காதலின் ஆழத்தை சொல்கிறான் காதலன்.

கோடை பன்மலை 100.5 இன்றிரவு 8 மணிக்கு கேட்கலாம். பள்ளி கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. அவனின் மனதை தேடி வந்த காதல் மலரை தேடி வரும் தென்றல் போல ஒரு பார்வையில் தொடங்கி ஒரு வார்த்தையில் மலர்ந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது இந்த அழகான காதல் பந்தத்துடன்.

இனிய இசையின் ராகங்கள் சங்கமிக்கும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சித்திர செவ்வானம். ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் மனம் தேடும் ஒரே உறவு அவள்தான். அவளின் நினைவு வந்தால் கூட தனிமை கூட இனிமையாகிறது. கண்ணில் விழுந்த காதல் இல்லை இது, நெஞ்சில் விழுந்து உயிரோடு கலந்த உறவு இது.

ஆசியாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

நேரம் மாலை 5:38. மனதை மயக்கும் இசை பயணமாய் கோடை பன்மலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். ஊரெல்லாம் சாமியாக பார்க்கும் அவளை உயிரோடு கலந்து உறவாக்கிக் கொள்ள எண்ணுகிறது இவனின்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலை மலையளவரசி.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை

0: வணக்கம். அத்தியாயம் 4, வன்மம் வளர்ந்தது, தொடர்ச்சி. மாரணேந்தல் கோட்டை வெள்ளையரின் தாக்குதலுக்கு தகர்ந்தது. மாரணேந்தல் இளவரசனை மகாராஜா தப்பித்து விடும்படி கூறினார். அவனோ போரை நிறுத்திவிடும்படி தந்தையிடம் கோரிக்கை வைத்தான். இனி வடதேசத்திலே இந்த வெள்ளை மூஞ்சிகளை நாட்டை விட்டு துரத்துவதற்காக அநேக பெரிய பெரிய மகாராஜாக்களும் நவாபுகளும் சேர்ந்து யோசனை செய்து வருகிறார்களாம். அவர்களிடம் போய் நானும் சேர்ந்து கொள்கிறேன். பெரிய படை சேர்த்து கொண்டு திரும்பி வருகிறேன். அதுவரையில் தாங்கள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். தந்தை அதற்கு சரியான பதில் சொல்லாமல், சமயோசிதம் போல் பார்த்து கொள்கிறேன், எங்களை பற்றி கவலைப்படாதே, நீ உடனே புறப்படு என்றார். வெளிநாட்டிலிருந்து வந்த பகைவர்களாவது தயவதாட்சண்யம் காட்டுவார்கள். உள்ளூர் பகைவர்களிடம் சிறிதும் கருணையை எதிர்பார்க்க முடியாது என்னும் உண்மையை வயது முதிர்ந்த மாரணேந்தல் மகாராஜா அறிந்திருந்தார். ஆனால் அந்த சமயம் அதை பற்றி தம் குமாரனிடம் வாக்குவாதம் செய்ய அவர் விரும்பவில்லை. மாரணேந்தல் இளவரசன் கோட்டையின் இரகசிய வழியாக அன்றிரவே வெளியேறினான். கோட்டையிலிருந்து 2 காத தூரத்தில் இருந்த மேற்கு மலைத்தொடரை அடைந்து அங்குள்ள காடுகளில் சில காலம் ஒளிந்திருக்கலாம் என்ற எண்ணத்துடன் விரைந்து சென்றான். ஆனால் பொழுது புலரும் சமயத்தில் எதிர்ப்புறத்திலிருந்து மாரணேந்தல் முற்றுகையில் சேர்ந்து கொள்வதற்காக வந்த கும்பெனி படை வீரர்களில் ஒருவன் சாலையோரமாக ஒளிந்து சென்ற இளவரசனை பார்த்துவிட்டான். யுத்தகால தர்மப்படை யாரடா அங்கே போகிறவன் என்று கேட்டான். அவனுக்கு மறுமொழி சொல்லாமல் இளவரசன் காட்டிலே புகுந்து ஓடினான். கும்பெனி வீரர்களின் சந்தேகம் அதிகமாயிற்று. படைத்தலைவன் அவனை துரத்தி பிடித்து கொண்டு வரும்படி 6 வீரர்களை நிறுத்திவிட்டு மற்றவர்களுடன் மேலே சென்றான். தன்னை தொடர்ந்து 6 வீரர்கள்தான் வருகிறார்கள் என்பது இளவரசனுக்கு தெரியாது. தான் மாரணேந்தல் இளவரசன் என்பதாக தெரிந்து கொண்டு ஒரு பெரிய படை தன்னை தொடர்ந்து வருவதாகவே நினைத்தான். அவர்களிடம் எப்படியும் அகப்படக்கூடாது என்று மனத்தை உறுதி செய்து கொண்டு அடர்ந்த காடுகளில் புகுந்து ஓடினான். கடைசியாக சோலை மலையின் அடிவாரத்தை அடைந்தான். சற்று தூரத்தில் சோலைமலை கோட்டை தென்பட்டது. அதன் சமீபத்தில் போவதற்கே அவனுக்கு இஷ்டமில்லாமல் இருந்தாலும் வேறு வழி ஒன்றும் காணவில்லை. அந்த கோட்டை மதிலின் ஓரமாகச் சென்று கோட்டையை கடந்து போனால்தான் அப்பால் மலை மேல் ஏறுவதற்கு சௌகரியமான சரிந்த பாறை இருந்தது. இளவரசன் அப்போது வந்து சேர்ந்திருந்த இடத்தில் பாறை செங்குத்தாக கிளம்பியது. சற்று நின்று யோசித்த பிறகு பின்னால் சமீபத்தில் கேட்ட காலடி சத்தத்தினால் உந்தப்பட்டவனாய் இளவரசன் மேலும் விரைந்தான். அவனுடைய கால்கள் கெஞ்சின, தலை சுழன்றது, கண்கள் இருண்டு கொண்டு வந்தன. கோட்டை மதிலை அடுத்திருந்த குறுகலான வழியில் அவன் போய்க் கொண்டிருந்தான். பின்னால் காலடி சத்தம் வினாடிக்கு வினாடி நெருங்கி வந்து கொண்டிருந்தது. மேலே ஓர் அடி கூட இனிமேல் நடக்க முடியாது என்று தோன்றியது. ஒரு பக்கம் கோட்டை சுவரும் மற்றொரு பக்கம் கிடுகிடு பள்ளமுமாக இருந்த அந்த குறுகிய பாதையில் அப்பால் இப்பால் நகர்ந்து தப்புவதற்கு வழியே இல்லை. வேட்டை நாய்களைப் போல் தன்னை துரத்தி கொண்டு வரும் எதிரி வீரர்களிடம் அகப்பட்டு கொள்ள வேண்டியதுதான்.
1: அத்தியாயம் 4, வன்மம் வளர்ந்தது, நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 5, அந்தப்புற அடைக்கலம். நெஞ்சினேயர்களே,
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை.

0: இளவரசி குரல் வண்ணம் கார்த்திகாராணி.
1: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

இசையோடு பயணித்த இந்த அழகான நேரத்தில் உங்களோடு இணைந்திருந்து இடைக்கால மெட்டுக்களால் இந்த மாலை பொழுதை அழகாக்கி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கௌரி.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர சவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலை தரிசிக்கவிருக்கிறோம்.
2: குலதேவா திருமலை வாசா, எளியவர் இறைவா தேவாதி தேவா.
1: 108 திவ்ய தேசங்களிலேயே இந்த ஆலயத்தில் இருக்கும் பெருமாள் தான் கிடந்த கோலத்தில் மிகப்பெரிய அளவில் அருள் பாலிக்கிறார். இந்த திருமேனி 22 அடி நீளம் கொண்டது. திருமாலின் திருமுகத்தை காணும் போது நாம் கண்ணிமைக்காமலே வணங்குகின்றோம். இது 13 மலைநாட்டு திருத்தலங்களில் ஒன்று, மேலும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் இந்த ஆலயம் திகழ்கிறது. கோதை மற்றும் பரளியாறு ஆகிய ஆறுகள் இந்த ஊரை சுற்றியபடி, அதாவது வட்டமடித்தபடி ஓடுவதால் இந்த ஊருக்கு திருவட்டாறு என்று பெயர் வந்ததாக சொல்கிறார்கள். ஒருமுறை பிரம்மதேவன் யாகம் ஒன்றை செய்தார். அந்த யாக குண்டத்தில் இருந்து கேசன் கேசி என்று 2 அரக்கர்கள் தோன்றினர். அவர்களால் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் துன்பம் ஏற்பட்டது. அவர்கள் பெருமாளிடம் முறையிட்டனர். இதையடுத்து திருமால் கேசனை அழித்து கேசியின் மீது சயனம் கொண்டார். கேசியின் மனைவி திருமாலை பழிதீர்க்கும் நோக்கத்துடன் தாமிரபரணியையும் கங்கையையும் வேண்டினாள். அவர்கள் இருவரும் பெருக்கெடுத்து திருமால் சயனித்திருந்த இடம் நோக்கி ஓடி வந்தனர். அப்போது பூமாதேவி திருமால் பள்ளி கொண்டிருந்த இடத்தை மேடாக உயர்த்தினாள். இதனால் அந்த இரு நதிகளும் திருமாலை சுற்றி வட்ட வடிவில் ஓட ஆரம்பித்தன. இதனால்தான் இந்த தலத்திற்கு வட்டாறு என்று பெயர் வந்ததாக தல வரலாறு சொல்கின்றன.

இந்த ஆலய இறைவனின் திருநாமம் ஆதிகேசவ பெருமாள் என்பதாகும். தாயாரின் திருநாமம் மரகதவள்ளி இனாட்சியார். இந்த ஆலயத்தின் பிரதான வாசல் மேற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. ஆலயமானது சேரநாட்டு முறையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. கருவறைக்கு முன்பாக உள்ள மண்டபம் ஒற்றை கல்லினால் ஆனது. இந்த ஆலயத்தின் கொடிக்கம்பத்தில் தமிழ் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. கோவில் வெளிப்பிரகாரம் நெடுகிலும் கையில் திருவிளக்கு ஏந்தி நிற்கும் தீபலட்சுமிகளின் சிலைகள் இருபுறமும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பலிபீட மண்டபத்தில் இருபுறமும்

0: ஒற்றை கல்லினால் ஆன பல கலைச்சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இந்த ஆலய இறைவன் மீது நம்மாழ்வார் 11 பாடல்களை பாடியிருக்கிறார். இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் இறைவனான ஆதிகேசவ பெருமாள் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமியை பார்த்த வண்ணம் சயனித்து இருக்கிறார். இங்குள்ள ஆதிகேசவ பெருமாள் திருமேனியானது கடுசர்க்கரையோகம் என்னும் கலவையால் 16008 சால கிராம கற்களை இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த சயனக்கோள பெருமாளை கருவறையில் உள்ள 3 நிலை வாசல்களின் வழியாகத்தான் பார்க்க முடியும். இந்த 3 நிலை வாசல்களையும் முறையே திருமுகம், திருக்கரம், திருப்பாதம் என்று வர்ணிக்கிறார்கள். திருமுக நிலை வாசலில் சயனத்தில் உள்ள பெருமாளின் முகத்தையும் நீட்டிய இடது கரத்தையும் ஆதிசேஷனையும் கருடாழ்வாரையும் தரிசிக்கலாம். திருக்கர நிலை வாசலில் சின்முத்திரை காட்டும் பெருமாளின் வலது கரத்தையும் சங்கு சக்கரம் உள்ளிட்ட 5 படைகளையும் தரிசிக்கலாம். நடுநிலை வாசலான இதில் தரையில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளின் உற்சவ திருமேனியையும் காணலாம். திருப்பாத நிலை வாசலில் பெருமாளின் திருப்பாதங்களையும் பெருமாளை சரணடைந்த அரக்கர்களையும் தரிசிக்கலாம். திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே என்ற நாதபடிக்கு திருமால் பெருமையினை கேட்ட நமக்கு சயனகோலத்தில் அருள்பாலிக்கும் ஆதிகேசவ பெருமாள் நிறைவாழ்வை அருளட்டும். கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவிலும் மார்த்தாண்டத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவில்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:04.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன்?

0: நவீன தயாரிப்பு
1: தரமான பருத்தில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
1: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு, இது ஒரு வார்த்தை சொல்றோம். இந்த இசை என்பதற்கான விஷயத்துல ஒலி ஓசை மற்றவையும் நம்ம சொல்றது உண்டு. இசை மனித வாழ்க்கையில வேண்டுமா ஒரு கேள்வி கேட்கிறோம். இசை எங்கிருந்து அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால், ஆதி மனிதர்கள் காட்டுல மரங்களுடைய மர்மர ஓசைம்பாங்க. அதாவது ஒரு மரம் இன்னொரு மரத்தின் மீது உரசுகிற போது இருக்கின்ற ஓசை ஒரு ஓசை. இந்த இசை அவனுக்கு என்ன பெருமையை தருது அப்படின்னு கேட்டா, அவனுக்கு மன நிம்மதியை தருதுங்க. தாயினுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய குழந்தை எந்த இசையை முதல்ல கேட்குது அப்படின்னு கேட்டா, தாயினுடைய இதய ஓசையை தான் முதல்ல கேட்குதான். இந்த குழந்தை பிறந்த உடனே வீறிட்டு அழுகும். அழுகிற குழந்தைய கொஞ்ச நாள் அப்படி கையில வச்சுக்கிட்டே இருந்துட்டு மார்போடு அணைச்சிக்கிட்டா அந்த அழுக சத்தம் குறையுமா? இதுக்கு என்ன காரணம் டாக்டர்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, ஒன்றும் இல்லைங்க, அந்த தாய் வயிற்றில் இருக்கிற போது அது கேட்ட மிக இனிய ஓசை எதுன்னு கேட்டா அந்த இதய ஓசை தான். இந்த குழந்தை வெளியே வந்த உடனே அந்த ஓசை நின்று போயிருது. அப்ப அந்நியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோமோங்கிற எண்ணம் அதனுடைய இதில் ஏற்படுது. திரும்ப அந்த குழந்தைய மார்மேது அந்த தாயோ தந்தையோ சாத்து கொள்கிற போது அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பும் கதகதப்புணர்வும் மீண்டும் அந்த இசை கேட்கிற வாய்ப்பும் இருக்குது. இப்படி நெஞ்சுக்கிட்ட குழந்தையை வச்ச உடனே அந்த குழந்தை திரும்ப அந்த ஓசையை கேட்குது, அந்த லயத்திலேயே அப்படியே தூங்கிடுது. அப்ப பாருங்க, இதயத்தினுடைய அந்த ஓசை தான் முதல் முதல்ல குழந்தை கேட்குற ஒரு ஓசையா இருக்குது. அடுத்ததாக தாயினுடைய தாளாட்டு. அந்த குழந்தைக்கு அம்மா பாடுற தாளாட்டு பாருங்க, தால் என்றால் நாக்குன்னு அர்த்தம். அந்த நாக்கு அசைச்சு பாடுற போது ஏற்படுற இசை இருக்குல்ல, அதுதான் குழந்தைய தூங்க வைக்குது, குழந்தைக்கு நிம்மதியை தருது, ஆறுதலை தருது. அப்ப இசை என்பதனுடைய நுணுக்கத்தை பாருங்க, நோய் போக்கும் தன்மை இசைக்கு உண்டுங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அப்பர் சுவாமிகள் தன்னுடைய வயிற்று நோயை போக்கிக் கொள்வதற்கு சிவபெருமாண்டத்திலே அவர் பாடின அந்த பாட்டு, சூளை நோயை போக்குவதற்கு கூற்றாயினவாறு விளக்ககள் என்கிற பாட்டு அவருடைய வயிற்று நோயை போக்கியதும்பாங்க. அதே போல போன கண்ணை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இசையால் பெற்றார் அப்படிம்பாங்க. காட்டு விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும் சொன்னா, இந்த இசையின் தன்மையை மென்மையாக இரவு நேரத்திலே வானொலியிலே நாம் கேட்கின்ற சில அருமையான கீதங்கள் இருக்கு இல்லையா, அவை இனிமே உண்டாக்கும். அதனால் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வகையான நோய்களும் போக வேண்டும் என்று சொன்னால் மெல்லிய இசையை கேட்டு பழக வேண்டும். இசையை கற்றுக்கொண்டால் இன்னும் இனிமே.
0: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை. நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக் பணியங்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
4: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 கதம மலர் நிகழ்ச்சி. நேரலை இன்று இரவு 10 மணிக்கு ஒளிவலம் வரும் தொலைபேசி வழி வேறுபாடல் நிகழ்ச்சி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும். மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 94-86-28-24-24.

0: இது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100 புள்ளியில் கதம்பு மலர்கள் கட்டிருக்கீங்க. இனி தொடர்பிருப்பது பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

இருந்த பழுவேட்டரையர் வெகுநேரம் நினைவற்று உணர்ச்சியற்று கட்டையைப் போல கிடந்து தூங்கினார். வேண்டிய அளவு தூங்கிய பிறகு லேசாக நினைவுகளும் கனவுகளும் தோன்றின. ஒரு சமயம் துர்கா பரமேஸ்வரி கோவில் விக்கிரகத்திலிருந்து புறப்பட்டு நாலடி எடுத்து வைத்து நடந்து அவர் அருகில் வந்தாள். அனல் வீசிய கண்களினால் அவரை உற்று நோக்கிய வண்ணம் திருவாய் மலர்ந்தாள். அடே பழுவேட்டரையா, நீயும் உன் குலத்தாரும் தலைமுறை தலைமுறையாக எனக்கு வேண்டியவர்கள். ஆகையால் உனக்கு எச்சரிக்கிறேன், உன்னுடைய அரண்மனையில் நீ கொண்டு வைத்திருக்கிறாயே அந்த நந்தினி என்பவள் மனித பெண்ணுரு கொண்ட ராட்சசி. உன்னுடைய குலத்தையும் சோழர் குலத்தையும் வேரோடு அழித்து போடுவதற்காக வந்தவள். அதற்கு சரியான சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். அவளை அரண்மனையிலிருந்தும் உன் உள்ளத்திலிருந்தும் அப்புறப்படுத்திவிட்டு மறுகாரியம் பார். இல்லாவிட்டால் உனக்கும் உன் குலத்துக்கும் என்றும் அழியாத அபகீர்த்தி ஏற்படும். இவ்விதம் எச்சரித்துவிட்டு தேவி திரும்பிச் சென்று விக்கிரகத்துக்குள் புகுந்து கலந்துவிட்டு பழுவேட்டரையர் திடுக்கிட்டு எழுந்தார். அவர் உடம்பு கிடுகிடுவென்று நடுங்கிக் கொண்டிருந்தது. தாம் கண்டது கனவுதான் என்று நம்புவதற்கு அவருக்கு சற்று சிரமமாக இருந்தது. ஆயினும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டார். பொழுது நன்றாக விடிந்திருந்தது. புயலின் உக்ரம் தணிந்திருந்தது. மழை நின்று போயிருந்தது. சோவென்ற சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. கோவில் வெளிமண்டபத்தின் விளிம்பில் அருகில் வந்து நின்று சுற்றும் முற்றும் பார்த்தார். அவர் கண்ட காட்சி உற்சாகம் அளிப்பதாக இல்லை. கொள்ளிடத்தின் உடைப்பு இதற்குள் மிகப்பெரிதாகப் போயிருந்தது. நதிவெள்ளத்தில் ஏறக்குறைய பாதி அந்த உடைப்பின் வழியாக குபுகுபுவென்று பாய்ந்து கொண்டிருந்ததாக தோன்றியது. கிழக்கு திசையிலும் தெற்கு திசையிலும் ஒரே வெள்ளக்காடாக இருந்தது. மேற்கே மட்டும் கோயிலை அடுத்து சிறிது தூரம் வரை வெள்ளம் சுழி போட்டுக்கொண்டு துள்ளி குதித்து கொண்டு போயிற்று. அப்பால் குட்டை மரங்களும் புதர்களும் அடர்ந்திருந்த காட்டுப் பிரதேசம் வெகு தூரத்துக்கு காணப்பட்டது. அது திருப்புரம்பியம் கிராமத்தை அடுத்த காடாயிருக்க வேண்டுமென்றும் அந்த காட்டின் நடுவில் எங்கேயோதான் கங்க மன்னன் பிருத்வீபதிக்கு வீரக்கல் நாட்டிய பழைய பள்ளிப்படை கோயில் இருக்க வேண்டும் என்றும் ஊகம் செய்தார். அந்த பள்ளிப்படை உள்ள இடத்தில் 100 வருஷங்களுக்கு முன்னால் நடந்த மாபெரும் யுத்தம் அவர் நினைவுக்கு வந்தது. அந்த போரில் சோழர் குலத்துக்கு உதவியாக தமது முன்னோர்கள் செய்த வீர சாகச செயல்களையும் ஞாபகப்படுத்தி கொண்டார். அப்படிப்பட்ட தமது பழம்பெருங்குலத்துக்கு இந்த நந்தினியால் உண்மையிலேயே அவக்கேடு நேர்ந்து விடுமோ? துர்கா பரமேஸ்வரி தனது கனவிலே தோன்றி கூறியதில் ஏதேனும் உண்மையிருந்தாலும் இருக்குமோ? எப்படி இருந்தாலும் இனி சர்வஜாகிரதையாக இருக்க வேண்டும். நந்தினியின் அந்தரங்கம் என்னவென்பதையும் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். முதலில் இங்கிருந்து சென்ற பிறகல்லவா மற்ற காரியங்கள்? திருப்புரம்பியம் கிராமத்தை அடைந்தால் அங்கே ஏதேனும் உதவி பெறலாம். கவிழ்ந்த படகிலிருந்து தம்மை போல் வேறு யாரேனும் தப்பி பிழைத்திருந்தால் அவர்களும் அங்கே வந்திருக்க கூடும். ஆனால் வெள்ளத்தை கடந்து திருப்புரம்பியம் கிராமத்துக்கு போவது எப்படி? இந்த கோவிலை சுற்றி உடைப்பு வெள்ளம் இப்படி சுழி போட்டு கொண்டு ஓடுகிறதே, இதில் ஒரு மதையான இறங்கினால் கூட அடித்து தள்ளி கொண்டு போய்விடுமே, இதை எப்படி தாண்டிச் செல்வது? உடைப்பு வெள்ளம் கோவிலை சுற்றி கீழே கீழே தோண்டி குழிபறித்து கொண்டிருப்பது திண்ணம். கோவில் எப்போது விழுமோ தெரியாது. துர்கா பரமேஸ்வரியின் சக்தியினால் விழாமல் இருந்தால்தான் உண்டு. ஆயினும் அங்கிருந்து வெளியேறுவது எப்படி? உடைப்பு வெள்ளம் வடிந்த பிறகு போவது என்றால் எத்தனை நாள் ஆகுமோ தெரியாது. நல்லவேளை வேறொரு வழி இருக்கிறது. கோயிலுக்கு எதிரே பிரம்மாண்டமாக வளர்ந்திருந்த வேப்ப மரம் ஒன்று இருந்தது. புயற்காற்றிலே விழாமல் அது எப்படியோ தப்பி பிடித்தது. ஆனால் கோயிலை சுற்றி துள்ளி சென்று கொண்டிருந்த உடைப்பு வெள்ளம் அந்த வேப்ப மரத்தை சுற்றிலும் குழியிட்டு குழிபறித்து கொண்டிருந்ததால் கோவில் விழுவதற்கு முன்னால் அந்த மரம் விழுவது நிச்சயம். மரம் விழுந்தால் அநேகமாக மேற்கு திசையில் உள்ள காட்டு பிரதேசத்துக்கு ஒரு பாலத்தை போல் அது விழக்கூடும். இல்லாவிட்டாலும் வெள்ளம் மரத்தை அடித்து கொண்டு போய் எங்கேயாவது கரையோரத்தில் சேர்க்கும். மரம் விழுந்தவுடனே அதன் மேல் தொத்தி ஏறிக்கொண்டால் ஒருவாறு அங்கிருந்து தப்பி பிழைக்கலாம். அதுவரையில் இந்த கோயிலிலேயே இருக்க வேண்டியதுதான். தேவியின் கருணையினால் இன்னும் ஒரு நாள் பசி ஆறுவதற்கும் பிரசாதம் மிச்சம் இருக்கிறது. மரம் விழும் வரையில் அல்லது வெள்ளம் வடியும் வரையில் அங்கேயே பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியதுதான். அதைத் தவிர வேறு என்ன செய்வது? அவசரப்படுவதில் பயனொன்றுமில்லை. நம்மால் இவ்வுலகில் இன்னும் ஏதோ பெரிய காரியங்கள் ஆக வேண்டியிருப்பதனாலேதான் தேவி ஜெகன்மாதா நம்மை வெள்ளத்தில் சாகாமல் காப்பாற்றியிருக்கிறாள். ஆதலின் மேலே நடக்க வேண்டியதற்கு துர்கா பரமேஸ்வரியே வழிகாட்டுவாள் அல்லவா? அன்று பகல் சென்றது.
இன்னும் ஓர் இரவும்.

0: பகலும் கழிந்தன. புயல் தான் சென்றவிடமெல்லாம் அதாகதம் செய்து கொண்டே மேற்கு திசையை நோக்கி சென்று விட்டது. தூவானமும் விட்டுவிட்டது. ஆனால் துர்காதேவியின் கோயிலில் அகப்பட்டு கொண்ட பழுவேட்டரையருக்கு மட்டும் விடுதலை கிட்டவில்லை. கொள்ளிடத்து வெள்ளம் குறைந்தது போல காணப்பட்டது. ஆனால் உடைப்பு வரவர பெரிதாகி கொண்டே வந்தது. கோயிலை சுற்றி சென்ற வெள்ளம் குறையவில்லை. ஆழம் என்னமோ அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும். அதை அளந்து பார்ப்பது எப்படி? அல்லது அந்த உடைப்பு வெள்ளத்தில் இறங்கி நீந்தி செல்வது பற்றித்தான் நினைத்து பார்க்கவும் முடியுமா? கடைசியாக அன்று சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்தில் பழுவேட்டரையர் எதிர்பார்த்தபடி கோயிலுக்கு எதிரே இருந்த பெரும் வேப்ப மரமும் விழுந்தது. விழுந்த மரம் நல்ல வேளையாக உடைப்பு வெள்ளத்தின் மேற்கு கரையை தொட்டுக்கொண்டு கிடந்தது. அதன் வழியாக அப்பால் செல்வதற்கு பழுவேட்டரையர் ஆயத்தமானார். இரவிலே புறப்பட்டு அந்த காட்டு பிரதேசத்தில் எப்படி வழி கண்டுபிடித்து போவது என்பது பற்றி சிறிது தயங்கினார். சில கண நேரத்துக்கு மேல் அந்த தயக்கம் நீடித்திருக்கவில்லை. உடனே புறப்பட வேண்டியதுதான் என்று முடிவு செய்து தம்மை அந்த பேரபாயத்திலிருந்து காத்தருளிய துர்கா பரமேஸ்வரிக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சந்நிதியை நெருங்கினார். சந்நிதியில் விழுந்து நமஸ்கரித்தார். அந்த சமயத்தில் அவர் உடம்பு சிலிர்க்கும்படியான குரல் ஒன்று கேட்டது. முதலில் துர்கையம்மன் தான் பேசுகிறாளோ என்று தோன்றியது. பிறகு இல்லை இல்லை இல்லை, குரல் வெளியில் சிறிது தூரத்துக்கு அப்பாலிருந்து வருகிறது என்று தெளிவடைந்தார். மந்திரவாதி, மந்திரவாதி என்று கூப்பிட்டது அந்த குரல். பிறகு மறுபடியும் ரவிதாசா, ரவிதாசா என்று கூவியது. முன் எப்பொழுதோ கேட்ட குரல் போல தோன்றியது. பழுவேட்டரையர் எழுந்து முன் மண்டபத்துக்கு வந்தார். தூண் மறைவில் நின்று குரல் வந்த இடத்தை நோக்கினார். உடைப்பு வெள்ளத்துக்கு அப்பால் விழுந்த வேப்ப மரத்தின் நுனிப்பகுதிக்கு அருகில் ஓர் உருவம் நின்று கொண்டிருப்பதைக் கண்டார். மந்திரவாதி, மந்திரவாதி என்னும் கூக்குரல் அவருக்கு தம் சகோதரன் முன்னொரு சமயம் கூறியவற்றை ஞாபகப்படுத்துகிறது. துர்காதேவியின் கருணையினால் தாம் அதுவரை அறிந்திராத மர்மத்தை அறிந்து கொள்ளப் போகிறோமோ என்ற எண்ணம் முதித்தது. ஆதலின் அசையாமல் நின்றார். அக்கரையில் நின்ற உருவம் விழுந்த வேப்ப மரத்தின் வழியாக உடைப்பு வெள்ளத்தை கடந்து வரத் தொடங்கியதை பார்த்தார். தம் வாணாளில் அதுவரை செய்திராத ஓர் அதிசயமான காரியத்தை பழுவேட்டரையர் அப்போது செய்தார். கோவில் முன் மண்டபத்தில் சட்டென்று படுத்து கொண்டார். தூங்குவது போல பாசாங்கு செய்தார். ரவிதாசன் என்னும் மந்திரவாதியை பற்றி அறிந்து கொள்ளும் ஆசை அவரை அவ்வளவாக பற்றி கொண்டது. அவன் நந்தினியை பார்ப்பதற்காக சில சமயம் அவர் அரண்மனைக்கு வந்த மந்திரவாதியாகவே இருக்க வேண்டும். அவனுக்கும் நந்தினிக்கும் உள்ள தொடர்பு உண்மையில் எத்தகையது? அவனை இந்த இடத்தில் இந்த வேளையில் தேடி அலைகிறவன் யார்? எதற்காக தேடுகிறான்? இதையெல்லாம் தெரிந்து கொண்டால் ஒருவேளை நந்தினி தம்மை உண்மையிலேயே வஞ்சித்து வருகிறாளா என்பதை பற்றி அறிந்து கொள்ளலாம் அல்லவா? ரவிதாசன் மட்டும் அவரிடம் சிக்கிக் கொண்டால் அவனிடத்திலிருந்து உண்மையை தெரிந்து கொள்ளாமல் விடுவதில்லை என்று மனத்தில் உறுதி கொண்டார். தூங்குவது போல பாசாங்கு செய்தவரின் அருகில் அந்த மனிதன் வந்தான். மீண்டும் ரவிதாசா, ரவிதாசா என்று கூப்பிட்டான். ஆஹா, இந்த குரல் கடம்பூர் மாளிகையில் முன்னொரு தடவை வேல நாட்டு மாடி குறி சொன்னானே அந்த தேவராளன் குரல் போலல்லவா இருக்கிறது? இவனுடைய கழுத்தை பிடித்து இறுக்கி உண்மையை சொல்லும்படி செய்யலாமா?
1: வேண்டாம் வேண்டாம்,
0: இன்னும் சற்று பொறுப்போம். இவன் மூலமாக மந்திரவாதி ரவிதாசனை பிடிப்பதல்லவா முக்கியமான காரியம்.
1: மந்திரவாதி, சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளாகவே தூங்கிவிட்டாயா அல்லது செத்து தொலைந்து விட்டாயா
0: என்று சொல்லிக் கொண்டே வந்த மனிதன் பழுவேட்டரையரின் உடம்பை தொட்டு அவருடைய முகம் தெரியும்படி புரட்டினான். அப்படி புரட்டியும் பழுவேட்டரையர் ஆடாமல் அசையாமல் கடந்தார். பின்மாலையும் முன்னிரவும் கலந்து மயங்கிய அந்த நேரத்தில் மங்களான வெளிச்சத்தில் தேவராளன், ஆமாம் அவனேதான், பழுவேட்டரையரின் முகத்தை பார்த்தான். தன் கண்களை நன்றாக துடைத்து கொண்டு இன்னொரு தடவை உற்று பார்த்தான். பீதியும் பயங்கரமும் ஆச்சரியமும் அவநம்பிக்கையும் கலந்து துணித்த ஈனக்குரலில் என்று ஊளையிட்ட வண்ணம் அந்த இடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தான்.
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: ஆடி 18 கடம்பூர்ல வேல நாட்டம் ஆடினப்பறம் சன்னதம் வந்து ஆவேசமா பேசின தேவராளன் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுற சமயத்துல இந்த இடத்துக்கு வந்தது ஏன்? மந்திரவாதின்னு கேள்விப்பட்டிருந்த ஆளை ரவிதாசா

0: ரவிதாசா நான் இங்கே வந்து தேடுவானேன். இந்த சதிகார கும்பலை பற்றி நல்லா தெரிஞ்ச வல்லவரையன் கடம்பூரில் இருக்கான். ஆழ்வார்க்கடியானும் வேறு முக்கியமான வேலையில் ஈடுபட்டு இருக்கான். கடம்பூரில் மூங்கில் காட்டுக்குள்ளே இருக்கிற ஐயனார் கோவில் மாதிரி இங்கே நாணர்காடுகளை அடுத்த அம்மன் கோவில் சதிகாரர்கள் கூடுற இடமா? மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஓடுற கொள்ளிடத்தின் கரையில் ஏற்பட்ட உடைப்பினால் வடக்கே இருந்து தெற்கால பாய்ஞ்ச உடைப்பு வெள்ளம் பழுவேட்டரையரை இந்த அம்மன் கோவிலுக்கு கொண்டு சேர்த்துடுச்சு. துர்கை, பத்ரகாளி, சண்டிகேஸ்வரி பலி கேட்கிறாள், மன்னர் குலத்து ரத்தம் கேட்கிறாள். ஆடி 18 கடம்பூரில் மேடை மேலே இருந்து இப்படியெல்லாம் முழங்கின தேவராளன் இப்போ இங்கே தரையில் கிடந்த பழுவேட்டரையரை பார்த்ததும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட்டம் பிடிச்சதை பார்த்தோம். நேர்களே, கூடுதலாக சில செய்திகளை ஆராய இந்த பகுதியிலையும் வாய்ப்பு கொடுத்துருக்கார் கல்கியார். கொள்ளிடத்தின் தென்பகுதியில் இந்த அம்மன் கோவில், பக்கத்தில் திருப்புறம்பயம், உடனே மண்ணே அருகுறுக்கிடும், அடுத்து காவேரி, அதன் தெற்கே கும்பகோணம். கும்பகோணத்துக்கு வட மேற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் ஏரகரம் என்கிற ஊர், பழைய பேர் ஏர். போர் நடந்த திருப்புறம்பயம் இதற்கு வடக்க 6 கிலோமீட்டர். போர்க்கள உத்தி, படை செயற்பாடு இதுக்கெல்லாம் முக்கிய பயிற்சி தளமாக இந்த ஊர் சோழர் பல்லவர் கங்கர் இணைப்பில் வியூக முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது. ஏர் என்கிற இந்த ஊருக்கு தென்மேற்கே திம்மக்குடி, இது சோழர்களின் ஆயுத களஞ்சியமாக இருந்ததுன்னு ஒரு குறிப்பு கிடைக்கிது. அடுத்து ஜெகன் மாதா என்கிற சொல்ல பார்ப்போம். உலகுக்கெல்லாம் தாய் ஜெகத் மாதா, ஜெகன் மாதான்னு ஒலிக்க காரணம் மெல்லெழுத்து புணர்ச்சி விதி. நிலைமொழி இறுதியில் இத் வல்லினமை, வருமொழி முதல்ல மகரமை இம் புணரும்போது இத் என்பது இன் என்று தெரியும். இதை திரிதல் விகார புணர்ச்சின்னு கூறலாம். வாக்மயம் வாங்மயம் ஆவது இதன்படிதான். பழுவேட்டரையரை அந்த இடத்துல அந்த வேளையில் அந்த நிலையில் பார்த்ததும் ஓட்டம் பிடிச்சான் தேவராளன். திரும்பி வருவானா? பெரியவர் அவனை பிடிக்க போவாரா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
3: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
4: தங்கள் அன்புடன்
3: அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
3: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
4: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
3: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
4: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
4: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
3: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
4: நமது கோடை பண்பலை 100.5.

இனிதே நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 கதம்பு மலர்கள். இனி தொடரவிருப்பது பண்பலையின் நிகழ்ச்சியில் பற்றி நேயர்களின் எண்ண கருத்துக்கள் அரங்கேறும் தங்கள் அன்புடன்.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் 7:01.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
1: உங்கள் பிரியமுடன் தௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
1: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வான வீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் இருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் தாராபுரம் டி எஸ் கார்னர் நாகராஜன்.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல்
2: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.
1: அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
2: உங்கள் குழந்தையின் கனவுகள் வெற்றியாகட்டும்.
1: ஸ்ரீ ஜெய விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மழையில் நனைய தயாராகுவோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்களன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த செப்டம்பர் மாதம் 23 புதன்கிழமை முதல் 29 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் கடிதம். கடந்த செப்டம்பர் மாதம் 23 புதன்கிழமை அன்று முற்பகல் 11 ஒலித்த பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் மனம், உள்ளம், இதயம் என்ற வார்த்தைகளில் அமைந்த பாடல்களை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் சிறப்பாக பாடி அசத்தினார்கள். நிகழ்ச்சியினை கலகலப்பாக நகர்த்திய அறிவிப்பாளர்கள் செல்வபாலா மற்றும் பினாசிர் யோகானந்த் இருவருக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக், சீல மாவட்டம் அம்மானி கொண்டலாம் பட்டி கணேசன் மல்லிகா, சேலம் மாவட்டம் ஏற்காடு அரங்கம் வில்லையம்மாள் ஹேமலதா ராணி பிரியங்கா, ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன் மற்றும் தேனி காமாட்சிபுரம் மாடுசாமி.
1: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 23 புதன்கிழமை அன்று பகல் 12 அரங்கேறிய மகளிர் நேரம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நாங்களும் நடிப்போம்ல என்ற தலைப்பில் கவுண்டமணி செந்தல் நடித்த திரைப்படங்களில் இருந்து திரை வசனங்களை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சகோதரிகளிடம் ஒழிக்க செய்து அதே போன்ற வசனங்களை மீண்டும் நடித்து காட்ட சொன்னது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மகளிரும் சிறப்பாக நடித்து காட்டினர். நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 நன்றிகள் என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள் மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர், உஸ்லம்பட்டி பாபு, தொண்டையூர் பால்சாமி, திண்டுக்கல் மகாலட்சுமி, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராமன், தேனி மாவட்டம் கொண்டமநாயக்கன்பட்டி கணேசன் கலைச்செல்வி, தேனி மாவட்டம் சுக்க

0: கோவில்பட்டி கங்காதரன் முத்துலட்சுமி, அருப்புக்கோட்டை குற்றாலலிங்கம், இளையான்குடி இக்பால் சித்தி கதீஜா, திருப்பூர் மணவை சந்திரசேகர், தென்காசி மாவட்டம் சுரண்டை லிங்கவேல், அருப்புக்கோட்டை மல்லிகா ஆறுமுகம், சிவகாசி சுதா சந்திரன் மற்றும் மதுரை மாவட்டம் மேலூர் ஆறுமுகராஜா.
1: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 94-86-28-24-24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துகள்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
0: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 24 வியாழக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் ரசிச்சு செய்யும் வேலை என்ற தலைப்பில் நீர்களின் பங்களிப்பில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தான் ரசித்து செய்யும் வேலை குறித்து மனம் நிகழ பதிவு செய்தார்கள். சிலருக்கு இயற்கையோடு இணைந்த வேலைகளை ரசித்து செய்ய ஆசை என்றும், பிரதிபலன் பாராமல் செய்யும் வேலைகளை ரசித்து செய்கின்றேன் என்றும், நாம் செய்யும் வேலையை மனதார ரசித்து விரும்பி செய்யும் போது அது வெறும் கடமையாக இல்லாமல் மிகுந்த மன மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தருகிறது என்று தனது கருத்தினை முன்வைத்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5-க்கும் நிகழ்ச்சியினை நெறியாளிகை செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், மேலத்தாயில்பட்டி சகுந்தலா மாணிக்கராஜ்குமார், தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் சதீஷ்குமார், தருமபுரி மாவட்டம் கிங்

0: செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி குருநாதன், திண்டுக்கல் நாகல் நகர் அறிவொளி சீதாராமன், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ், நெல்லை கட்டபொம்மநகர் பொன்ராணி சங்கர், மதன் சஞ்சய், கிரண் சஞ்சய், சேலம் சுப்பிரமணியம், மதுரை மாவட்டம் சோழவந்தான் கௌரிநாதன், சுந்தர் ரூபன் இளங்கோ, மதுரை ராஜேஸ்வரி, புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக் குமார், நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நத்யா கணேசன், கிருஷ்ணவேணி மதுமிதா மற்றும் தேவ்மித்ரன்.
1: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 24 வியாழக்கிழமை அன்று பிற்பகல் 3 ஒழித்த உயிரிழுத்த நிகழ்ச்சியானது அன்றைய தினம் சேலம் மாவட்டம் இரும்பாலை பஞ்சமிக்காடு குப்புசாமி அவர்களின் தெருவில் நான் ஆணையிட்டால் என்ற தலைப்பில் அவரின் விருப்ப பாடல்களை கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியில் ஒழித்த அத்துணை பாடல்களும் இனிமை. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் கிருத்திகா அவர்களுக்கும் நன்றிகள் என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள். திருச்சி மாவட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ் மகேஸ்வரி, தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், தாராபுரம் பூளவாடி சாலை மகாலட்சுமி சஞ்சய், சஹானா சாய், வர்ஷா கணேஷ் மற்றும் தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன்.
0: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாளாட்டு திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி மோகன்குமார், கார்த்திகா, யஸ்மிதா மற்றும் தாமோதரன்.

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இடைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
5: ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே
1: அன்பு
6: அன்பு மலர்களின் சோலை இது
1: நட்பு
7: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே
1: மழை
8: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
0: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
0: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
0: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி
1: பண்பலை வானொலி நிலையம்
0: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 8 மணிக்கு கேட்கலாம் இளமை பேசுகிறது. ஆனந்த் பனியன்சன் பிரீஃப்ஸின் நேரம் 7:30.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்சன் பிரீஃப்.

0: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 25 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 வண்ணம் தந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் இதயம் தொட்ட வரிகள் என்ற தலைப்பில் நேயர்களின் பங்களிப்பில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் தங்களின் இதயங்களில் இடம் பிடித்த பாடும் நிலா அவர்களின் பாடல் வரிகளை கேட்டு மகிழ்ந்தார்கள். நேயர்கள் கேட்டு ரசித்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் கற்கண்டாக இணைத்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், தீரன், உசிலம்பட்டி பாபு, கரூர் மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர், மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாயக்கண்ணன், தருமபுரி மாவட்டம் கிங்கு செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி, திருவாளம்பொழில் முனுசாமி, கமலா, செல்வகணபதி தவமணி, நத்தக்காடையூர் வளம்புரி பாலு, தேனி காமாட்சிபுரம் மாடசாமி, மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராமர், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, ராஜபாளையம் குருசாமி ராஜா, ராஜபாளையம் ராம்குமார், புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், தேனி மாவட்டம் நாகுலகவுண்டன்பட்டி பெருமாள், ஜோதி, கவியமுதன் மற்றும் பாக்கிய பாரதி.
1: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 25 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5 ஒழித்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் பாடம் நிலா SP பாலசுப்ரமணியம் அவர்கள் தனித்து பாடிய இடைக்கால மெட்டுக்களை இதயம் இனிக்க தந்து எங்கள் மனங்களை மயக்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா குமரகுரு அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், மேலத்தாயில்பட்டி சகுந்தலா, மாணிக்க ராஜ்குமார், கரூர் மாவட்டம் ராயனூர் மணவை சாகுல் ஹமீத், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில் மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக், புதுத்தெரு ஜிப்ரலி பாபு, தொண்டையூர் பால்சாமி, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம், தேனி மாவட்டம் ரெங்கநாதபுரம் மணி, தேனி அன்னை இந்திரா நகர் இளஞ்செழியன் பொன்வதனா, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஜெகநாதன், தாராபுரம் DS கார்னர் நாகராஜன், ஈரோடு திண்டல்மேடு திலகவதி செல்லதுரை, கரூர் தமிழ்ச்சோலை கணேசன், தனலட்சுமி ஹரிஹரன் பூபதி, தேனி அன்னை இந்திரா நகர் இளஞ்செழியன் பொன்வதனா மற்றும் தூத்துக்குடி திருப்பதி ராஜன். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக காவல் கீதம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் பெருந்துறை ஆய் கவுண்டன் பாளையம் கௌசல்யா மற்றும் தேவராஜ்.

0: சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூமை விசிட் பண்ணுங்க.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 26 சனிக்கிழமை அன்று காலை 9 வண்ணம் தீட்டிய வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் மறக்க முடியாத காயங்கள் எவை, இளமையில் ஏற்படுவதா அல்லது முதுமையில் ஏற்படுவதா என்ற தலைப்பில் விவாத மன்றமாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் அவரவர் கருத்துக்களை அனுபவ கருத்துக்களாக தூவி சென்றனர். இளமையில் ஏற்படும் காயங்களே மனித மனதில் எப்போதுமே மறக்க முடியாத ஆழமான வடுக்களை ஏற்படுத்துகின்றன என்றும், உடல் ரீதியாக பார்த்தால் முதுமையில் ஏற்படும் காயங்கள் அதிக வலியை தந்தாலும் மன ரீதியாகவும் நினைவலைகளாகவும் இளமை கால காயங்களை ஆயுள் முழுக்க நம்முடன் பயணிக்கின்றன என்றும், முதுமையில் மன ரீதியாக காயங்கள் ஏற்படும் போது அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவமும் வாழ்க்கை இப்படித்தான் என்ற யதார்த்தத்தை புரிந்து கொள்ளும் நிலையும் நமக்குள் வந்துவிடுகிறது என்றும் தங்களது மேலான கருத்துக்களை முன்வைத்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ஜான்டி பிரிட்டோ அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் பரமக்குடி அலங்கார ராஜ், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், மதன் சஞ்சய்

0: கிரண் சஞ்சய், தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், நத்தக்காடையூர் வளம்புரி பாலு, மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாயக்கண்ணன், நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நத்யாகணேசன் கிருஷ்ணவேணி சரண்யா மதுமிதா சர்வின் தேவ்மித்ரன், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், சேலம் மாவட்டம் ஏற்காடு அரங்கம் வெள்ளையம்மாள் ஹேமலதா ராணி பிரியங்கா, லால்குடி நெய்க்குப்பை வசந்தா மற்றும் திருஞானம்.
1: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 26 சனிக்கிழமை அன்று பிற்பகல் 3 இசைத்த உயிரிழத்த நிகழ்ச்சியில் அன்றைய தினம் மும்பை நடராஜன் அவர்களின் தெரிவில் கடவுள் என்ற தலைப்பில் ஒழித்த பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு பாடலுக்குமான வர்ணனைகளும் மிக நன்றாக இருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் KS கார்த்திக் அவர்களுக்கும் நன்றிகள் என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள் கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ் மகேஸ்வரி, கரூர் மாவட்டம் திருக்காட்டுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக், புதுத்தெரு ஜிப்ரலி பாபு, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஜெகநாதன், தூத்துக்குடி திருப்பதி ராஜன் மற்றும் அருப்புக்கோட்டை மல்லிகா ஆறுமுகம்.
0: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 உலா வந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் உலக சுற்றுலா தினமான அன்று மத்திய பிரதேசத்தின் 3 பெரிய நகரமாகவும் நர்மதா ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நகரமான ஜபல்பூர் பற்றியும் அதன் பெயர் காரணத்தையும் பெடாகட் பளிங்கு பாறையின் சிறப்புகளை பற்றியும் தெரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல்களும் இனிமே நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுபா அவர்களுக்கும் பாராட்டுகள் என தனது கருத்தினை கடிதத்தில் தெரியப்படுத்தியுள்ளார்கள் நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி, கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ் மகேஸ்வரி, கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா, அருண்மொழி, சந்திரமோகன், நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நத்யா கணேசன், கிருஷ்ணவேணி சரண்யா மதிமிதா சர்வின் தேவ்மித்ரன், பரமக்குடி அலங்கார ராஜ், தேனி மாவட்டம் பெரியகுளம் இளங்கோவன், திவ்யபாலா சுரபி, நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார். நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது என்ன கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. வானவீதி எங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் வெள்ளக்கோவில், நாகமநாயக்கன்பட்டி, சுகுமாரன் மற்றும் ராதாமணி.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 28 திங்கட்கிழமை அன்று காலை 8 ஒழித்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் புது திரை இசை பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் பேசிய ஒவ்வொரு நேயரும் அன்பாக உரையாடி தனக்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியில் நேயர்களுடன் உற்சாகமாக உரையாடிய அறிவிப்பாளர் பெனாசர் யோகானந்த் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். கரூர் மாவட்டம் ராயனூர் மணவை சாகுல் ஹமீத், அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன், தேனி மாவட்டம் கம்பம் ஷர்மிலா அன்வர் அலி, பரமக்குடி பிரேமா ரமேஷ், தேனி மாவட்டம் பெரியகுளம் கீர்த்தனா யுவராஜ் கோகுல்ராஜ், பெருந்துறை ஆயிக்கவுண்டன் பாளையம் கௌசல்யா மற்றும் தேவராஜ்.
0: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 29 செவ்வாய்க்கிழமை அன்று நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறிய அத்தனை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருந்தது என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள் திருச்சி மாவட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், கரூர் மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர், அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன், திண்டுக்கல் அதிகாரிப்பட்டி புஷ்பநாதன், சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில் மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை திருவாச்சி சின்னியம்பாளையம் சோமசுந்தரம், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், சேலம் மாவட்டம் தேவூர் சீனிவாசன் மற்றும் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த செப்டம்பர் மாதம் 23 புதன்கிழமை முதல் 29 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை.

105 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நிழல்கள் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா மற்றும் மேலப்பாளையம் பிஸ்மி.

திண்டுக்கல் மாவட்ட அளவிலான தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் பிரதான் மந்திரி நேஷனல் அப்ரண்டிஷிப் மேளா அக்டோபர் 2026 வரும் திங்கட்கிழமை 12 தேதி அன்று காலை 9 மணி முதல்

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மின்னஞ்சல் பக்கத்தில் இணைந்துள்ள நேர்களையும் தற்போது இணைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 26 சனிக்கிழமை அன்று பிற்பகல் 3 அரங்கேறிய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது அன்றைய தினம் மும்பை நடராஜன் அவர்களின் தெரிவில் கடவுள் என்ற வார்த்தையில் அமைந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள் என மின்னஞ்சல் பக்கத்தில் தனது என்ன பதிவினை பதிவு செய்திருக்கிறார் குமார்.
1: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 27 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8 வளம் வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது குழந்தை செல்வங்களோடு உரையாடி மகிழ்ந்தது. நிகழ்ச்சியில் குழந்தைகளோடு இன்பமாகவும் புன்னகையோடும் பேசி மகிழ்ந்த அறிவிப்பாளர் தீபா நடராஜன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்களின் மின்னஞ்சல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் சேலம் குள்ளம்பட்டி அம்சா.
0: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 28 திங்கட்கிழமை அன்று நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறிய அத்தனை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருந்தது என மின்னஞ்சல் பக்கத்தில் தனது என்ன பதிவினை பதிவு செய்திருந்தார் சென்னை அன்புராணி.
1: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 28 திங்கட்கிழமை அன்று காலை 7 அரங்கேறிய சுகமான காலை நிகழ்ச்சியானது புத்துணர்வு பாடல்களோடு எங்கள் இதயங்களை மகிழ்வித்து சென்றது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவர்களுக்கும் பாராட்டுக்களின் மின்னஞ்சல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி பிரீதா மற்றும் பிரதீப்.
0: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டிலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.
3: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடி தமிழ் செல்வி. அவர் கடந்த செப்டம்பர் மாதம் 25 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5 இசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சி குறித்து தனது என்ன பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியிருக்கிறார். அன்றைய சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியானது பாடும் நிலா SP பாலசுப்ரமணியம் அவர்கள் தனித்து பாடிய சோக கீதங்களை கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அத்தனை பாடல்களும் சிறப்பு. குறிப்பாக உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் நான் அடிமை இல்லை தெய்வ வாக்கு போன்ற திரைப்படங்களில் இருந்து ஒலித்த பாடல்கள் அனைத்தும் எங்கள் மனங்களை வருடி சென்றன. பாடல்களுக்கு தகுந்த கவிவரிகளும் சிறப்பு. படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா குமரகுரு அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என தனது என்ன பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியிருந்தார் சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடி தமிழ் செல்வி. அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை இரவு 7
4: நிகழ்ச்சியில் இனி தொடரவிருக்கிறது பள்ளி கல்லூரி மாணவர்களின் பங்களிப்பில் இளமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில்

நாளை தொடங்கி வைக்கிறார். நாளை காலை போரூர் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயிலில் அவர் பயணிக்கவுள்ளார். 4,090 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கநல்லூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் சாலையில் திருவாரூர் புறவழிச்சாலைக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் அவர் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் துறைமுகம் தொடர்பான பல திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூரை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உயர் மருத்துவக் கல்வி மற்றும் மருத்துவ சேவையை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உறுதி செய்ய வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், தரமான மருத்துவக் கல்வி நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவம் மற்றும் செவிலியர் பட்டங்களை அவர் வழங்கினார். 11 மாணவர்களுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்வார், மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தல் வழக்குகளின் பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் இறுதி செய்யும் வரையில் மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் இறுதி தீர்ப்பு அளிக்கப்படும் வரை இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பு அறையில் தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தமிழகத்தில் பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆன்லைன் வாயிலாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். வணிக வரி மற்றும் பதிவுத்துறையில் படிப்படியாக இந்த காகிதமில்லா நடைமுறை மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இடைத்தேர்தலில் தாவேக்கா பெற்ற வெற்றி மக்கள் அளித்த பரிசு என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். தமிழக மக்களின் பாதுகாப்பை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல்துறை அதிகாரிகளுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக கூறியுள்ளார். தமிழகத்தின் கடைக்கோடி கிராமத்தில் வசிக்கும் மக்களின் நிலைமை குறித்து அவர் கவலை தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதற்கு தாவேக அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலை குற்றங்கள் அதிகரித்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும் அதிகரித்து வருவதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் பேலவன் செந்தில்குமார் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-5, 11-2, 11-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பெர்னட்டை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அனாகத் சிங்கும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-7 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கொரன்டின் டெனோலியை வென்றார். லாகூஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு தில்லி அணியை வென்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஹிமோன் குமார் மற்றும் தனேஷ் காப் சாம்பியன் பட்டங்களை வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரல் அனைவருக்கும் ஈரோடு கைலாசத்தின் இனிய வணக்கங்கள். அறியாமையை நீக்கி அறிவை விளங்கச் செய்வதே கல்வியின் நோக்கமாகும். அறியாமையை நீக்கி அறிவை விளங்கச் செய்வதே கல்வியின் நோக்கமாகும். இது ஆன்றோர் வாக்கு. அப்படிப்பட்ட சிந்திக்கும் திறனுடைய, செயலாற்றும் பண்புடைய மாணாக்கர்களுக்காக நாள்தோறும் வளமரம் இது 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற வழக்கமாக பேசும் மாணாக்கர்கள் 24, 24, 26 அறிமுக மாணாக்கர்கள் 24, 24, 24 இணையலாம். கொடைக்கானலை முன்னெடுப்பிற்கு 4542 இணைச்சு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வகையான விளையாட்டுகள் இருக்குது. ஒன்று பஞ்சதந்திரம், 2வது விளையாட்டு தை தை தத்தை. பஞ்சதந்திரம் அப்படின்னா நான் ஒரு பொருள் சொல்லுவேன், அது தொடர்புடைய 5 பொருட்கள் சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ மரம் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. மரத்தில் என்னென்ன இருக்குது? வேர், கிளை, கனி, காய், இப்படி அது தொடர்புடைய ஒரு 5 பொருட்கள் சொல்லணும். அதுதான் பஞ்சதந்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா தை தை தத்தை. ஒரே ஓசை நயம் கொண்ட சொற்கள். இப்போ கண் அப்படின்னா மண், வெண், சாண், எண், அப்படி ஒரே ஓசனையும் கொண்ட சொற்களாக சொல்லணும். இதுதான் 2 விளையாட்டுகள். இப்போ நிகழ்ச்சியில் முத முதலாக யார் விளையாட வரப்போகிறாங்க? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஆந்திரா.
0: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: வி நித்தி ராகவ்.
0: நித்தி ராகவ். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
1: 9th
0: ஸ்டாண்டர்ட். இப்போ நான் சொன்னதனுடைய பொருள் புரிஞ்சா? இந்த கேமோட எப்படி விளையாடுறது அப்படின்ட்டு. சரி, இப்போ விளையாட்டுக்கு போகலாமா?
1: ஓகே.
0: என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? ஸ்போர்ட்ஸில்
1: கபடி.
0: அப்படியா? சரி, ஒரு கபடியில் ஒரு டீமுக்கு எத்தனை பேர் விளையாடுவாங்க?
1: 7 மெம்பர்ஸ்.
0: சரி, இப்போ உங்களுக்கான விளையாட்டு வந்து முதல்ல வந்து பஞ்சதந்திரம். சரியா? ஹலோ. நான் ஒரு பொருள் சொல்ல ஒரு ஆப்டிக்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா அது தொடர்புடைய ஒரு 5 பொருட்கள் சொல்லணும். அது சம்மந்தமானது, ரிலேட்டிவாக. புரியுதா? ம். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கானது சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நீரை சேமித்தல். சேவ் வாட்டர் அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுமா
1: சொன்னா
0: சேவ் வாட்டர் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? 5 பொருள் சொல்லுங்க. ஏதாவது
1: புரியல?
0: இப்போ சேவ் வாட்டர் இருக்குல்ல, தண்ணி சேமிக்கணும்னு சொல்றோம் இல்லையா? எது இதுலாம் சேமிப்போம், எப்படிலாம் சேமிப்போம், அது தொடர்புடைய ரிலேட்டிவ் ஒரு 5 பொருட்கள் சொல்லணும். கப்பில் சேமிப்போமா? அப்புறம்
1: ஒரு பாத்திரம்.
0: அது சேமிச்சு வச்சா வந்து ஃபுல்லும் எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாமா?
1: இல்லை, நீர் தொட்டி. டேங்க்.
0: அப்புறம்
1: மழைநீர்
0: சேமிப்பு. வேறு எதுலாம் சேமிப்பாங்க?
1: தொட்டி.
0: அதே நீர் தொட்டின்னு சொல்லியாச்சு, டேங்க். அப்புறம் தோட்டத்துலலாம் வச்சுருப்பாங்களே. அப்புறம்
1: போர்.
0: அது இப்போ தண்ணி எடுக்கிறது, உள்ளேருந்து சேமிக்கிறது கிடையாது.
1: அதுக்கு போய் சேவ் ஆகுது.
0: சொல்லிட்டீங்களே.

0: இல்ல தெட்டி பேசணும்.
1: நீர் தெட்டி ஒண்ணு சரியா? அடுத்து சொன்னது டேம் சொல்லலாமா?
0: டேம்
1: இருக்குல்ல.
0: குளம்.
1: அப்புறம்
0: ஏரி.
1: அஞ்சாய் என்னன்னு சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க.
0: போரு. அப்புறம் கிணறு. குளம். ஏரி. தொட்டி.
1: இன்னொன்று விட்டுட்டீங்களே, பெருசு.
0: மழைநீர்
1: இல்லை, டேம் சொன்னல.
0: டேம்
1: மிக முக்கியமானது. அதுதான் போர் வந்து ஸ்டோரேஜ் கிடையாது, நம்ம அதை எடுக்கிறோம், அதை அது ஸ்டோரேஜ் கிடையாது சரியா? பூமிக்குள்ள எடுத்து பயன்படுத்துகிறோம், அதை அது ஸ்டோரேஜ் கிடையாது. சரி, எப்படியோ ஒரு வழியாக வந்து எப்படியெல்லாம் நேரம் செய்யணும்னு சொல்லிட்டீங்க. வீட்டில் யாராக இருக்கீங்க?
0: வீட்டில் அப்பா அம்மா தங்கச்சி அப்பா.
1: அவங்க பேர்லாம் சொல்லுங்க.
0: தனுஷ். திவ்யா.
1: மூஸ்தா.
0: நான். ஆயா. அப்புறம் தாத்தா. பெரியமா. பெரியப்பா.
1: எல்லாரும் இருக்கீங்க. சரி, இப்போ நம்ம நேஷனல் ஆந்தம் இருக்குல்ல,
0: புரியல?
1: நேஷனல் ஆந்தம் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது யார் எழுதுனாங்க? புக்கில் செகண்ட் பேஜ்லேயே இருக்குமே, எல்லா புக்லேயும் இருக்கும். ஸ்கூலில் டெய்லி ப்ரேயர் பாடுவீங்கல்ல? ரவீந்திரநாத் தாகூர். யாரு? ரவீந்திரநாத் தாகூர்.
0: ரவீந்திரநாத் தாகூர்
1: படிச்சிருக்கீங்களா?
0: பேர் கேள்விப்பட்ட.
1: சரி பரவாயில்ல, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றிங்க பங்காற்றமைக்கு, சரியா? நன்றி.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: உங்கள் சத்யாவில் வீட்டுக்கு தேவையான டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல், லேப்டாப் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் இப்போ அதிரடி ஆஃபரில். உடனே பக்கத்துல இருக்கிற சத்யா ஷோரூம் விசிட் பண்ணுங்க.
5: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
6: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
5: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
6: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
5: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.

0: நேரம் இப்பொழுது 8:19 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 எளிமை பேசுகிற நிகழ்ச்சி. இப்போ யார் என் பிள்ளை விளையாட காத்திருக்காங்க, சந்திச்சிருவோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? யாசிகா, என்ன வகுப்பு படிக்கிறீங்க? ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போயிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க?
1: பருப்பு சாப்பாடு.
0: ஓ, சரி சரி. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறீங்க?
1: அப்பா, அம்மா.
0: ம், சொல்லுங்க. ஹலோ. அப்படியா, சரி, நம்ம விளையாட்டுக்கு போகலாமா? சரி, உங்களுக்கான விளையாட்டு தை தை தத்தை, சரியா? அது எப்படி விளையாட தெரியுமா உங்களுக்கு? ஒரே சவுண்ட் இருக்கிற மாதிரி வார்த்தைகள் சொல்லணும், சரியா? சரி, உங்களுக்கானது வந்து நான் சொல்லியிருக்கிறது வந்து ஓடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ டூவில் முடிகிற மாதிரி ஒரு 5 சொற்கள் நீங்கள் சொல்லணும், சொல்லுங்கள். நான் சொன்னா சொல்லப்படாது, வேற ஆடு சொன்னீங்க, பாடு சொன்னீங்க, மாடு சொன்னீங்க, அப்புறம் உங்க தம்பி. இன்னும் ஒண்ணு

0: வயிறு பசி என்ன பண்ணுவீங்க?
1: என்ன
0: வீடு சரியா? அழகா சொல்லிட்டீங்களா? வாழ்த்துக்கள். உங்க வீட்டுக்கு என்ன மரம் வச்சிருக்கீங்க? ஹலோ யாசிகா, உங்க வீட்டுக்கு என்ன மரம் வச்சிருக்கீங்க? வேப்ப மரம். வேற என்ன மரம் எல்லாம் இருக்கு? அப்புறம்
1: கொய்யா மரம்.
0: சொல்லுங்க. என்ன உங்க வீட்டு மழை பெய்யுதா? இல்லை மழை பெய்யுதானு சத்தம் கேட்குது. மழை இல்லையா? சரி, ரொம்ப அழகாக பேசுகிறீங்கல்ல. அதுக்காக எல்லாத்துக்காக தம்பிக்காக ஒரு பாட்டு கேட்கலாமா? நன்றி.

0: நாம் கேட்கலாம் உலக மனநல நாளைய சிறப்பு நிகழ்ச்சி.
1: விழிப்புணர்வு தருகிறார் திண்டுக்கல் மாவட்ட மனநல திட்டம் மனநல மருத்துவர் மேம்பல் ராஜ் அவர்கள்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மருத்துவர் மேம்பல் ராஜ், மனநல மருத்துவர், மாவட்ட மனநல திட்டம் திண்டுக்கல் மாவட்டம். வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே, உலக மனநல தினம் அக்டோபர் 10 உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. அதன் தீம் கருப்பொருள் என்னவென்றால் லிவ்டு எக்ஸ்பீரியன்சஸ் ஹியர்ட் ரியல் வாய்ஸஸ் ரியல் சேஞ்ச். வாழ்வியல் அனுபவங்களை கேட்போம், உண்மை குரல்கள் உண்மையான மாற்றம். அதாவது மனநல பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களின் குரல்களுக்கும் அனுபவங்களுக்கும் முக்கியத்துவம் அளித்து அதன் மூலம் சமூகத்தில் உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவதே இக்கருப்பொருளின் நோக்கமாகும். இதை ஒட்டி மனநலம் சார்ந்த விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்துவது கடமையாகும். மனநல கோளாறு என்பது தீவிர மனநல கோளாறு மற்றும் மிதமான மனநல கோளாறு என்று இருவகையாக பிரிக்கலாம். உலக சுகாதார அமைப்பானது உலக மக்கள் தொகையில் 3% மக்கள் தீவிர மனநோய்களாலும் 20% மக்கள் மிதமான மனநோய்களாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளது. மனநோய் பற்றிய அறியாமை, தவறான எண்ணங்கள், மூட நம்பிக்கைகள் அதிகமாக உள்ளது. இதனால் ஒரு குணப்படுத்தக்கூடிய நோயானது நிரந்தர நோயாக மாறுகிறது. மனநோய் 2 வகைப்படும், மிதமான மனநோய் மற்றும் தீவிர மனநோய். தீவிர மனநோய் 4 வகைப்படும், மனசிதைவு நோய் அதாவது ஸ்கிசோஃப்ரீனியா, மனச்சோர்வு நோய் அதாவது டிப்ரெஷன், சந்தேக நோய் அதாவது டெலியூஷனல் டிசார்டர், மன எழுச்சி நோய் அதாவது மேனியா. மிதமான மனநோய் என்பது ஹிஸ்டீரியா, மனப்பதட்டம் அதாவது ஆன்சைட்டி டிசார்டர், எண்ண சுழற்சி அதாவது ஓசிடி, அதீத அச்சம் அதாவது ஃபோபிக் டிசார்டர் போன்ற நோய்களை உள்ளடக்கியது. மாவட்ட மனநல திட்டத்தின் மூலம் மேற்கூறிய மனநோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மாவட்ட மனநல திட்டத்தின் மூலம் போதை பொருட்களுக்கு அடிமையாகுதல், ட்ரக் அடிக்ஷன், மன வளர்ச்சி குறைவு மற்றும் நடத்தை சிக்கல்கள் அதாவது இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி வித் பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், மறதி நோய், டிமென்ஷியா போன்ற நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. தங்கள் அருகாமையில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் மாதத்திற்கு 1 அல்லது 2 முறை மனநல மருத்துவர்கள் வருகை புரிந்து சிகிச்சை அளிக்கின்றனர். டெலிமனாஸ் என்ற மனநல திட்டத்தின் உதவி எண் மூலம் ஆற்றுப்படுத்துதல் சேவையும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த உதவி எண் 1-4-4-1-6 என்பதாகும். மனநலம் பேணுவதில் மக்களுக்கும் பங்கு உள்ளது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களிடம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை காட்சி பொருளாக பார்ப்பதும் ஏளனம் செய்வதும் முற்றிலும் கூடாது. தெருக்களில் சுற்றித் திரியும் மனநோயாளிகளை காவல்துறையின் உதவியுடன் மனநல காப்பகத்தில் சேர்க்க வேண்டும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்களிடம் இனிமையான சொற்களால் இதமாக பேச வேண்டும். உறுதுணையாக இருந்து உற்சாகப்படுத்த வேண்டும். எல்லோரையும் போல் சமமாக பார்க்க வேண்டும். மனநோய் கோளாறுகளை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிந்து அதற்கான சிகிச்சை அளித்தால் ஆரோக்கியமான நபர்களை போன்று இவர்களும் நம் சமுதாயத்திற்கு ஆக்க சக்தியாக பங்களிப்பு செய்ய முடியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது உலக மனநல நாளைய சிறப்பு நிகழ்ச்சி.
1: விழிப்புணர்வு விளக்கமளித்தார் திண்டுக்கல் மாவட்டம் மனநல திட்டம் மனநல மருத்துவர் மேபல் ராஜ் அவர்கள்.

0: நேரம் இப்பொழுது 8:31 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100.5 இளமை பேசுகிற நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. இப்போ யார் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்காங்க? வணக்கம்.
1: சார்
0: வணக்கம்.
1: சார் ரேணுகா. சார்
0: ரேணுகா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க?

0: கோவில்பட்டி. உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்ன்னு என்ன சொல்லலாம் இது, எங்கள் ஊரில் ரொம்ப பிரபலம் அப்படின்னா? அப்புறம் வேற அதில் ரொம்ப பிரபலமா? சரி, வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டிங்களா? சரி, இப்போ என்ன விளையாட்டு விளையாட போகிறோம்? அது எப்படி விளையாடுன்னு தெரியுமா? சரி, இப்போ எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க? எட்டாம் வகுப்பு பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ உங்களுக்கான பஞ்சதந்திர பொருள் என்ன பொருள் தெரியுமா? பூமி.
1: அதுக்கு சம்பந்தமா
0: எர்த். அதில் என்ன நல்லா இருக்கும் அதை சொல்லணும்.
1: மரம்.
0: அதெல்லாம் ஒன்று தான், மரம் செடி கொடியும் எல்லாம் ஒரே இது தான். அப்புறம் வேற வேற
1: குளம்.
0: அது மொத்தம் அது மொத்தமாக ஒரே ஒரு வார்த்தை எடுத்துக்கலாம். தண்ணீர் இருக்குது பூமியில், அதுதான் அதுக்கு பதில். சரியா? வேற
1: கடல்.
0: அதான் தண்ணீருங்கிறது மொத்தமாக எல்லாம் சேர்ந்தது தான் அது. அருமை. அடுத்து அதில் விட்டுரு, மண் இருக்கு, அப்புறம் கற்கள்லாம் இருக்குமே, அதை என்ன சொல்லுவீங்க? பாறைகள். சொல்லாமா இருக்கா? அப்புறம் பூமிக்குள்ளே இப்போ நிறைய மினரல்ஸ்லாம் எடுக்கிறாங்க, அதை என்ன சொல்லுவீங்க தமிழில்? இருக்குல்ல பூமிக்குள்ள. அப்புறம் நம்மளை சுற்றி என்ன இருக்குது? அதெல்லாம் சொல்லணும்ல. என்னென்ன இருக்குது திரும்ப சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: மண்.
0: மிக முக்கியமான விட்டுட்டீங்களே. குடிக்கிறது பயன்படுத்துறது இருக்குல்ல. சரி, இப்போ அழகாக சொல்லிட்டீங்கல்ல. எத்தனை திருக்குறள் உங்களுக்கு தெரியும்?
1: நிறைய தெரியும் சார், 10க்கு மேலே தெரியும் சார்.
0: 10க்கு மேலே தெரியுமா? சரி, எவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது அதில்?
1: 133 சார்.
0: அப்படியா? சரி, எத்தனை குறள் மொத்தம்?
1: 1330
0: சார். சரி, அழகாக சொல்லிட்டீங்க. அந்த திருவள்ளுவர் ஓவியத்தை யார் வரைஞ்சாங்கன்னு தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேனே. ரெண்டு எனக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம், தெரியலனா. கேஆர் வேணுகோபால் சர்மா. சொல்லுங்க. சரி, நீங்கள் தெரிஞ்சுட்டுமா? சரி, நம் நாட்டோட தலைநகர் எது? நான் வந்து தமிழ்நாட்டோட தலைநகர் கேட்கல, இந்தியா. சரி, அழகாக சொல்லிட்டீங்க. நீ வீட்டில் ஒரே பாப்பாவா?
1: நன்றி.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், நவீன வளாகம், அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், தனிப்பட்ட கவனம், கல்வியுடன் திறன் மற்றும் ஆளுமை வளர்ப்பு.
4: உங்கள் குழந்தையின் திறமை மலரட்டும், கனவுகள் வெற்றியாகட்டும்.
3: ஸ்ரீ ஜெய் விகாஸ் பப்ளிக் ஸ்கூல், பெருந்துறை, சென்னிமலை சாலை, உலகபுரம், ஈரோடு.
4: விஜயதசமி அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9362888888.
3: இன்றைய கற்றல் நாளைய சாதனை.

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: நேரம் இப்பொழுது 8:40 ஆகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. நேர்களை இன்று 10:00 ஒளிவளம் வரக்கூடிய தொலைபேசி வழி விருப்பாள் நிகழ்ச்சியான நினைவு சுகம் இன்று தேனி மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்குங்க. இப்போ எந்த மல்லை செல்வம் வந்து இணைப்பில் பேச காத்திருக்கிறாங்க? வணக்கம்.
2: வணக்கம். விருதுநகர் மாவட்டம் பேராப்பட்டியிலிருந்து.
1: பேராப்பட்டியிலிருந்து உங்கள் பேர் சொல்லுங்க.
2: அஸ்வினி.
1: அஸ்வினி. உங்களுக்கு எந்த மாவட்டம்
2: சொன்னீங்க?
1: விருதுநகர் மாவட்டத்தோட சிறப்புகள் சொல்லுங்க. ஒரு 2-3 சிறப்புகள் சொல்லுங்க பார்க்கலாம்.
2: ஸ்ரீவில்லிபுத்தூர் பேர்

0: ஸ்ரீவில்லிபுத்தூர்.
1: தேல்.
0: ஆ, பால்கோவா ஃபேமஸ் தானே அந்த ஊரில்.
1: ஆ, பால்கோவா ஃபேமஸ்.
0: அப்புறம்
1: சிவகாசி, பிரஸ், பட்டாசு,
0: அப்புறம் ஸ்ரீவில்.
1: தீப்பெட்டி தொழில்.
0: அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்னொன்று ரொம்ப பிரபலமே, என்னது அது?
1: ஆண்டாள் கோவில்.
0: அது என்ன சிறப்பு?
1: தேரோட்டம்.
0: இப்போ ஆண்டாள் கோவிலுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சிறப்பு இருக்கு.
1: ஆண்டாள் கோவில் மிகப்பெரிய.
0: சரி.
1: கோபுரம் உயர்த்தம்.
0: அந்த கோபுரத்தோட சிறப்பு என்ன?
1: தெரியல. தெரியல சார்.
0: இப்போ நீங்கள் அரசு வாகனங்களில், அரசு அலுவலகங்களில் பார்த்துருக்கீங்களா, இப்படி ஒரு கோபுரம் போட்டிருக்குமா?
1: ஆமாம் சார்.
0: இப்போ காவல்துறை வாகனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம்ல, ரவுண்டாக போட்டு அதில் வந்து அந்த கோபுரம் போட்டிருக்குமா?
1: போட்டிருக்கோம் சார்.
0: அது எந்த ஊர் கோபுரம்?
1: ஸ்ரீவில்லிபுத்தூர்.
0: தெரியுமா? தெரியாதா உங்களுக்கு? ஹலோ.
1: தெரியல.
0: ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம், அந்த கோபுரம் தான். சரியா?
1: ஓகே சார்.
0: நீ தெரிஞ்சுக்கிட்டமா, அந்த சின்னம் அரசோட லட்சணி சின்னம் தமிழ்நாட்டு அரசோட.
1: சரி சார்.
0: சரி, என்ன குரூப் எடுத்துக்கிறதா சொன்னீங்க?
1: காமர்ஸ் குரூப் சார்.
0: எப்படி போயிட்டு இருக்கு படிப்பு?
1: சூப்பராக போகுது.
0: சரி, இப்போ உங்களுக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா? விளையாட போகிறது நம்ம.
1: சொல்லுங்க
0: சார். தை தை தத்தை.
1: சரி சார்.
0: ஒரே மாதிரியான ஓசனையும் சவுண்ட் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தை கீழே முடிகிற மாதிரி பதுக்கி. அப்போ நீங்கள் கீழே முடிகிற மாதிரி ஒரு ஐந்து சொற்கள் சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். கீ. நான் சொல்லியிருக்கிறது பதுக்கி. கீழே முடியுதா? ஒதுக்கி. அப்புறம் வேற
1: செதுக்கி.
0: செதுக்கி. அப்புறம் எவ்வளோ வார்த்தைகள் இருக்கு? தமிழ். தூக்கி. அப்புறம் தூக்கி, இறக்கி. அது எப்படி வரும்? கீ எப்படி வரும்? என்னன்னு சொன்னீங்க சொல்லுங்க பார்க்கலாம்.
1: பதுக்கி, தூக்கி,
0: பதுக்கிங்கிறது நான் சொன்ன வார்த்தை, அது உங்களுக்கு புரியறதுக்காக. நீங்கள் சொன்னது
1: தூக்கி, இறக்கி, ஒதுக்கி.
0: ஒதுக்கி.
1: அமுக்கி.
0: சரி, பரவாயில்ல. எப்படி ஐந்து சொல்லிட்டீங்களா?
1: மடக்கி.
0: அருமை, அழகாக சொல்லிட்டீங்க. சரியா? என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: ஃபுட்பால்.
0: விளையாடுவீங்களா அதெல்லாம்?
1: ஆ, மேட்ச்
0: பேசுறேன் சார். ஓ, சரி சரி. இந்தியாவோட தேசிய விளையாட்டு என்னது?
1: ஹாக்கி.
0: பரவாயில்ல, கரெக்டாக சொல்லிட்டீங்க. எவ்வளோ மாவட்டங்கள் இருக்குது தமிழ்நாட்டில்?
1: 38. ஹலோ.
0: சரி, இன்னொரு கேள்வி கேட்கலாமா?
1: ஆ, கேளுங்க சார்.
0: தமிழில் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அப்படியா? சரி.
1: காமர்ஸ் குரூப்ல
0: படிக்கிறேன் சார். சரி, பரவாயில்ல. இந்த செல்போன் இருக்குல்ல?
1: ஆமா சார்.
0: அது யார் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா?
1: அலெக்சாண்டர்.
0: ஹலோ.
1: தெரியல சார்.
0: டெலிஃபோனை கண்டுபிடிச்சவர் தான் அலெக்சாண்டர். யார் பின்னாடி சொல்லி கொடுக்குறான்?

0: ஹலோ,
1: ஹலோ சார்.
0: யார் சொல்லிக் கொடுக்குறான்?
1: அம்மா
0: சொல்லிக் கொடுக்கூடாது, நீங்களே சொல்லணும். சரியா? நம்ம தெரிஞ்சுக்கலாம், தெரியலனா தப்பு இல்லை, முயற்சி பண்ணுவோம், தெரியலனா தெரிஞ்சுக்கலாம். சரியா?
1: ஆ சரி.
0: எக்ஸாம்ல யாராவது சொல்லிக் கொடுப்பாங்களா என்ன?
1: இல்ல சார்.
0: நம்ம தான் முயற்சி பண்ணி எழுதுவோம்.
1: ஆ
0: அதே மாதிரி தான், தெரியாத தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. சரியா?
1: சரி சார்.
0: அடுத்த முறை பேசும்போது யார் செல்ஃபோன் கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு சொல்லணும் நீங்கள்.
1: ஆ சரி சார்.
0: சரி, தான் நல்லா விளையாடுறீங்க, நல்லா படிங்க. சரியா?
1: சரி சார்.
0: வாழ்த்துக்கள், நன்றி.
1: தேங்க்யூ சார்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: இது 100.5 இளமை பேசுற நிகழ்ச்சி. இப்போ இணைப்பில் யார் காத்திருக்காங்க? வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: விருதுநகர்ல மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை.
2: அருப்புக்கோட்டைக்கு பக்கத்தில் வெள்ளக்கோட்டையா? சரி, உங்க பேர் சொல்லுங்க.
3: தேஜஸ்வின்.
2: என்ன வகுப்பு பிடிக்கிறீங்க?
3: ஏழாம்
2: வகுப்பு பிடிக்கீங்களா? சரி, முதல்ல விளையாட்டுக்கு போகலாம்.
3: புதுசா
2: வந்துருக்கீங்களா? நீங்கள் விளையாட போகிற விளையாட்டு தை தை தத்தை. ஒரே மாதிரி சவுண்டு அந்த இருக்கிற மாதிரி வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும் தமிழில், சரியா? உங்களுக்காக நான் சொல்லக்கூடியது பால். இல்ல முடியுதா? இல்லை முடியற மாதிரி ஒரு 5 சொற்கள் சொல்லணும். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். பால், நான் சொல். கல். அப்புறம் தையல். அப்புறம்
3: பாலியல். பாலியல்.
2: அப்புறம்
3: அறிவியல்.
2: அப்புறம் என்ன ஒண்ணு? அம்மா சாப்பிட என்ன செய்வாங்க?
3: அவியல். அவியல்.
2: அவியல், பொரியல், சமையல். அழகா சொல்லிட்டீங்க. வீட்டுப்பாடம் முடிச்சிட்டீங்களா? வீட்டுப்பாடம்
3: முடிச்சிட்டீங்களா?
2: மூணு இருக்கா? மணி 9 போகுது, எப்போ முடிப்பீங்க? சரி, வானொலி எவ்வளோ நேரம் கேட்பீங்க ஒரு நாளைக்கு?
3: ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் கேட்பேன்.

நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடை தென்றல் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை. உயிரில் உறைந்தவையில் இப்பொழுது

0: ஆட்சி, தமிழ் திரை உலகின் ஆட்சி.
1: நீ வரம் காட்டி நான் விட மாட்டேன்.
0: ஆட்சி, தமிழ் திரையின் ஆட்சி. நான் யாரை சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆம் நேசநேயங்களே, 1500 திரைப்படங்களுக்கு மேலாக நடித்த தமிழ் திரை உலகின் ஆட்சி என்று செல்லமாக அழைக்கப்படும் பழம்பெரும் திரைப்பட நடிகை மனோரமா அவர்களின் நினைவு நாளில் அவரது நினைவு அலைகளோடு இன்றைய குடை தென்றல் வான் வழியே ஒலி உலா.

அம்பர கயிறு, ரகசியம்மா தாயத்துக்கு அவசியம்மா இடுப்பு கயிறு, உமத்திரவம் தாங்கிக்காம ஊரை விட்டு காசி போக உத்திராட்சம் போட்டுக்கொள்ள வெளுப்பு கயிறு, செவப்பு கயிறு.

1937 மே மாதம் 26 தஞ்சை தரணியில் உள்ள ராஜ மன்னார்குடியில் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர்தான் ஆச்சி மனோரமா. இவர்களின் தந்தை காசியப்பன் கிளாக்குடையார், தாயார் ராமாமிர்தம் அம்மாள். இவரது தந்தை ஒரு சாலை ஒப்பந்தக்காரராக பணியாற்றினார். தன் கணவரோடு ஏற்பட்ட மனக்கசப்பால் மனோரமாவின் தாயார் ராமாமிர்தம் அம்மாள் மனோரமாவை அழைத்து கொண்டு காரைக்குடிக்கு அருகே உள்ள பள்ளத்தூர் என்ற ஊருக்கு

தாயார் ராமாமிர்தம் அம்மாள். இவரது தந்தை ஒரு சாலை ஒப்பந்தக்காரராக பணியாற்றினார். தன் கணவரோடு ஏற்பட்ட மனக்கசப்பால் மனோரமாவின் தாயார் ராமாமிர்தம் அம்மாள் மனோரமாவை அழைத்து கொண்டு காரைக்குடிக்கு அருகே உள்ள பள்ளத்தூர் என்ற ஊருக்கு குடிபெயர்ந்தார். மனோரமாவை 6ஆம் வகுப்பு வரை படிக்க வைத்தார் தாயார். குடும்ப வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாத மனோரமா அங்குள்ள வீடுகளில் பணிப்பெண்ணாக வேலை செய்து தன் தாயாரோடு பலகார வியாபாரம் செய்து வாழ்க்கையை தொடங்கினார்கள்.

தனது 12வது அகவையில் நடிப்பு தொழிலில் இறங்கினார் மனோரமா. பள்ளத்தூர் பாப்பா என சிறு வயதில் மனோரமா செல்லமாக அழைக்கப்பட்டார். மனோரமாவின் இயற்பெயர் கோபி சாந்தா என்பதாகும். நாடக இயக்குனர் திருவேங்கடம், ஹார்மோனிய கலைஞர் தியாகராஜன் ஆகியோர் இவருக்கு மனோரமா என பெயர் சூட்டினார்கள். ஆரம்ப நாட்களில் வைரம் நாடகசபா நாடகங்களில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வந்தார் மனோரமா. அக்காலத்தில் புதுக்கோட்டையில் எஸ் ராஜேந்திரன் என்று அழைக்கப்படும் SSR அவர்கள் நாடகங்களில் நடித்துக் கொண்டிருந்த பொழுது அவருக்கு P.A. குமார் என்பவரால் மனோரமா அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். மனோரமாவின் திறமையை அறிந்து கொண்ட SSR அவர்கள் தனது SSR நாடக மன்றத்தில் சேர்த்துக் கொண்டார். இந்த நிறுவனம் நடத்திய நாடகங்களான மணிமகுடம், தென்பாண்டி வீரன், புதுவெள்ளம் உட்பட 100 கணக்கான மேடை நாடகங்கள் நடித்தார் மனோரமா.

கோபத்தில் கண்டேன் இடிமழை மின்னல் கோபத்தில் கண்டேன். சரியோ தவறோ குறையோ

துடிப்பு வெறுப்பு உன்னாகி பெண்ணானதோ போடத்துன்னால் போட்டுக்கிறே பொறும்பறை கன்னத்திலே பொன்னழகே பெண்ணழகே போவதெங்கே கோபத்திலே.

0: போடச்சுன்னா போட்டுச்சரி போதும் வரை கண்ணத்திலே.
1: மனோரமா முதன் முதலாக மஸ்தான் என்பவர் இயக்கிய ஒரு சிங்கள மொழி திரைப்படத்தில் கதாநாயகிக்கு தோழியாக நடித்தார். பிறகு எஸ் எஸ் ஆர் தேவிகா நடித்த ஒரு திரைப்படத்தில் சிறிய வேடத்தில் தோன்றினார் மனோரமா. ஆனால் அந்த திரைப்படம் வெளிவராமல் பாதியிலேயே நின்றுவிட்டது. பிறகு எம் ஆர் ராதா அவர்கள் தனது நாடக சபாவில் நடத்தி வந்த ஒரு நாடகத்தை அவரது தம்பி எம் ஆர் பாப்பாவோடு சேர்ந்து படமாக தயாரித்த போது அதில் ஒரு முக்கியமான வேடத்தில் மனோரமா நடித்திருந்தார். அந்த திரைப்படமும் பாதியிலே நின்றுவிட்டது. இறுதியாக கவிஞர் கண்ணதாசன் இயக்கிய சொந்த திரைப்படமான மாலையிட்ட மங்கை திரைப்படமே மனோரமா நடித்த முதல் திரைப்படமாக திரையில் வலம் வந்தது.

மாலையிட்ட மங்கை திரைப்படம் 1958 வெளிவந்தது. அதனை தொடர்ந்து 1969 குஞ்சும் குமரி என திரைப்படத்தில் ஒரு சிறப்பான வேடம் ஏற்று நடித்திருந்தார் மனோரமா. மனோரமா அதிகமாக நகைச்சுவை நடிகர் நாகேஷுடன் இணைந்து 50 திரைப்படங்களுக்கு மேல் நகைச்சுவை கதாபாத்திரம் ஏற்று நடித்திருந்தார். நாடகங்கள் நடித்து வந்த தாங்கள் எப்படி திரைத்துறைக்கு வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது மனோரமா அனைத்திற்கும் கண்ணதாசனே காரணம் என்று சொல்லியிருந்தார். 1958 மாலையிட்ட மங்கை திரைப்படத்தில் தன்னை நடிக்க வைத்து கண்ணதாசன் எனது வாழ்க்கையை மாற்றி அமைத்தார் என்று சொல்லியிருந்தார் மனோரமா. தமிழ் திரைப்படங்கள் மட்டும் அல்லாமல் தெலுங்கு, இந்தி, மலையாளம் மற்றும் கன்னட திரைப்படங்களை நடித்திருக்கிறார் மனோரமா.

தான் திரைத்துறையில் நடிக்க தொடங்கிய காலம் முதல் தனது சக நகைச்சுவை நடிகர்களான தங்கவேலு, சந்திரபாபு, நாகேஷ், சோ, தேங்காய் சீனிவாசன், வெண்ணிற ஆடை மூர்த்தி, சுருளிராஜன் போன்ற பிரபலங்களோடு இணைந்து வலம் வந்திருக்கிறார். மனோரமா 5 முதலமைச்சரோடு இணைந்து நடித்த பெருமைக்கு உரியவர். ஆரம்ப நாட்களில் மனோரமா தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை எழுதி இயக்கிய பல நாடகங்களில் பெண் கதாபாத்திரத்தில் நடித்தார். அவர் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதியோடு நாடகங்களில் தோன்றியிருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர்கள் எம் ஜி ராமச்சந்திரன், செல்வி ஜெயலலிதா மற்றும்

தங்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம். பக்தியின் வடிவம் சந்நியாசம், புண்ணியவான்கள் சகவாசம் அதுவே சந்தோஷம்.

0: கட்டிய மனைவி குலதெய்வம்,
1: காசிநாதனே என் தெய்வம்.
0: கட்டிய மனைவி குலதெய்வம்,
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை.
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
1: மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை.
0: மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை.
1: சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ?
0: அவள் துணையினை பிரிவது முறையோ?
1: பகைதான் வளரும்
0: பகையே அன்பாய் மலரும்.
1: பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ?
0: கலந்தவர் திரிந்திட தகுமோ? இல்லறம் இல்லறவே காசிக்கு போகும் சன்னியாசி, உன் குடும்பம் என்னாகும் நீயோசி. காசிக்கு போகும்.

தமிழ் திரைப்படங்களில் ஏறத்தாழ 300 பாடல்களை பாடிய பெருமைக்கு உரியவர் மனோரமா. அவர் பாடிய முதல் பாடல் மகளே உன் சமத்து என்னும் திரைப்படத்தில் ஜி கே வெங்கடேஷ் இசையில் பாடியது. தொடர்ந்து 1970 டிஎம்எஸோடு இணைந்து கிளாசிக்கல் அடிப்படையிலான பாடலை பாடியிருந்தார். அந்த படத்தின் காட்சி அமைப்பில் மனோரமா சோவோடு ஜோடியாக நடித்ததில் எல்லார் ஈஸ்வரியோடு இணைந்து தாத்தா தாத்தா பிடிகொடு என்ற பாடலை பாடினார். எத்தனையோ பாடல்களை மிக சிறப்பாக பாடிய பெருமைக்கு உரியவர் நகைச்சுவை நடிகை மனோரமா. ஜி கே வெங்கடேஷ் தொடங்கி ஏ ஆர் ரஹ்மான் இசை வரை தமிழ் திரையுலகில் சிறப்பாக பாடிய பெருமைக்கு உரியவர் மனோரமா.

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1964 மனோரமா தனது நாடக கம்பெனியை சேர்ந்த எஸ் எம் ராமநாதன் என்பவரை காதலித்து திருமணம் புரிந்து கொண்டார். இவர்களுக்கு பூபதி என்ற மகன் பிறந்தார். 1966 ராமநாதனோடு மனமுறிவு ஏற்பட்டு சென்னையில் தனியாக வாழ்ந்து வந்தார் மனோரமா.

ஏறத்தாழ நான்கு தலைமுறை நடிகர்களோடு இணைந்து நடித்த பெருமைக்கு உரியவர் மனோரமா, எம்ஜி ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், எஸ் எஸ் ஆர், ரஜினிகாந்த், கமலஹாசன், சிவகுமார், முத்துராமன், விஜய், அஜித், தனுஷ், இன்னும் எஸ் வி சேகர், விஜயகுமார், கவுண்டமணி, கே பாக்கியராஜ், ஆர் பார்த்திவன், ராதிகா, விமல், சிலம்பரசன், சூர்யா, கார்த்திக், விக்ரமன், டி ராஜேந்தர், பாண்டியராஜனோடு பணியாற்றிய பெருமைக்கு உரியவர் மனோரமா.

தனது திரைத்துறை சாதனைகளுக்காக எண்ணற்ற விருதுகளை பெற்றவர் மனோரமா. 1000 திரைப்படங்களுக்கு மேல் நடித்ததற்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கிறார்.

அச்சி மனோரமா 1988 வெளிவந்த புதிய பாதை திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருதினை பெற்றவர்தான் ஆச்சி மனோரமா. 1971 தமிழக அரசின் கலை மாமணி விருதினை பெற்றிருக்கிறார் ஆச்சி மனோரமா. 2015 தனியார் தொலைக்காட்சி ஒன்று வழங்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற்றவர்தான் ஆச்சி மனோரமா.

ஆரம்ப காலத்தில் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து தமிழ் திரை உலகில் காலோன்றிய மனோரமா தொடர்ந்து நகைச்சுவை கதாபாத்திரங்களில் இணைந்து நடித்தார். காலப்போக்கில் அம்மா என்ற ஒரு அருமையான கதாபாத்திரத்திற்கு மனோரமா மட்டுமே பொருத்தமாக இருந்தது. பல திரைப்படங்களில் பல முன்னணி நடிகர்களோடு பல பிரபலங்களின் அம்மாவாக நடித்த பெருமைக்குரியவர் ஆச்சி மனோரமா.

1943 ஆண்டு தொடங்கிய இவரது திரை உலக வாழ்க்கை 2015 ஆண்டு வரை தனது ரசிகர்களின் மனங்களில் நிறைந்து நிற்கும்படியான பல வேடங்களில் நடித்து மக்கள் மனங்களில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார் ஆச்சி மனோரமா. தமிழ் திரை உலகில் தென்னிந்திய திரைவானில் மிக சிறந்த குணச்சித்திர நடிகைய வலம் வந்த ஆச்சி மனோரமா 2015 ஆண்டு அக்டோபர் மாதம் 10 தனது 78 அகவையில் மாரடைப்பு ஏற்பட்டதால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் காலமானார். ஆச்சி மனோரமா தமிழ் திரை உலகிற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். தனது வாழ்நாளில் எல்லா விதமான வேடங்களில் நடித்து எல்லா வகையான ரசிகர்களையும் கவர்ந்த ஆச்சி மனோரமா அவர்களின் நினைவு நாளில் அவரது நினைவு அலைகளோடு இதுவரை வான் வழியே ஒலி உலா வந்தது இன்றைய உயிரில் உறைந்தவை. சந்திப்போம் நேச நேயங்களே, சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது. நேசத்தோடு உங்கள் ஜான் டி பிரிட்டோ.

0: மனம் விரும்பும் கானங்களை காற்றலையில் தவளைவிடச் செய்து உள்ளத்தை மகிழ்வூட்டவிருப்பது 100.5 நினைவே சுகம். இன்னைக்கு எந்த மாவட்ட நேர்காகனு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்திலிருந்து 1996 பிரிக்கப்பட்ட மாவட்டம். முல்லையாறு, வைகையாறு, வராக நதிகள் பாயக்கூடிய மாவட்டம். சுருளி நீர்வீழ்ச்சி, கும்பகரை நீர்வீழ்ச்சி, மேகவலை இந்த ஊரில் பார்க்க வேண்டிய இடங்கள். குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் மிக பிரபலமானது இந்த ஊரில். அது மட்டுமில்லாமல் தேவதானப்பட்டி மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயிலும் பார்க்க வேண்டிய இடங்கள். கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்றைய நினைவே சுகம் தேனி மாவட்ட நண்பர்களுக்காக தாங்க. நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நண்பர்கள் மட்டும் பங்கேற்கலாம். வழக்கமாக பேசக்கூடிய நண்பர்கள் 24, 24, 29 அறிமுக நண்பர்கள் 24, 24, 26 இணையலாம். கொடைக்கானலை முன் இணைப்பிற்கு சுழி 4542 இணைச்சு. இப்போ முதன் முதலாக யார் இணைப்பில் பேச காத்திருக்காங்க? வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்க ஐயா அங்கிருந்து?
1: ஐயா தேனி மாவட்டம் குழுப்பாளையப்பட்டிலிருந்து ஐயப்பன் பேசுகிறாங்க ஐயா.
0: ஐயப்பன் என்ன பால் கேட்கலாங்க
1: ஐயா? எனக்கு ஒரு ஊர்ல ராசகுமாரி வளர்ந்தது ஐயா. கண்மணி காதல் வாழ வேண்டும் பாடுங்க.
0: பால் கேட்கலாமா?
1: கேட்போம்.
0: நன்றிங்க ஐயா.

0: நேரம் இப்பொழுது 10:09 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்று தேனி மாவட்ட நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்போ யார் இணைப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் எங்கிறதுங்க?
1: நான் இந்த தேனியிலிருந்து, ஆண்டிகுட்டி பக்கத்தில். கென்னடி.
0: கென்னடியா? ஆ, என்ன பால் கேட்கலாங்க?
1: இந்த கடல் மீன்கள் படத்தில் இருக்கு.
0: ம்,
1: தாலாட்டு தேவன்.
0: பால் கேட்கலாங்களா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றிங்கய்யா.
1: நன்றி சார்.

0: உங்களை விருப்பப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 10:14. இது 100.5 நினைவே சுகம். இப்போ யார் இணைப்பில் இருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க எங்கிருந்து?
1: ரொம்ப நாளைக்கு பேர் உங்கள்கிட்ட பேசுகிறேன் சார்.
0: ரொம்ப சந்தோஷங்க. என்ன பால் கட்டலாங்க?
1: எனக்கு சொந்தம் எனக்கு என்னெல்லாம் பொம்மை பொய்யல்ல நான் சொல்வது உண்மை அந்த படம்
0: பால் கேட்கலாமா?
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: நேரம் இப்பொழுது 10:19 ஆகுதுங்க. இப்போது நினைவே சுகம் நிகழ்ச்சி இணையக்கூடிய நண்பர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்க எங்க இருந்து?
1: ஐயா, நான் தேனி மாவட்டம் ரோசனப்பட்டியில இருந்து வேலுத்தாய் பேசுறேன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன
1: படம்? வந்து படம் வந்து சின்ன தாயி, பாடல் வந்து நான் ஏரிக்கரை மேல இருந்து அந்த படம் ஐயா.
0: பால் கேட்கலாங்க.
1: நன்றி ஐயா.
0: நன்றி.

0: இரவு நேர தாளட்டாக மலர்ந்து கொண்டிருப்பது 100.5 நினைவே சுகம் என்று தேடி மாவட்ட அன்பர்களுக்காக இப்போ யார் இணைப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க. யார் இருந்து பேசுறீங்க ஐயா?
1: தேடி மாவட்ட வடிவத்திலிருந்து பேசுகிறேன்.
0: சண்முகநாதன்.
1: ஆமாம், டெய்லர்.
0: சொல்லுங்க, என் மகிழ்ச்சி. என்ன பால் கேட்கலாங்க?
1: குரு படத்துலேருந்து
0: பால் கேட்கலாங்களா?
1: சரிங்க சார்.
0: நன்றிங்க ஐயா.

0: நேரம் எப்பொழுது 10:30 ஆகுதுங்க. இது உங்கள் அபிமான தோழி படகாகிய கோடை பண்பை 100.5 நினைவே சுகம். இப்போ யார் இணைப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் போடிநாய்க்கு சக்கிலா பானு பேசுறேன்.
0: சக்கிலா பானு, என்ன பாடல் கேட்கலாம்?
1: வசந்த கால பாடல்களுக்கு செம்பருத்தி செம்பருத்தி.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: நேரம் இப்பொழுது 10:36 ஆகுது. இது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் இப்பிஆர் இணைப்பில் காத்திருக்காங்க. வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யாருங்க, எங்கிருந்து?
3: தேனி மாவட்டம் திருமலை கிராமம்.
2: மகிழ்ச்சி. என்ன பால் கேட்கலாங்க
3: ஐயா? ஒரு வீடு உலகம் தன்னை
2: பால் கேட்கலாங்களா?
3: ஓகே.

0: இது உங்கள் அபிமான கோடை பண்புடைய 100 புள்ளி இதில் நினைவே சுகம். இப்போ யார் இணைப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க எங்கேருந்து?
1: பெரியகுளம் வீரசத்மாவிலிருந்து ரம்யா.
0: ரம்யாம்மா, என்ன பால் கேட்கலாம்?
1: இது பாண்டவர்லிருந்து அவரவர் பால் ஆயிரம் ஆயிரம்
0: பால் கேட்கலாங்களா? நன்றிங்கம்மா.
2: எங்கள் குடும்பத்தோடு வாழ்க்கை, ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாமல் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்செல்லாம் ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏற்று நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: மனம் விரும்பும் சந்தங்களை காற்றாலில் தந்து கொண்டிருப்பது உங்கள் அபிமான கோடை பண்பை 100.5 நினைவே சுகம் என்று தேனி மாவட்ட அன்பர்களுக்காக பாடல்கள் வளம் வந்துட்டுருக்குங்க. இப்போ யார் இணைப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க எங்கேருந்து?
1: தேனி மாவட்டம் உத்தமபாளையத்திலிருந்து குட்டியம்மாள் ரமேஷ் பேசுகிறேன் சார்.
0: மகிழ்ச்சிங்கம்மா, என்ன பால் கேட்கலாங்க?
1: படம் கோவலம் சார், பதர் செவன்த் ஸ்கூல் எடுத்து.
0: பால் கேட்கலாங்களா?
1: நன்றி.
0: நன்றிங்கம்மா.

0: இது 100.5 நினைவே சோகம். இப்போ யார் இணைப்பில் காத்திருக்காங்க? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யாருங்க, எங்கேருந்து?
1: நான் தேனி மாவட்டம் குற்றம்பாளையம் தாலுகா அண்ணா வீட்டிலேருந்து பேசுகிறேன் ஐயா.
0: உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா.
1: என் பேர் கோபி ஐயா.
0: கோபி. ஆ, என்ன பால் கட்டலாங்க
1: ஐயா? அந்த தினமணி ஊஞ்சல் தண்ணி கருத்து தவளை
0: பால் கேட்கலாங்களா?
1: நன்றிங்க ஐயா.
0: நன்றிங்க
1: ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி.

0: இப்போது இணைப்பில் உள்ள நிறைவான நேயர் வாங்க, வணக்கம்.
1: தேனி மாவட்டம் கம்பத்துல இருந்து
0: பேச்சியம்மாள்.
1: ஆமாங்க,
0: நெல்சி என்ன பால் கேட்கலாங்கம்மா?
1: துலாமுத்துல இருந்து தொடுத்து விடுங்கள.
0: பால் கேட்கலாங்களா?
1: கேட்கலாங்க.
0: நன்றிங்கம்மா,
1: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்கம்மா. கேட்க போகும் இப்பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நினைவே சுகம். இன்று தேனி மாவட்ட நண்பர்களுக்காக வளர்ந்துச்சுங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதைத் தொடர்ந்து இடைநிலா சந்தங்களாக இரவு சிறகு உங்களை மகிழ்விக்க காத்திருக்கிறது.

பகலின் பரபரப்பு கொஞ்சம் கொஞ்சமாய் ஓய்ந்து பாதைகள் அமைதியாகும் நேரம், நிலவு வானத்தோடு ரகசியம் பேசும் நேரம், தென்றல் ஜன்னல் வழியே வந்து மெதுவாய் மனதிற்குள் இருக்கும் பழைய நினைவுகளை தூண்டும் நேரம், இரவோடு கொஞ்சம் பேச, இசையோடு கொஞ்சம் ரசிக்க, நினைவுகளோடு கொஞ்சம் பயணிக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: நேரம் இரவு 11:09. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: மனம் வருடும் பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் நாளை குழந்தைகளுக்காக வளம் வர காத்திருக்கிறது. காலை 9 மணிக்கு வளம் வரும் வானவில் தந்திருக்கும் தலைப்பு காத்திடுவோம் பெண் குழந்தைகளை. முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் ஒரே கருப்பொருளை மையப்படுத்திய பாடல்கள். பிற்பகல் 1 மணிக்கு காலத்தால் மாயாத காவியங்காடங்கள் அரங்கேறும் நெஞ்சில் நிறைந்தவை. மாலை 4 மணிக்கு செப்புக செந்தமிழ். இரவு 8 மணிக்கு பள்ளி பயிலும் கல்லூரி கற்கும் மாணாக்கரின் பங்களிப்பில் வளம் வரும் இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. அதில் நாளை இடம்பெறும் விளையாட்டு தொட்டு தொட்டு 1, 2, 3. இரவு 9 மணிக்கு கொடைத்தென்றல் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியாக. இரவு 10 மணிக்கு வளம் வரும் தொலைபேசி வழி வெறுப்பாடல் நிகழ்ச்சியான நினைவே சுகம் நாளை விருதுநகர் மாவட்ட நண்பர்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது.

நேரம் இரவு 11:33. இரவு பொழுதை இசையால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

0: கடந்துள்ள இந்த இனிய பொழுது அனைவருக்கும் அனைத்து இன்பத்தையும் தந்திடவும், அனைவரின் பயணமும் பணிகளும் சிறக்கவும் வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நள்ளிரவு 12 மணி வரை நமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ அன்போடு அழைக்கின்றோம்.
1: இன்று சகவரிடம் 1948 அஸ்வின 19 பராபவ புரட்டாசி திங்கள் 24 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 2026 அக்டோபர் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை.

பக்தியின் ராகம் காற்றில் கலக்க, இறைவனின் அருள் நெஞ்சில் நிறைய, இசை மலர்களால் இறைவனை துதித்து இனிய பொழுதை பக்தியால் அழகாக்கிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் அருள் மாலை.

தெய்வீக மனம் கமழும் அதிகாலை வேளையில் காதுகளுக்கு இனிமையான இறை கீதங்களால் எங்கள் இதயங்களை நிறைத்துக் கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

சிகரத்தில் இருந்து வரும் காற்று உங்கள் கரம் பற்றி நல்வழி நடத்தி மனிதத்தில் மனம் வேரூன்றிட நற்சிந்தனையை நமக்குள் ஏற்படுத்தும் நிகழ்ச்சியாய் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.